நிலையில் என்டிஏவின் சமூக வலைதளத்தில் நேற்று முன்தினம் மறு தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நாடு முழுவதும் வருகின்ற ஜூன் 21 பிற்பகல் 2 முதல் மாலை 5:15 வரை தேர்வு நடைபெறும் எனவும், ஜூன் 14 நுழைவு சீட்டு வெளியிடப்படும் என்றும், மறுதேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்கவோ கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு NEET UG@NTA.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ 011-4705900 அல்லது 01-6922-7700 என்ற தொலைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்ப நேரலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேரம் காலை 7:30. மகிழ்ச்சியான இந்த வேளையில் உங்களுடன் இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. இனினும் பண்பலையில்
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: அப்பப்பா, அம்மம்மா, சப்பா, காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
3: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. என்ன மந்திரியாரே, மூச்சிறைக்க வந்திருக்கிறீர்?
2: அரசவைக்கு வர காலதாமதமாகிவிடக் கூடாது என்று மிக வேகமாக நடந்து வந்ததால் மூச்சு வாங்குகிறது மன்னா.
3: யாரங்கு குடிக்க தண்ணீர் எடுத்து வாருங்கள்.
2: ஆம், சீக்கிரம் தண்ணி கிண்ணி கொண்டு வாருங்கள்.
4: தண்ணி கிண்ணியா?
3: சரி, அது இருக்கட்டும், என்னுடன் காலை உணவு அருந்தலாம். வாரும் மந்திரியாரே.
2: மிக்க நன்றி மன்னா. எப்படியும் அரண்மனையில் காலை உணவு கிணவு கிடைக்கும் என்று நினைத்து தான் வந்தேன்.
4: உணவு கிணவா?
3: அசைவம் சைவம் என்று எல்லா உணவுகளும் உணவு மேஜை மீது இருக்கின்றது மந்திரியாரே, தாராளமாக சாப்பிடும்.
2: அசைவத்தில் எல்லாம் இருக்கின்றது மன்னா. மீனு கீனு கூட இருந்தால் நன்றாக இருந்திருக்கும்.
4: மீனு சரி, அது என்ன கீழ்? காலை முதலே மந்திரியார் ஒரு மார்க்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன மொழி என்று தெரியவில்லையே. என்ன என்று கேட்டால் இது தெரியாதா என்று நக்கலடிப்பார். ஒன்றும் புரியவில்லையே. என்னடா இது, இந்த மன்னருக்கு வந்த சோதனை?
3: யாரங்கே அந்த மீன்வர்களை கொண்டு வாருங்கள்.
4: ஆஹா, மீன் வறுவல் சுட சுட சுவையாக இருக்கிறது.
2: மீனை பார்த்து கீர்த்து சாப்பிடுங்கள் மன்னா, தொண்டையில் மீனின் முள்ளுகிள்ளு மாட்டிக்கொள்ள போகிறது.
4: முள்ளு கிள்ளா? அது என்ன கிள்ளு?
2: நல்ல உணவு, என்ன இவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறீர்கள் மன்னா? அரசவைக்கு நேரமாகிறது. சட்டு புட்டென காலை உணவை முடித்து விட்டு வாருங்கள்.
4: சட்டு புட்டென காலை உணவா? இது என்ன மொழி என்று புரியவில்லையே. என்னடா இது, இந்த மன்னருக்கு வந்த சோதனை.
3: காலை உணவு எப்படி இருந்தது மந்திரியாரே?
2: உணவு பிரமாதம் தான் மன்னா, ஆனால் சட்னியில் லேசாக உப்பு உப்பு கூட தூக்கலாக போட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். கூடவே சுட சுட இந்த வடைகிடை பாலு கீழே காபி கீப்பி வைத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும்.
3: என்ன காபி கீப்பியா? நானும் நீர் வந்ததில் இருந்து பார்க்கிறேன், ஏதோ புரியாத மொழியை இடையில் புகுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். உமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைப்போ.
2: உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று கேளுங்கள். அதை விட்டு விட்டு ஏன் இப்படி தாம் தூம் என்று குதிக்கிறீர்கள்?
4: தாம் தூம் என்றால்
3: என்னடா இது, இந்த மன்னருக்கு வந்த சோதனை. ஆ, நீர் பேசுவது என்ன மொழி என்று கூறி தொலையும் மந்திரியாரே.
2: இதுவும் தமிழ் மொழிதான் மன்னா.
3: என்ன, தமிழ் மொழியா?
2: ஆம் மன்னா, தண்ணி கிண்ணி, உணவு கிணவு, சாப்பாடு கீப்பாடு, மீனு கீனு, உப்பு கிப்பு, பாலு கீழு, பாம்பு கீம்பு, சட்டு புட்டு என்ற வார்த்தைகள் எல்லாம் முண்டா மொழிகள் என்று அழைக்கிறார்கள். இவை ஆதிகால தமிழர்கள் பேச்சு வழக்கில் இருந்த மொழி வழக்கம். இப்பொழுது நாம் பேசும் சாப்பாடு கீப்பாடு, தண்ணி கிண்ணி போன்ற எதிர்

0: வார்த்தைகளும் கூட இந்த முன்னாமொழியிலிருந்து வந்தவைதான் என்று கூறுகிறார்கள்.
1: இது என்னடா புதியதாக இருக்கிறது? இதற்கு ஏதாவது தனியாக பொருள் அர்த்தம் ஏதாவது இருக்கிறதா மந்திரியாரே?
0: இதற்கு தனியாக பொருளோ அர்த்தமோ எதுவும் இல்லை மன்னா. ஆனால் சம்பளம் கிம்பளம் என்பதற்கு மட்டும் பொருள் இருக்கிறது.
1: சம்பளம் என்றால் நாம் வாங்குவது, அப்போ கிம்பளம் என்றால் கையூட்டு என்ற அர்த்தம். அப்படித்தானே?
0: மிக சரியாக கூறிவிட்டீர்கள் மன்னா.
1: ஆனால் மந்திரியாரே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் எங்கேயும் கேட்டதில்லையே.
0: மன்னா, இப்போதும் இந்த முண்டாமொழியை அதிகமாக சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் அதிகமாக பேசுகிறார்கள். அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி கித்தி போன்ற வார்த்தைகள் இப்போதும் புழக்கத்தில் இருக்கின்றன.
1: ஓஹோ, இப்போதுதான் தெரிகிறது. சரி சரி, பேசியது போதும். அரசவையில் வேலை கீழே இருந்தால் பாரு.
0: வேலை கீழையா?
1: நாளை வீரர்களின் ரோல் கால் இருக்கிறது. லீவு கீவு போட்டு விடாதீர்.
0: என்ன லீவு கீவா? ஆஹா, நம்மிடமே வா.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

நேரம் காலை 7:35. வேசம் காற்றில் மனதிற்கின்பம் தந்திடும் சற்றும் கவலையில்லா வானம் பாடியாய் அசையா மகிழ்ச்சியுடன் பாட்டி சேர்க்கவும் கருத்தோடு கதை நூறு பேசவும் ஆரம்பமாகின்றது. ஆகாஷ்வாணி FM 101 தென்குமரி தேனலை. ஊருக்கே செல்ல பிள்ளையாய் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை கேட்டுட்டே உற்சாகமா உங்க வேலைகளை பார்த்துட்டே இருப்பீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?

நுழம்பு சூழான். திரும்பவும் சொல்றோம், நுழம்பு சூழான். இதெல்லாம் இவங்களோட சிறப்பான தமிழ் பெயர்கள். இப்படி சிறப்பு பேர் இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு செயல்ல சிறப்பானவங்களா தான் இருப்பாங்க. அது நல்லதா மட்டும்தான் இருக்கணும்னு இல்ல தானே, கெட்டதா கூட இருக்கலாம் தானே. ஆமா, அப்படி ஒரு சிறப்பானவங்க தான் அவங்க எல்லாரும். வருவாங்க ஏகப்பட்ட தாக்குதல் தன்னோட உடம்புல உள்ள வாய் அப்படிங்கிற மூல ஆதாரத்துல மலேரியா, சிக்கன் குனியா, மூளைக்காய்ச்சல், டெங்கு, யானைக்கால், மஞ்சள் காமாலை, வைரஸ் காய்ச்சல், இப்படி பலவித நோய்கள் பரப்புற இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கொசுக்கள் தான் அவை. ஏதேதுக்கோ மருந்துகளும் வழிமுறைகளும் கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியாளர்கள் இந்த நோய் பரப்பும் கொசுக்களை கட்டுப்படுத்த அருமையான ஒரு வழிமுறை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு கேள்விக்கு போலாமா? கேள்வி என்ன அப்படின்னா, கொசுக்களால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ள பாக்டீரியாக்களின் பெயர் என்ன? அருமையா இருக்குல்ல, இதுக்காக ஒரு பாக்டீரியா கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. கேள்வி மீண்டும், கொசுக்களால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ள பாக்டீரியாக்களின் பெயர் என்ன? கேள்விக்கான பதில ஜிவி பிரகாஷ் குமார் இசைத்து குரல் கொடுத்துள்ளார் கபீர் வாசியோட வரிகளை மாஸ்க் திரைப்படத்திற்காக. அந்த பாடல் இப்போது உங்களுக்காக.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.

நேரம் பார்க்கலாமா? நேரம் இப்போது காலை 7:42. சின்ன இடைவேளையானாலும் அசையா மகிழ்ச்சியுடன் இசையால் இணைந்துள்ளோம் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. தென்குமரி தேனலில ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம். பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாமா? கொசுக்களால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ள பாக்டீரியாக்களின் பெயர் என்ன? இதுதான் கேள்வி. வோல்பாக்கியா, வோல்பாக்கியா, WOLPACHIA. இந்த வோல்பாக்கியா பாக்டீரியாக்கள் தான் கொசுக்களால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. கேள்வியும் பதிலும் மீண்டும். கொசுக்களால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ள பாக்டீரியாக்களின் பெயர் என்ன? வோல்பாக்கியா பாக்டீரியாக்கள். இந்த வோல்பாக்கியா பாக்டீரியாக்கள் தற்போது கொலம்பியால ADS கொசுக்கள்ல செயற்கையான முறையில உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த வகை கொசுக்களை சுற்றுச்சூழல்ல விடும்போது மற்ற சாதாரண கொசுக்களோட இனப்பெருக்கம் செய்து அடுத்த தலைமுறை கொசுக்கள் பாக்டீரியாக்களோட, ஏதாவது இந்த வோல்பாக்கியா பாக்டீரியாவோடய பிறக்குமா. இதனால கொசுக்கள் மூலமா மனுஷங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 வசந்தன் கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: உங்கள் சிறப்பான நேரங்களில் இனிமையாய் இளமையாய். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை. பரபரப்பான இந்த நேரத்துல நேரம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது காலை 7:45. இனி கேட்கலாம் தேதியும் செய்தியும்.
1: இன்று மே மாதம் 19 தேதி. உலக குடும்ப மருத்துவர் தினம் இன்று.
2: உலகம் முழுவதிலும் உள்ள சுகாதார பராமரிப்பு அமைப்புகளுக்கு குடும்ப மருத்துவர்கள் வழங்கி வரும் பங்கினையும் சேவையினையும் முதன்மைப்படுத்த தேசிய கல்லூரிகள் கழகங்களின் உலக அமைப்பு 2010 மே மாதம் 19 தேதியை உலக குடும்ப மருத்துவர் தினமாக அறிவித்தது. முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு இதே நாளில் பிறந்த நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் இந்தியாவின் 6வது குடியரசுத் தலைவர் ஆவார்.
2: 1977 1982 வரை இப்பதவியை வகித்த இவர் ஆந்திர பிரதேசத்தின் முதல் முதலமைச்சர் என்ற பெருமைக்கும் உரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: மலையாள எழுத்தாளர் சி வி ராமன் பிள்ளை அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: 1858 இதே நாளில் பிறந்த சி வி ராமன் பிள்ளை அவர்கள் இந்தியாவின் முக்கிய புதின எழுத்தாளரும் நாடக ஆசிரியரும் மலையாள இலக்கியத்தின் முன்னோடியும் ஆவார்.
1: மார்த்தாண்டவர்மா தர்மராஜா, ராமராஜ பகதூர் போன்ற இவரது வரலாற்று புதினங்கள் மலையாளத்தில் எழுதப்பட்ட மிகப்பெரிய புதினங்களுள் சிலவாக கருதப்படுகிறது.
2: சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள இந்திய எழுத்தாளர் ரஸ்கின் பாண்ட் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1934 இதே நாளில் பிறந்த ரஸ்கின் பாண்ட் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதும் இந்திய எழுத்தாளர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எழுத்தாளர்களிடையே ஒரு தனிப்பெரும் முன்னோடியாக கருதப்படுபவர் ஆவார்.
2: இவர் எழுதிய ஆர் ட்ரீ ஸ்டில் க்ரோயிங் டெகரா என்ற சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள இவருக்கு குழந்தைகள் இலக்கிய உலகிற்கு இவராற்றிய பங்களிப்புகளுக்காக இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது.
1: 1961 இதே நாளில்தான் சோவியத்தின் வெனரா-1 விண்ணூர்தி வெள்ளிக்கோளை கடந்தது. பூமியை விட வேறொரு கோளை கடந்த முதலாவது விண்ணூர்தி இதுவே ஆகும்.
2: கலைமாமணி விருது, பத்மபூஷன் விருதுகளை பெற்றுள்ள பிரபல தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி வி. லீலா அவர்கள் 1934 இதே நாளிலும்.
1: புதுவசந்தம், பொற்காலம், இதயம் போன்ற பல பிரபல திரைப்படங்களில் நாயகனாக நடித்துள்ள நடிகர் முரளி அவர்கள் 1964 இதே நாளிலும் பிறந்தவர்களே.
3: பொட்டு வைத்த ஒரு வட்ட நீல குளிர் புன்னகையில் ஏனை தொட்ட நீலா.
2: சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள கன்னட எழுத்தாளரும் திரைப்பட நடிகருமான கிரீஷ் கர்நாட் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1938 இதே நாளில் பிறந்த கிரீஷ் கர்நாட் அவர்கள் எழுத்தாளர், நாடக ஆசிரியர், நடிகர், திரைப்பட இயக்குநர் என பன்முக திறமை கொண்டவர் ஆவார்.
2: நான் அடிமை இல்லை, ரட்சகன், காதலன் உள்ளிட்ட பல தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் கன்னட இலக்கியத்திற்காக

0: ஞானபீட விருதினையும் சாகித்ய அகாடமி விருதினையும் பெற்றுள்ளார். இந்திய அரசின் பத்மஸ்ரீ மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளையும் பெற்றுள்ளார்.
1: இந்தியாவின் நவீன தொழில்துறையின் முன்னோடிகளுள் ஒருவரும் இந்திய தொழில்துறையின் தந்தை என்று அறியப்படுபவருமான ஜம்ஷெட்ஜி நசர்வான்ஜி டாடா அவர்கள் 1904 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: இந்திய விடுதலை போராட்ட வீரர் பி சுந்தரையா அவர்கள் 1985 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
7: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
6: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
7: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
6: சேர்க்கை நடைபெறுகிறது.
8: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
6: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பலவிளை, நாகர்கோவில்.
9: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
6: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
9: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
6: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
9: 0465225300.
10: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: ஆகாஸ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இந்த 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு, குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் கடல்பாசி உரம், பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666.
2: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
3: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரு SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
4: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை.

0: அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நம் நேர்கள் இப்போது நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது காலை 7:54. அடிக்கடி ரொம்ப சோர்வா இருக்குது, தலை சுட்டுது, அப்புறமா வந்து என்னுடைய உடம்ப பார்த்தா ரொம்ப வளரிப்பே இருக்குது, மூச்சு திணறலா இருக்குது, என்னுடைய இதயம் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு, இப்படி எல்லாம் ஏதாவது அறிகுறி இருந்தா நமக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும் இல்லையா? யார்கிட்ட போய் கேட்கறது, எங்க போய் கேட்கறது? அதுவும் மருத்துவமனைக்கு போவதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதாவது வழிமுறை கிடைக்குமா? இப்படி எல்லாம் ஆலோசிக்கிற உங்களுக்காகவே ஒரு நிகழ்ச்சி வருது நமக்கு பரிபண்பலை 101 இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவத்துடன். இன்னைக்கு இரத்த சோகையால் ஏற்படும் பாதிப்புகள், ஏற்கனவே நாங்க சொன்ன அந்த விஷயங்கள் இந்த இரத்த சோகையால வருதான். இந்த தகவல்களை யார் தராங்க அப்படின்னா, திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள்.
3: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்,
4: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்,
3: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
4: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
3: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
4: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
2: மகிழ்ச்சியாய் தொடங்கிய இந்த காலை வேளை நம் குமரி பண்பலை 101 இப்போது 7:56 எட்டியுள்ளது. கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில இனி ஏகாதேசியின் கற்பனையான வரிகளை ஷான்ராடன் தி குரல்கள்ல ஜி வி பிரகாஷ் இசையில கேட்கலாம். ரத்னமாலா திரைப்படத்திலிருந்து

0: இசையால் சிறகடித்தாலும் தவறாமல் உங்களிடம் காலை 8 மணி செய்தி சுருக்கத்தை கொண்டு வருது தயாராகிறது. இது உங்கள் குமரி எஃப்எம் 101. செய்தி சுருக்கம் கேட்போம், பின் தொடர்வோம். மீண்டும் தென்குமரி தென்லே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

கடினமான பகல் வேளையில் நம்மை காற்றில் இணைத்துள்ளது இசை சங்கமங்களோடு காலை 8:02 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 தென்குமரி தேன்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜியினை வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை

அனுபவங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. நம்முடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்களே நமக்கு பெரிய விஷயமா இருக்கும் போது அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சி கூட பண்ணுவோம் இல்லையா? அடுத்தவங்க வாழ்க்கையில என்னென்ன அனுபவங்கள் இருக்கு, அது நமக்கு எந்த விதத்துல பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப கண்டிப்பா கேளுங்க. இன்னைக்கு காலையில 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நாகர்கோவில் இருந்து CP பிலோமினால் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுது. என்ன அனுபவம் அவங்க வாழ்க்கையில அப்படின்னு காத்திருங்கள் காலை 10:30 வரை. அதற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 வசந்தன் கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: உங்கள் நேரங்களை சிறப்பாக்கி கொண்டிருப்பது நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
6: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
5: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வால்காக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
7: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
5: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
7: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
1: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
8: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

வரி தேநிலையில இனி வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம் தெரிஞ்சுக்கலாமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 30 ரூபாய், நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 58 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 150 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 18 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 25 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 35 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பூசணி 22 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 68 ரூபாய், பீன்ஸ் 140 ரூபாய், சவுச்சவ் 55 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 200 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 47 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பொட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், பால் சேம்பு 75 ரூபாய், வழுதுலங்காய் 45 ரூபாய், கோவைக்காய் 68 ரூபாய், நெல்லிக்காய் 60 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி பயிறு 50 ரூபாய், கறிவேப்பிலை 45 ரூபாய். பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும் பப்பாளி 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: தென்குமரி தேனில இனி நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.

கடத்துகின்றோம் நேர்களே. இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. நமது குமரி பண்பலை 101 இதன் படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிஞ்சுக்கலாமா? பேச்சிப்பாறை அணை 23.35 அடி, பெருஞ்சாணி அணை 25.70 அடி, சிட்டாறு 1 அணை 5.31 அடி, சிட்டாறு 2 5.41 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறையாறு அணை 17.22 அடி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலில் 101 இன்று காலை 8:30 சரமாரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

பிரபஞ்சத்தில் ஒலி மூலம் நம்மை மகிழ்வித்தது நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. காற்றின் திசையில் கேட்ட மட்டும் மகிழ்ச்சியே. தொடர்போம் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பண்பலை 101 பயணத்தில் கலைமகள் வல்லமையாலே வளம் சேர்ப்போம். நாமக்கல் கவிஞரின் சிந்தனையோடு மீண்டும் காலை 8:30 சந்திப்போம். நேர்களே, இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்போம். டெல்லி நிலையத்திலிருந்து

0: uphold the highest standards of to conduct the examination. Aaron Rye runs over away with PGA Championship, first English-born winner in more than a century, states a pioneer. And finally, India's bullet train dream inches closer to reality. The Financial Express says project is being executed with assistance from the government of Japan. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for $100 billion investment and 1 million jobs under India EFTA agreement at Business and Research Summit in Oslo, Norway. Prime Minister Modi to meet leaders of all five Nordic nations at the third India-Nordic summit today. Defence Minister Rajnath Singh describes Operation Sindoor as testament to India's transformation into strong, confident and capable nation. Judges Inquiry Committee investigating allegations against Justice Yashwant Verma submits report to Lok Sabha Speaker Om Birla. West Bengal government allows ED to prosecute former principal of RG Kaur Medical College, Sandeep Ghosh, for financial irregularity case. And in IPL cricket, Sunrisers Hyderabad secure playoff berth, beating Chennai Super Kings by 5 wickets. And with that, we end the morning news. Have a nice day.
2: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: நேரம் காலை 7:30. கேட்டே இருக்கீங்க நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இனி நம் பண்பலையில் கேட்கலாம்.
5: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்.
8: ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன். மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாள்றது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர், பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பாரணம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைபிடிச்சாலும் சரி, அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8வது இடத்துல குரு, 9வது இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் இதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு

0: ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிவிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான் இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணமூர்த்தியை கடைபிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பார்னம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனுஷர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவு வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: இருந்தபடியே வருமானம் ஈட்ட பிளான் பண்ணிருக்கீங்களா? அதுவும் ஏதாவது விலங்குகள் வளர்க்கணும்னு ஆர்வம் இருக்குதா? அப்ப இன்னைக்கு கண்டிப்பா கேளுங்க. இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி வருது. இதை யார் சொல்றாங்க, யார் பங்கேற்று பேசுறாங்க அப்படின்னா, குலசேகரபுரத்துல இருந்து முத்துக்குமார் அவர்கள், அமுதசுரபி பகுதியில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள்ல கடல் பாசி உரம், கடல் பாசியில உரமா அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவுக்கு நிறைய தகவல்கள் தர்றாங்க. பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள். நிகழ்ச்சி 20 குமரி பண்புரை 101 இன்று இரவு 7:25 உழவருக்கு ஒரு சிந்தனையுடன் சேர்ந்தே வருது உழவர் உலகம் நிகழ்ச்சியில.
4: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
6: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
11: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
12: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
13: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் சுங்கான் கடை நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை.

நேயர்களே, இன்று காலை 12 வசந்தன்கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலின் நிகழ்ச்சி. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், நாகர்கோவில் சிபி பிலோமினால்.

அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற காத்திருக்கின்றது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9 அன்றுக்கு வசந்தன் கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா.

நேரத்தில் 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியும் இடம்பெற காத்திருக்கு. நமக்கு பரிபண்பலை 101 தர்மபுரி வானொலி நிலையத்திலிருந்து படைத்து வழங்கப்படுகிறது. காலையில 11:02 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம் நமது குமரிப்பான்வலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்தாளைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை.

ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாய் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பை 120ல இணைஞ்சிருக்கீங்க. இனி கோமாளி திரைப்பட பாடல் கேட்கலாமா?

8:05 நம்ம குட்டி சுட்டிஸ்க்கான பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. 10:05 பாடல்களை கேட்டு ரசிக்க நிலாமற்றம் நேரலை நிகழ்ச்சி கூட இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 நியூஸ் ஆன் ஏர் ஆப்லையும் கூட. எங்க போனாலும் எந்த இடத்துலயும் உங்க கூடவே இருக்கும் உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. சில நொடிகளில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். தர்மபுரி வானொலி நிலைய படைப்பாக நமது குமரி பண்பலை 101.

நேர்களே, நமக்கு பரிபண்பலை நூற்றுல நிறைய நேரலை நிகழ்ச்சிகள் இருக்கு. இன்னைக்கு என்னென்ன நேரலை நிகழ்ச்சிகள் இருக்கு அதுக்கான தொலைபேசி எண்களையும் தெரிஞ்சுக்கலாமா? 04652 இணைப்பெண்ணுடன் 260 240 என்ற எண்ணிலும், 290 722 என்ற எண்ணிலும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் வரலாம். நேரல் நிகழ்ச்சி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. நேரல் நிகழ்ச்சி 1:10 ஹாய் ஸ்நேகி, பெண்களுக்கான நேரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். பிற்பகல் 3:00 பொது அறிவு பாசறை நேரல் நிகழ்ச்சி இருக்கு. நிறைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்கு. அதற்கான பதிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறீங்களா, இல்ல கலந்துக்கணும் ஆர்வப்படுறீங்களா? அப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நகர்கோவில் வானொலியின் கோவில் பண்பலை 101.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: முந்தைய தலைமுறை மக்களுக்கு வானொலி பொழுதுபோக்கு என்பதை தாண்டி ஒருவித அந்தஸ்தை பறைசாற்றுவதாகவே இருந்திருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த செய்தி முதற்கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை அகில இந்திய வானொலி மூலமாகவே அறிந்திருக்கிறார்கள் நம் மக்கள். செய்திகள் மட்டுமல்லாது பக்தி பாடல்கள், நேயர் விருப்பம், உழவர் நல நிகழ்ச்சிகள், திரையிசை பாடல்கள், மருத்துவ நேரம், நாடக ஒளிச்சித்திரம், விளையாட்டு வர்ணனை போன்றவை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கம்பீரமான குரல்கள், அழுத்தமான உச்சரிப்பு, இனிமையான குரல்கள் இன்னிசைக்கோர் எடுத்துக்காட்டு. தனது குரல்களையே முகமாக மாற்றிய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், நாடக கலைஞர்கள் என அகில இந்திய வானொலியில் ஏராளம். 90 ஆண்டுகளாக தனது சேவையை செய்து வரும் அகில இந்திய வானொலி பற்றிய தருமபுரி மாவட்ட மக்களின் கருத்துக்களை கேட்போம்.
3: வணக்கம், என் பெயர் பிரியா. நான் தருமபுரி மாவட்டம் செம்மாண்டகுப்பம் கிராமத்தில் வசிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே எஃப்எம் கேட்கறது எனக்கு ஹேபிட்டு. எஃப்எம்ல கேட்குற நியூஸ் எனக்கு உடனுடனே அப்டேட் ஆகிறது. நம்ம உட்காந்து பார்க்க நேரம் இல்லைனாலும் எஃப்எம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் டெய்லியுமே பயன்படுத்திக்குவேன். நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து நமக்கு டெய்லியும் சொல்கிறாங்க. காலை 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேட்டால் சுவைக்கும் அந்த நிகழ்ச்சியில் சமையல் குறிப்பு இதை பற்றிலாம் சொல்லுவாங்க.
4: இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரோ சேர்த்துக்கோங்க. தண்ணீர் 1 டம்ளருக்கு குறைவாக இருந்தாலே போதுமானது. சிக்கன் 1-7 நிமிஷத்துலே வெந்துருங்க. தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்ல மணம் தரும், அதே சமயத்தில் சுவையும் தரும். கடைசியாக உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. அவ்வளவு தாங்க, சுவையான சுலபமான சிக்கன் சிந்தாமணி தயார்.
3: அதை கேட்பேன். விவசாய குறிப்பு, மருத்துவ குறிப்புகள் இது எல்லாமே அதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. மின்சார துண்டிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, எல்லா வகை நியூஸுமே இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. எஃப்எம் கேட்கறது எனக்கு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கிறதா நான் கருதுறேன்.
5: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுக்கா மல்லாபுரம்ன்ற கிராமத்துல ஆல்வின்ற நபர் பேசுறேன். எனக்கு எஃப்எம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது எப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு துமை புத்துணர்ச்சியா கொடுக்கறது வந்து பாடல்கள் கொடுக்கும். பாடல்களையும் தாண்டி தகவல்கள், இந்த வினா விடைகள், மருத்துவ நல குறிப்புகள்.
6: கல்லீரல் நோய் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்லீரல பாதிப்பு. இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னா கிருமி தொற்றுனால வருகிறது. இந்த கிருமி தொற்று வழக்கமாக பல காரணங்களால் வந்தாலும் மிக முக்கியமான காரணம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு 2 வைரஸ் வந்து மோசமான வைரஸ்கள். இதனால் கல்லீரல் பாதிப்பு வரும். இதில் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி வந்து மஞ்சக்காமலை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி.
5: அதுக்கப்புறம் மெயினாக விவசாயத்துக்கு தேவையான வானிலை அறிக்கை, அதுக்கு தேவையான குறிப்புகள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தகவல்கள் நம்ம கேட்டுகிட்டே செய்கிறப்போ அது நம்ம அறியாமல் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்படின்ற பட்சத்தில் இப்போது எனக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வந்து கரண்ட் கட். இப்போது எந்த ஊரில் வந்து கரண்ட் கட் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து இந்த எஃப்எம் மூலயமா எனக்கு வந்து தெரியுங்க. என்னதான் லோக்கல் சேனல்ஸ் அந்த மாதிரி

0: டிவியே அதை பார்த்துட்டு இருந்தாலும் அதை கவனிச்சுட்டு வேலை செய்ய முடியாது நம்மளால. ஆனால் இதோட என்னோட வேலை செஞ்சுட்டே நமக்கு இதை வந்து கவனிக்கிறப்போ இன்னும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல்ஸ் என்னென்னா வினாவிடை, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர்கள் வந்து பேசுவார், குழந்தைகள் நல்ல பற்றி வந்து சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து 90s பாடல்கள் போடுவாங்க, இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: வணக்கம், என்னோட பெயர் பவித்ரா, நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியிலேருந்து பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு பெரிய ரேடியோ இருக்குது, அதில் நாங்கள் நிறையா பாடல்கள் கேட்டிருக்கோம். அதில் கேட்டுகிட்டே இருக்கும்போது எப்படா நமக்கு பிடிச்ச பாட்டு போடுவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது சின்ன வயசில் நிறையா அந்த மாதிரி நடந்த நினைவுகளை மறக்கவே முடியாது. இப்போவுமே கூட நிறையா தொடர்புன்னு தான் சொல்லணும். நிறையா ரேடியோவில் பாட்டு கேட்பேன். ஏன் ரேடியோவில் பாட்டு கேட்பேன்னா, தனியாக நம்ம பாட்டு போட்டு கேட்டால் அது தனியாக ஓடும். ஆனால் ரேடியோவில் கேட்கும்போது ஒரு விதமான யாரும் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தனிமையை போக்குற ஒரு இதாக தான் இந்த ரேடியோ எனக்கு இருந்திருக்கு.

அதுவும் தருமபுரி ரெடியை பத்தி சொல்லணும்னா நிறைய எனக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு. மருத்துவ குறிப்புகள் ஆகட்டும், ஏன்னா இப்ப எனக்கு குழந்தை வேற பிறந்திருக்கிறதுனால குழந்தைகள் நல மருத்துவம் எல்லாம் பத்தி நிறைய கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் சொல்ல முடியாது, விவசாயம் ஆகட்டும் நிறைய தகவல்களை வந்து இந்த ரேடியோ மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நைட்டு தூங்கும் போது அந்த 90s பாடல்களை அந்த மெலோடிஸ் கேட்டுட்டு தூங்குவேன். சில அதை ஆஃப் பண்ணாம அப்படியே தூங்கிடுவேன்.

0: வணக்கம். என்னுடைய பெயர் காசாந்தலிங்கம். நான் மாக்னோர் கிராமத்தைச் சேர்ந்தவன். இளம் வயதிலிருந்து வானொலி கேட்பது என்னுடைய பழக்கமாக உள்ளது. எங்கள் ஊரில் முதல் வானொலி வாங்கிய வீடும் எங்கள் வீடுதான். இந்த வானொலியில் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வு சிறுகதை கேட்டல். அந்த சிறுகதை கேட்டல் இன்றளவும் எனக்கும் பயனுள்ளதாகவும் உள்ளது. இந்த சிறுகதையில் ஒரு நீதியும் ஒரு நேர்மையும் நிலைநாட்டியிருக்கும்.
1: நடுவில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ரெண்டு கங்கு எடுத்து வந்து அதில் போட்டு விடுவாங்க. இப்ப இப்படி வட்டமா இது பண்ணி நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி செஞ்சு அதில் அந்த கங்கை போட்டு விட்டுருவாங்க. விடிய

0: வரைக்கும் இந்த கங்கு கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா அது முழுவதும் ரொம்ப சாம்பலாகிடாது, லேசாக சாம்பலாகவும் லேசாக உமியாகவும் இருக்கும். இதை புறா எடுத்து திரும்ப சளிப்பாங்க எங்கள் அம்மா. சளிச்சு முடித்த பிறகு எங்கள் அப்பா வந்து உப்பு சேர்த்தாச்சான்னு கேட்பார். நல்லா கவனிச்சுங்க, சமந்தா கேட்டால் தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எங்கள் அப்பா கேட்பார், உப்பு சேர்த்தாச்சா? உப்பு சேர்த்த பிறகு இதை ஒரு இதில் போட்டு வச்சுருப்போம். 6 மாதத்துக்கு பல்படி தயார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: செய்திகள், இந்த செய்திகள் கேட்கும் பொழுது நமது நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நமது கண்முன்னே கொண்டு நிறுத்தும். நேரில் சென்று பார்க்க முடியாத பல நிகழ்வுகளை கூட நம்மளது இந்த வானொலியில் கேட்டு மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வானிலை அறிக்கைகள், சிறு வயது முதலே இந்த வானிலை அறிக்கைகள் கேட்பதும் விவசாய வேலைகள் செய்வதும் எனது வாடிக்கையாக உள்ளது. இந்த விவசாய வேலைகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும், இந்த விவசாயம் செய்யும் பொழுது விதைகளை எப்படி நேர்த்தி செய்வது, அடுத்து விதைகளை எப்படி நாற்று விடுதல், எப்படி நாற்றுகளை பிடுங்கி பயிரிடுதல், எப்படி நடவு செய்தல், முற்றிய கதிர்களை எப்படி அறுத்தல், அடித்தல் மற்றும் காயவத்தல், பதனிடுதல் போன்ற நிகழ்வுகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இந்த வானொலி எனக்கு உள்ளது. மழலை மொழி நிகழ்வுகள், இந்த மழலை மொழி நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமது குழந்தைகளாகிய அவர்களுடைய இனிமையான குரல்களை கேட்டு பல நாட்கள் நான் மகிழ்ந்துள்ளேன்.
2: ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி சமர்விழி. வணக்கம் சமர்விழி.
3: வணக்கம்
2: சமர்விழி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா அழகா வந்திருக்கீங்க. சரி, எங்க இருக்குது இந்த திப்பம்பட்டி சொல்லுங்க. யாருக்கு சரியா தெரியாது இல்ல, எங்க இருக்குது இந்த ஊரு?
3: நங்கவள்ளி பக்கம்.
2: ஓ, நங்கவள்ளி பக்கமா இருக்கு. லக்க சொல்லிட்டீங்க. சரி, 1வது படிக்கீங்களா 2வது? நீங்க
3: 1வது.
2: நல்லா படிக்கிறீங்களா?
3: எஸ்.
2: என்ன நல்லா படிக்கிறீங்க?
3: பாட்டு கதை.
2: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நீங்க சமர்விழி?
3: பாட்டு.
2: சரி, அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லுவீங்களா? டீச்சர் சொன்னாங்க இவங்க அழகா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது?
3: ஸ்பீச்.
2: நீங்க சொல்லுங்க.
3: Good morning everyone, my name is Samali. I am studying in PUP school. My school is very nice. Teach me good things. I have many friends in my school. We play and learn together. I love my school. Thank you.
1: கேள்வி கேட்கும் நெறியாளர்கள் அந்த மாணவர்களுடன் உரையாடுவது மிகவும் அழகாகவும் அருமையாகவும் உள்ளது. நீங்கள் கேட்ட பாடல்கள், இந்த நீங்கள் கேட்ட பாடல்களில் பழமையான பாடல்கள் மிகவும் அருமை. இந்த அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு விவசாய வேலைகளை செய்யும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது, அந்த களைப்பை போக்குகிறது. புதிய பாடல்கள், இந்த புதிய பாடல்களை கேட்கும் பொழுது நமது இளைய தலைமுறைகள் வானொலியின் மூலமாக கேட்டு துள்ளிகிழ்ப்பது நமது மனதிற்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது.
4: காலை விடியலுடன் பயனுள்ள தகவல்களை சொல்லி சாமானிய மனிதனை சக மனிதனாக்கி 24 மணி நேர இயக்க முறையுடன் கிரக்கம் தந்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி மொட்டைமாடி இரவு, மெல்லிய வாடை காற்று, வானத்து நிலவு, ரேடியோவில் பாட்டு என கவித்துவ பயணம் கொண்டிருக்கும் பல இளைஞர்களிடம் மின்காந்த அலைகளின் வழி செய்தி அறிவிப்பு, பாடல், உரையாடல், ஒலி அலைகளை ஏற்றி வான்வழி செலுத்தி செவி வழி அனுபவிக்க வைக்கும் அகில இந்திய வானொலி. மதிப்பீடுகளுக்கான பிற வழிகள் இன்று இருந்தாலும் அகில இந்திய வானொலி மதிப்பு மிக்கதாகவே இன்றும் உள்ளது என்றால் அதன் பெருமை நேயர்களையே சேரும். அவர்கள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகளை கடந்தும் வானொலி ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்லயே இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்ம

0: முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்றேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்கு விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. அனைவருக்கும் காலை வணக்கம். நேயர்களே, நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது டி செல்வராணி கலைமணி. வெற்றி என்பது நம்மை உலகிற்கு அறிமுகம் செய்வது, தோல்வி என்பது நம்மை நமக்கே அறிமுகம் செய்வது. எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். எனவே நம்பிக்கையோடு முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம்.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும்
1: வசந்த அழைப்பு. தொலைபேசி
0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

அறிவரை பண்பலை நூற்று ஒன்றில் ஆரம்பமாவது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று நேயர்கள் தங்களது பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நமது குமரி பண்பலை நூற்று ஒன்றில் அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் 290722. முன்னிணைப்பு எண்ணாக 046562. அலைபேசி எண் 890-325-70-39. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் வசந்த அழைப்பு.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் இசிஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழுகுழு ஏசி மேளா. வசந்த அழைப்பு தொலைபேசியில் நேரிருப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர் வணக்கம்.
6: வணக்கம். நல்ல இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள்.
5: சொல்லுங்க சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: சத்யராஜா இளைய தலைமுறையோட சேர்ந்து நடித்த படம் அபியும் நானும். இதுல வந்து இதுல குத்தி கொண்டே பண்பாடி பாடுற ஒரு பாடல் அபியும் நானும் படத்துல இருந்து வா வா என்ற
5: உங்களுக்கு பிடித்தமான பாடலை அனைவரும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 9:17 குமரி பண்பலை 101 இது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்ப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: आर्थिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
1: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
2: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
1: போன் 2331666 or 7418150265.

0: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விற்பனையர்களின் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கங்கய்யா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா, தோரங்கல்ல
0: சொல்லுங்கய்யா, உங்களுக்கு பிடித்தமான பாடல்.
1: நிச்சயமா, எனக்கு என்னது நடிகர் சரத்குமார் அவர்கள் பிடித்த நாட்டாம் அந்த நாட்டாம் பிறப்பிருந்து தொழுந்து விட்டது பாட்டு. இந்த பாட்டை வந்து போட்டி பெண்கள் கண்டிப்பாக
0: நன்றி, நன்றி சார், நன்றி. பாடல் கேட்கலாம், நன்றி.

அறிவறிப்பான்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலின் நிகழ்ச்சி.

0: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பிச்சைக்காரன் படத்துல உனக்காக
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடல். குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி.

ஆகாஸ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு. குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கடல்பாசி உரம். பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. சிவக்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நேரம் 9:35 குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ரேணுகா கல்யாணிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன பாடல் வேணும்?
1: ஆராரோ அரிராரோ என்று என் கண்ணுக்கு ஒரு நிலவா.
0: என் கண்ணுக்கு ஒரு நிலவா பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா?
0: நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: Next.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழுகுழு ஏசி மேளா. வசந்த அழைப்பு தொலைபேசி வெளி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மணிகண்டன் மண்டகாடு.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: பூவேவனத்தாக படத்துல இருந்து சொல்லாமலே யார் பார்த்தது.
0: சரி, அந்த பாடல்
1: கேட்டுதான் பூ பூத்தது.
0: சரி, அந்த பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இரத்த சோகைக்கால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேரம் 9:46, குமரி பண்பலை 101 இது வசந்த அழைப்பு தொலைபேசி ஒளி நேர்விற்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: தொகுப்பாளருக்கு காலை வணக்கம் கூறுவது
0: யாரு சார்?
1: நாகலிங்கம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல்.
1: எனக்கு சட்டப்படத்துல இருந்து
0: சொல்லுங்க.
1: நண்பனே எனது உயிர் நண்பனே நீண்டலா என்றும் கூறியது.
0: சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதே, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தோழியர்களுக்கான தலைப்பு, என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி. என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி என்று உங்களோட அனுபவ கருத்துக்களை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1 2107 222, முன்னிணைப்பெண்ணாக 0465 2, அலைபேசி 890-325-70-39. வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேர் விற்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்தமான பாடல்
1: என்ன?
0: அண்டங்காக்க கொண்டக்கர். நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: வித்தியாசம்.
0: சரிம்மா, உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்கள், அமுத சுரபி. இதில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கடற்பாசி உரம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் வேளாண் நுண்ணுயிரி துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

சென்னை பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது விருப்பமான பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றிகள் பல.

0: பகுதிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மெட்டையபுரம் அருகே இன்று காலை நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது வேன் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர், 14 காயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. திருப்பூர் அருகே நொச்சிப்பாளையம் பகுதியில் விற்பனைக்காக வைத்திருந்த 60 குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 கைது செய்தனர். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 10:02. அன்பாய் இருப்பது அறம், இனிமையாய் பேசுவது அறம், கடுஞ்சொற்களை தவிர்ப்பது அறம், நல்லதையே நாடுவது அறம், மனதில் குற்றமற்று இருப்பது அறம், பிறருக்கு கெடுதல் செய்யாமை அறம், உயிருக்கு ஊக்கம் தருவது அறம், பொறாமை உணர்ச்சியை தவிர்ப்பது அறம். அத்தனை அறத்தையும் மொத்தமாக உள்ளடக்கிய அறநூலான திருக்குறளை கற்று அடக்கமுடன் இருப்பதும் அறம்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: சுற்று கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது தமிழ் திறமையை வெளிப்படுத்த வேண்டுமா? அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை 260240 மற்றும் 290722. முன்னிணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் 890-325-7039. சொல்லாடல் திருக்குறள் நிரலி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: சொல்லுங்கய்யா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
1: 31வது அதிகாரம், அதுல 3வது குறள் வெகுளாமை.
0: சொல்லுங்கய்யா.
1: அதாவது, மரத்தில் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் அதனான் வரும். தீமை வருவது எல்லாம் கோபத்தால் தான். அதனால் எவரிடமாவதும் சரி கோபம் கொள்வதை விட்டு விடுகிறேன். வள்ளுவர் பெருந்தகம் மிக அழகா சொல்லியிருக்காங்கம்மா.
0: திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகா சொல்லிட்டீங்கய்யா,
1: நன்றி.
0: அடுத்து உங்களுக்கான சுற்று, வார்த்தை விளையாட்டு சுற்று.
1: சரியம்மா.
0: உங்களுக்கான வார்த்தை 5 எழுத்து வார்த்தை.
1: சரியம்மா.
0: முதல் எழுத்து குறில் தா, கடைசி எழுத்து லி. இது வந்து நம்ம தாய்மொழி அப்படி சொல்லலாம்.
1: நான் வந்து
0: 5 எழுத்து கொடுத்திருக்கிறேன். முதல் எழுத்து குறில் தா, கடைசி எழுத்து லி.
1: தமிழ் மொழி
0: சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கய்யா. அடுத்து உங்களுக்கான சுற்று, அழகு தமிழ் சொல் அறிவோம்.
1: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கான வார்த்தை தரளை.
1: குறிப்பு சொல்லுங்க.
0: இப்ப வந்து நம்ம வெயில் நேரங்கள்லாம் வந்து இது காலையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது அப்படி சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவோம்? காலையில
1: காலையில வந்து
0: அதை தண்ணி ஊத்தி நம்ம, அதை எப்படி சொல்லுவோம்? தரளை. அதை நம்ம வந்து கலைக்கு குடிப்போமே, அதை எப்படி சொல்லுவோம்? சோற தண்ணி ஊத்தி நம்ம குடிக்கிறது என்ன சொல்லுவோம்? கஞ்சி. தரளை அப்படின்னா கஞ்சி. அடுத்து கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். பொதுநலம்.
1: பொதுநலம் ஒவ்வொரு மனிதருக்குமே தேவையான நலம் பொதுநலம். வாழ்க்கையிலே பொதுநலம் உள்ளவர் மாத்திரமே வெற்றி பெற முடியும். சுயநலம் என்பது தன்னை மட்டுமே சார்ந்தது. ஆனால் பொதுநலம் என்பது பிறரையும் சார்ந்து பிறரையும் வாழ வைக்கின்ற ஒரு நலம். பொதுநலத்தை நாம் எல்லோரும் பேணி பாதுகாத்தால் நம் நாடும் நம் வீடும் நம் வளமும் பெருகும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பொது வளம்தான் ஒரு மனிதனுக்கு மேன்மையும் புகழும் பேரும் கிடைக்கும் என்பது எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதனால் நாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொது நலத்துடன் நடந்து பேரும் புகழும் எல்லாம் பெறுவோம் என்று கூறி என்னுடைய உரையை குமரி பண்பலைக்கு அன்பு சகோதரிக்கு நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றியம்மா. நன்றி.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசினீங்கய்யா, நன்றி.
1: நன்றியம்மா. நன்றி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
6: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
7: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
6: பாட்டில் வார்ட்ராப்,
7: ஷோகேஸ் பொருட்கள்,
6: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
7: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
8: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்.
9: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
10: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
11: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
12: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
13: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த

குமரி பண்பலை நூற்று ஒன்றில் ஆரம்பமாவது சொல்லாடல் திருக்குறள் நேரலின் நிகழ்ச்சி. சொல்லாடல் திருக்குறள் நிகழ்ச்சி மொத்தம் 4 சுற்றுகளை கொண்டது. முதல் சுற்று திருக்குறளும் அதன் பொருளும். நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூற வேண்டும். இரண்டாவது சுற்று வார்த்தை விளையாட்டு சுற்று. மூன்றாவது சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம். நான்காவது

0: நேயர். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
1: கண்டிப்பாக. வெள்ளத்தனிய மலநீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனியது உயர்வு. அதாவது பொருள் பாத்தீங்கன்னா, அந்த நீர் மட்டத்தினுடைய அளவிற்கு ஏற்றார் போலதான் தாமரை மலரின் தண்டு ஆனது உயர்ந்து இருக்கும். அதே போலத்தான் மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அளவுக்கு ஏற்ற போதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றமும் இருக்கும்.
0: திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகா சொல்லிருக்கீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று, வார்த்தை விளையாட்டு சுற்று. உங்களுக்கான வார்த்தை, ஆறு எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து நெடில் ஆ, கடைசி எழுத்து குரில் டி.
1: குரில் டி?
0: ஆ, டி. ஆறு எழுத்து வார்த்தை. இது வந்து வார்த்தை விளையாட்டு. ஆறு எழுத்து வார்த்தை, முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து குரில் டி. குறிப்பு, இது வந்து ஔவையார் எழுதியிருக்காங்க.
1: ஆத்திச்சூடி.
0: ஆத்திச்சூடி, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து அடுத்து உங்களுக்கான சுற்று, அழகு தமிழ் சொல் அறிவோம். உங்களுக்கான வார்த்தை சுரேடம். சுரேடம்.
1: சுரேடம்.
0: இது வந்து நம்ம ஒவ்வொரு விரல்களும் இருக்கும். நகம், சுரேடம் அப்படின்னா நகம். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கய்யா.
1: அருமை, அருமை.
0: உங்களுக்கான சுற்று, கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும்.
1: சொல்லுங்க.
0: கார்மேகம்.
1: மழை வருவதை கார்மேகம் என்று சொல்வோம். விவசாயிகளுக்கு கார்மேகத்தை பார்க்கும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சி இடம்பெறும். கார்மேகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு மழை தரக்கூடிய ஒரு மேகம் என்பதனால் அனைவருக்கும் பிடிக்கும். கருகருன்னு இருக்கக்கூடிய கார்மேகமானது மழை பொழிந்தவுடன் அந்த வானமானது தெள்ளு தெளிவாக ஆகிவிடும். அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியை தரக்கூடியதும் கார்மேகம் தான். கார்மேக புலவர் என்று மிக சிறப்பாக ஒரு புலவருக்கு கூட ஒரு அடையாள பெயராக ஒரு பெயர் விளங்குகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கார்மேகமானது மனதிற்கு இதமானது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு சிறந்த விடயங்களை வலியுறுத்தும் வகையிலும் இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்கய்யா, நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி மேம். நன்றி, வணக்கம்.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: குமரி பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: ஹலோ.
0: வணக்கம்.
10: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கங்கய்யா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
10: ஆமா, தோராளத்து புத்தாசர் பத்திரம், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
10: நிச்சயமா சொல்றேன். அதாவது அதிகாரம் 2 வான் சிறப்பு இதுல இருந்து 15வது குறள், குறள் எண் 1-5.
0: சொல்லுங்க.
10: எடுப்பதும் கேட்டார்க்கு சார்வாய், மற்றாங்கே எடுப்பதும் எல்லா மலை. பருவத்தில் பெய்யாமல் உலக உயிர்களை கெடுப்பதும் வரிந்து நிற்கும் உயிர்களை தலையை நிமிர்ந்து வாழ்

0: திருக்குறள், திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகா சொல்லிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று வார்த்தை விளையாட்டு சுற்று.
1: சரி,
0: உங்களுக்கான வார்த்தை ஐந்து எழுத்து வார்த்தை.
1: சரி,
0: முதல் எழுத்து குறில் வி, கடைசி எழுத்து யும். நம்ம வந்து நாட்டுல இது இல்ல அப்படின்னாலே எதுவுமே இல்ல அப்படி சொல்லலாம். முதல் எழுத்து குறில் வி, கடைசி எழுத்து இம். உழவர்கள்லாம் இதுல வந்து ஈடுபடுவாங்க. இது என்னது சொல்லுங்க? உழவர்கள் இப்ப வந்து நாற்று நடுறது, களை பறிக்கிறது, இதெல்லாம் எப்படி சொல்லுவோம்? முதல் எழுத்து குறில் வி, கடைசி எழுத்து இம். இது எப்படி சொல்லுவோம்? விவசாயம். சரி, அடுத்து உங்களுக்கான சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம். உங்களுக்கான வார்த்தை துவிரம். துவிரம், துவிரம், துவிரம். இதுதான் நமக்கு வந்து தேன் கொடுக்கிறது. தேன் வந்து இதுல இருந்துதான் நமக்கு கிடைக்குது. இது உருவாக்குறது எது? இது ஒரு பூச்சி. இது தேனி. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிற மொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். நண்பர்கள்.
1: என் உடம்பிலும் உயிரிலும் கலந்து என்னை ஆட்கொண்ட தீர்வு சொல்லாடல் நேரத்தில் எனக்கு இனி நண்பர்கள் அழைப்பு அளித்த பண்பலையே நீ வாழ்க்கை கொண்டு வாழ்க்கை. நண்பர்கள் சொல்லும் போது உண்மையிலேயே மனசுக்கு ஒரு மத்தாப்பு. காரணம் என்னவென்றால், நண்பர்கள் இல்லை என்றால் உடலில் எதுவுமே நடக்காது. ஒரு சீது பாண்டியதான் நண்பர்கள் கண்டிப்பாக தேவை. ஒரு ஆலயத்தை புனஞ்சதுதான், ஒரு அலுவலகத்தை புனஞ்சதுதான், நம்ம குமரி பண்பலை வந்தாலும்தான், நம்ம நம்ம யாருக்கும் நண்பர்கள் இருந்தால்தான் பேசி பழகி சந்தோஷம் இருக்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாழ்த்து உடைபெறுவேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் சாபாஷ்.
0: நிகழ்ச்சியில் பங்கிட்டு அருமையா பேசுனீங்கய்யா, நன்றி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாபூட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: நேரம் 10:22. குமரி பண்பலை 101 இது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். நான் பால்மணி அகஸ்தீஸ்வரன்.
0: சொல்லுங்கய்யா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
1: அதிகாரம் 74, குறள் எண் 738, நாடு.
0: சொல்லுங்கய்யா.
1: பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டி வயந்து மக்கள் நோயில்லாமல் இருத்தல் செல்வம் உடைமை விளைபொருள் பெருக்கம் இன்பம் தரும் கவின் கலைகள் நல்ல காவல் என்னும் இவ் ஐந்துமே நாட்டிற்கு அழகு என்பதுதான் அதனுடைய பொருள்.
0: திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகா சொல்லிட்டீங்கய்யா. அடுத்து உங்களுக்கான சுற்று, வார்த்தை விளையாட்டு சுற்று. உங்களுக்கான வார்த்தை ஐந்து எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து நெடில் மா, கடைசி எழுத்து இம்.
1: மாம்பழம்.
0: மாம்பழம், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கயா. அடுத்து உங்களுக்கான சுற்று, காகபலம்.
1: காகபலம்,
0: இது வந்து ஒரு பழம். இது வந்து நம்ம வெயில் நேர காலங்கள்லாம் இது வந்து அதிகமாக நம்ம இந்த பழச்சாறு குடிப்போம். பழச்சாறு பிழிந்து குடிப்போம். இந்த சாறு பிழிஞ்சு நம்ம வந்து ஏதாவது தாகத்துக்கெல்லாம் குடிப்போம். காகபலம், எலுமிச்சை, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கயா. அடுத்து உங்களுக்கான சுற்று, கொடுக்கப்படும் தலைப்பில் 1 நிமிடம் பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். திருக்குறள்.
1: திருக்குறள், தெய்வ புலவர் திருவள்ளுவர் தந்த திருக்குறள். இந்த உலகமே இன்று திருக்குறளை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. திருக்குறள் 133 அதிகாரங்களையும் குறளுக்கு 10 குறளுமாக 1330 குறள்களை கொண்டது. இதில் பல அதிகாரங்களை கொண்டு மக்களை நல்வழிப்படுத்துவதற்கும் நல்வாழ்வு வாழ்வதற்கும் முன்பே திருவள்ளுவர் வகுத்த குறள் தான் இந்த திருக்குறள். அனைவரும் இந்த திருக்குறளை வாழ்க்கையில் கடைபிடித்தோமானால் வாழ்க்கையிலும் சிறப்பாக வாழ முடியும் என்று இந்த நேரத்தில் வாய்ப்பு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்று அழகா பேசுனீங்கய்யா, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.

0: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
2: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
3: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
4: ராஜாக்கமங்கலம் தங்க மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
5: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
4: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
5: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
4: போன் 233166 or 7418150265.
6: சொல்லான திருக்குறள் நேரல் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் பிரசாந்த், குளச்சல்ல இருந்து பேசுறேன் மேடம்.
6: சொல்லுங்க, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
7: 104வது குறள், தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். ஒருவர் நமக்கு செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அதன் நற்பண்பை அறிந்தவர்கள் அதை பல மடங்கு பெரியதாக மதித்து போற்றுவார்கள். நன்றி மேடம்.
6: திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகா சொல்லிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று, வார்த்தை விளையாட்டு சுற்று. உங்களுக்கான வார்த்தை ஐந்து எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து நெடில் ஆ.
7: நெடில் ஆ.
6: கடைசி எழுத்து இம்.
7: இம் இல்லையா?
6: இது ஒரு மரம்.
7: ஆலமரம்.
6: ஆலமரம், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று, அழகு தமிழ் சொல் அறிவோம். காகோதரம்.
7: காகோதரம், இதா குறிப்புதாங்க மேடம்.
6: இது வந்து படம் எடுக்கும்.
7: பாம்பு.
6: பாம்பு, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
7: நன்றி.
6: அடுத்து உங்களுக்கான சுற்று, கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும்.
7: சரி மேடம்.
6: குடும்பம்.
7: குடும்பம் ஒரு கதம்பம். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து அன்பாகவும், பெரியவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியோர்கள், பெற்றோர்கள் அவர்கள் குழந்தைகளிடம் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுதும் உங்களுடைய ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து முதலில் நடக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்கள் சுற்றி உள்ளவர்களோடு எவ்வாறு அன்பாக பழக வேண்டும், ஒருவர் நம் குடும்பத்திற்கு அல்லது வீட்டிற்கு நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வரும் பொழுது அவர்களை எவ்வாறு மரியாதை கொடுக்க வேண்டும், எவ்வாறு உபசரிக்க வேண்டும் என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாகும். நல்ல ஒரு தலைப்பை வழங்கிய குமரி பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் மிக்க நன்றி.
6: நிகழ்ச்சியில் பங்கேற்று அழகா பேசினீங்க, நன்றி.
7: ரொம்ப நன்றி மேடம்.
6: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: கிருஷ்ணன்கோவில் இருந்து லட்சுமி மேடம்.
6: சொல்லுங்கம்மா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
8: அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நிலம்.
6: சொல்லுங்க.
8: அதுல வந்து 3வது குறள்.
6: சொல்லுங்கம்மா.
8: இல்லதென இல்லவள் மாண்பானால் உள்ளதென இல்லவன் மானாக்கடை.
6: இதற்கான பொருள்,
8: பொருள் வந்து ஒருவனுடைய நற்குணம் உள்ளவள் மனைவியாக வாழ்க்கை இல்லாமல் போவதென, அது போல அவளை என்றால் இப்போதுதான் என்று
6: திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகா சொல்லிட்டீங்கம்மா. அடுத்து உங்களுக்கான சுற்று, வார்த்தை விளையாட்டு சுற்று. உங்களுக்கான வார்த்தை ஐந்து எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து குறில் ஓ. கடைசி எழுத்து இம்.
8: ஒட்டகம்.
6: ஒட்டகம், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று, அழகு தமிழ் சொல் அறிவோம். கரும்புறம்.
8: கரும்புறம்,
6: இது வந்து ஒரு மரம், நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படி சொல்லலாம். மரம், இது தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? கரும்புறம். இதுல இதுல இருந்துதான் நமக்கு கருப்பட்டி எல்லாம் தயாரிப்பாங்க. பனைமரம், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா. அடுத்து உங்களுக்கான சுற்று, கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும்.
8: சரிமா.
6: கல்வி.
8: கல்வி,

0: கல்வி ஒருவருக்கு மாட எல்லாம் மற்ற எவையும் சொன்னாங்க. அதாவது ஒருத்தர் வந்து வாழ்க்கையில செல்வத்தை பெறுவதை விட கல்வி பெறுவது வந்து அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் பயன்படும். தனக்கு மட்டும் பயன்படாமல் அடுத்தவங்களுக்கும் அதை நம்ம கொடுக்கும் போது அடுத்தவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ் ஆகும்.
1: நீங்க வந்து தமிழில் பேச வேண்டும், ஆங்கிலம் நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி. குமரிப்பண்களின் நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சொல்லாடல் திருக்குறள் நேரலின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது தமிழ் திறமையை வெளிப்படுத்தி நிகழ்ச்சியை சிறப்பித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலின் நூற்றொன்றின் சார்பாக நன்றிகள் பல.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்கள் இப்போது கேட்கலாம்,
1: என்றும் இளமை தனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
2: நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் நாகர்கோவில் சிபி பிலோமினால் அவர்கள்.
3: என்றும் இளமை தனிந்த வாழ்வின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் சமூக நலத்துறையில் பணியாற்றி தற்போது பணி நிறைவு பெற்றும் சமூக பணியாற்றி வரும் சமூக ஆர்வலர், அவரை சந்திக்கலாம். வணக்கம் மேம்.
4: வணக்கம் மேடம்.
3: நீங்க வந்து உங்களை நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கலாமா?
4: சரிம்மா. என்னுடைய பேர் வந்து பிலோமினால். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கருங்கல். குடும்பத்துல நான் தான் மூத்த மக. எங்களுக்கு குடும்பத்தில் 7 பேர் உண்டு. 7 பேர்ல நான் தான் மூத்தவ. 5 பெண்ணும் 2 ஆணும். எங்க அப்பா வந்து டீச்சர் வேலை பார்த்தாங்க. ஒரே ஒரு வருமானம் தான். அந்த ஒரு வருமானத்தை வச்சுதான் எங்க 7 பேரையும் வளர்த்தாங்க. எல்லாருமே அப்பா படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு நாங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருந்துட்டே இருக்கோம். அதற்கு காரணம் வந்து அப்பாவுடைய கடின உழைப்பு, இன்னொன்னு அம்மாவுடைய குடும்ப பொறுப்பு. இருக்கிற வருமானத்தை வச்சு கடன் எதுவும் வாங்காம சிக்கனமாக செலவு பண்ணி எங்களை எல்லாரையும் படிக்க வச்சு நல்ல உணவூட்டி நல்ல உடை தந்து நல்ல கவனமா எங்களை வளர்த்தாங்க. அதனால அந்த பெருமையில எங்க அம்மாவுக்கு தான் போய் சேரும். அப்படிதான் நாங்க வளர்க்கப்பட்டோம். எல்லாருமே படிக்க வச்சுட்டாங்க. நான் வந்து SLC படிச்சு முடிக்கிறது வரைக்கும் ஊர்ல தான் இருந்தேன். அடுத்தனுடைய ஹையர் ஸ்டடீஸ் படிப்புக்காக வேண்டிதான் நாங்க நாகர்கோவிலுக்கு எல்லாருமே ஷிஃப்ட் ஆனோம். கடவுளுடைய ஒரு கிருபை என்னன்னா எங்க அப்பாவுக்கும் டிரான்ஸ்பர் கிடைச்சது. அது ரொம்ப வசதியா போச்சு. அதனால நாங்க எல்லாரும் நாகர்கோவிலுக்கு வந்துட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டோம். நான் காலேஜ்ல படிச்சோம். அது பிறகு எங்களுடைய தங்கை அவங்கள எல்லாருமே ஒருத்தரா படிச்சு படிச்சு முடிக்க முடிக்க அவங்களுக்கும் காலேஜ்ல அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு TTC அனுப்புனாங்க. BEd படிச்சாங்க, MSc படிச்சாங்க. இந்த மாதிரி எல்லா பிள்ளைகளுமே படிச்சாங்க. 2 பசங்களோண்டு, 2 தம்பிமாரு. அவங்க ரெண்டு பேரும் பிரைவேட்ல போயிட்டாங்க. நாங்க எல்லா பெம்பிள்ள பிள்ளைகளுக்கும் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிட்டு அது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு பாக்கியமான ஒரு இதுதான். அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பெம்பிள்ள பிள்ளைகள் எல்லாமே அரசு வேலையில போயிட்டாங்க. பிள்ளைகளாம் அவங்களுடைய லைஃப் அவங்கே பாத்துக்குவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை அப்பாவுக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பா. என்னுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்தது. நான் படிச்சு முடிச்ச பிறகு முதல்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் வேலை பார்த்தேன். ஏன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு கோர்ஸ் முடிச்சதுனால எனக்கு வந்து படிச்சு முடிச்ச உடனே பிரைவேட் ஸ்கூல்ல தான் வேலை. அப்புறம் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கவர்மெண்ட்ல இருந்து ஆஃபர் போட்டாங்க. எனக்கு இந்த படிப்புக்கு ஏத்த வேலை இப்ப கிடைச்சிட்டு உடனே. அதுக்கு முன்னாடி எனக்கு திருமணம் முடிஞ்சு கை குழந்த 47 நாள் இந்த டைம்ல தான் கவர்மெண்ட்ல இருந்து வேலைக்கு என்ன கூப்பிட்டாங்க. அப்ப குழந்தைய அம்மா கிட்ட பொறுப்புல விட்டுட்டு 1 மாசம் எங்களை ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்க போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சு வந்த பிறகு அரசு வேலைகள் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல முதல்ல வேலை பார்த்தேன். அப்படி ஒவ்வொரு இடமும் என்ன ஒரு 3 மாசம் ட்ரைனிங் நாங்க கொடுக்கணும். சத்துணவு திட்டம் ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல. அப்ப நிறைய

ஊர்களில் எல்லாமே அந்த சத்துணவு மையங்கள் ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுல எல்லாம் தேர்வு செய்த பிள்ளைகளுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்கணும். சோ எங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்ல நாங்க தெரிஞ்சுகிட்ட புது புதிய கருத்துக்களை எல்லாமே அந்த ஒர்க்கர்ஸுக்கு நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். இப்படி ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு இடம் ஒவ்வொரு ஏரியாவா நாங்க போவோம். 100 பேர் அப்ப வேலைக்கு எடுத்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில ஒருத்தருக்கும் 3 பிளாக்ல வந்து வேலை செய்யணும். அப்படியே நாங்க 3 பிளாக்குக்கும் ஒரு பிளாக்ல 3 மாசம் ட்ரைனிங். அடுத்த பிளாக்கு போனோம். அது முடிஞ்ச பிறகு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போனோம். அங்கு போய் நாங்க வந்து பயிற்சி கொடுத்தோம். ரொம்ப நல்ல அனுபவம், நல்லா இருக்கு. அந்த ஒர்க்கர்ஸ் கூட நம்ம பேசுறது, பழகிறது, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த நாட்களா ரொம்ப சந்தோஷமா நாங்க கழிச்சோம். வேலை பாக்குற ஒரு கடினமே இருக்காது, அவ்வளவு ஜாலியா ரொம்ப சந்தோஷமா. ஒர்க்கர்ஸ் அப்படிதான், அவங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த பயிற்சியை முடிச்சிட்டு போனாங்க. போன இடங்கள்ல அவங்க வேலை செய்யணும். ஏன்னா புதுசா பயிற்சி முடிச்சு வந்தனா வேலை செய்வாங்க. அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு திருப்பி நாங்க அவங்கள ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நாங்கள் ஊர் ஊரா திருப்பி போயிட்டு அந்த மையங்களுக்கு எல்லாம் போய் பார்த்து அந்த பணி எப்படி செய்யறாங்க, அதுல ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா நாங்க அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு மீண்டும் ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த மாதிரி பணிதான் நாங்க செஞ்சுட்டே இருந்தோம். இப்படி ஒரு 10-20 வருஷமா அப்படியே பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியா தான் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் அப்படின்னு ஒரு போஸ்ட்ல வந்து, அது வந்து பிளாக் லெவல் ஆபீசர், அந்த பயிற்சி கிடைச்சது. அங்கேயும் டீச்சிங் வேலை தான். எப்படி என்னுடைய தங்கச்சிமாருக்கெல்லாம் டீச்சரா இருந்தாங்களோ அதே மாதிரி டீச்சிங் வேலை தான் நானும் பண்ணிட்டே இருந்தோம். இந்த ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு பிறகுதான் அப்பவும் அந்த ட்ரைனிங் உண்டு. அது பிறகு ஆபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும். ஆபீஸ்ல வந்து காலையில எல்லாம் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு மையங்கள்ல போயிட்டு எப்படி அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க, பயிற்சி கொடுத்த மாதிரி அவங்க எல்லாம் பணி செய்யறாங்களா இல்லையான்னு கவனிக்கணும். அதுக்கு பிறகு ஆபீஸுக்கு வந்து ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பண்ணணும். குறிப்பா வந்து திருவட்டார் பிளாக்ல நான் வேலை பார்க்கும் போது ஒரு நல்ல அனுபவம் என்னன்னா, அந்த பேச்சுவார டேம் இருக்குல்ல, இதை தாண்டி அந்த மலையில தச்ச விளை அப்படின்னு ஒரு பழங்குடியினர் வாழக்கூடிய அந்த பகுதியில அங்கன்வாடி மையம் வச்சிருக்காங்க குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தின் மூலமா. அந்த இடத்துல அங்க உள்ள மக்களுக்கு ஒரு கேம்ப் மாதிரி நடத்தணும். அப்ப இங்கிருந்து எங்களுடைய மாவட்ட அலுவலர் நாங்கெல்லாம் போட்டுல போய் அந்த தச்சமல்ல தோட்டமல்ல அந்த பகுதியில போயிட்டு அங்க உள்ள மக்களை எல்லாம் வரவழைச்சி அவங்க கூட ரொம்ப இதாக பேசணும். அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அவங்க பிள்ளைகளை எல்லாம் எப்படி வளர்க்குறாங்க, பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்க, எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கேட்டறிஞ்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் கொடுக்கணுமோ அதெல்லாம் நாங்க கொடுத்தோம். அங்க பக்கத்திலேயே ஒரு ஸ்கூல் இருக்கு. அப்ப மிடில் ஸ்கூல் வரைக்கும் அவங்க அங்க பிள்ளைகள் 50 குடும்பங்கள்லாம் இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து தான் படிப்பாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஒரு ஷூட்டிங் எல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அந்த மக்களோட பேசும்போது ரொம்ப அருமையா நல்ல பாசமா பழகுவாங்க. அவங்க நல்ல மக்கள் தான். இந்த பகுதியில என்ன பொருட்கள் விளையுதோ அதை எடுத்துதான் பயன்படுத்தி அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள்லாம் அந்த போட்ல இருந்துதான் அங்க போகுது, அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை நடத்துறாங்க. இன்னொரு அனுபவம் என்னன்னா, ஒரு மலை ஏறி போனோம். அந்த நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது ட்ரைனிங்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஒரு கேம்ப் அந்த மக்களுக்கு போயிட்டு அவங்க வந்து கிளாஸ் நடத்தணும். அவங்களுக்கு ஹெல்த்து, நியூட்ரிஷன், குழந்தை வளர்ப்பு பற்றி, ஊட்டச்சத்து பற்றி, சுத்தம் சுகாதாரம் பற்றி, தடுப்பூசிகள்லாம் போடுறாங்களா, இதை பற்றி எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு அறியணும். அதுக்கு ஒரு கேம்ப், இந்த பயிற்சியில் உள்ள கேம்ப் தான். ஒரு 3 கிலோமீட்டர் மேல இருக்கும் மலை, ஏறி ஏறி ஏறி உட்காந்து உட்காந்து எல்லாம் மூச்சு வாங்கும். அதெல்லாம் வந்து ஒரு கஷ்டமான ஆனா இன்பமான ஒரு அனுபவம், நல்ல ஒரு சுகமான ஒரு அனுபவம். ஆனால் நிறைய கஷ்டங்கள், ஏறி போறது ரொம்ப கஷ்டம். ஏறி போயிட்டு இருக்கும்போது பாறையெல்லாம் உருண்டு உருண்டு விழுந்துரும், கீழே விழுந்துருவோம் போல இருக்கும். அப்ப ஏதாவது ரப்பர் மரங்கள்லாம் இருக்கும், அதை போய் நாங்க பிடிச்சிருப்போம். பிடிச்சிட்டு அப்படியே பாதுகாப்பா மேலே ஏறி போயிட்டு அந்த மக்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் வீட்டு எடுப்போம். எடையெல்லாம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, அவங்களுடைய நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்துட்டு வருவோம். நிறைய இளநீலாம் வெட்டி கொடுத்தாங்க, கிழங்கெல்லாம் வேக வச்சு எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி நல்லா உபசரிச்சு அன்றைய பொழுது அந்த மக்களோட, பழங்குடியின மக்களோட அங்க வந்து கழிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த நல்ல ஒரு அனுபவம், பணி அனுபவம் அது. கடைசியாக ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு. பணி நிறைவு பெற்ற பிறகு என்ன பண்ணலாம், வீட்டிலே அப்படியே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சுது. எவ்வளவு ஆக்டிவா நம்ம வேலை பார்த்துட்டு எல்லா மக்களோடையும் பேசிட்டு எப்படி வீட்டிலேயே முடங்கி இருக்கிறது, என்ன பண்ணன்னா நம்முடைய சர்ச் சம்பந்தமான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடலாம் அப்படின்ட்டு ஒரு சபை இருக்கு. அந்த இதுல நம்ம வேலை செஞ்சோம்னா நிறைய மக்களை சந்திக்கலாம். அங்க பார்த்து 20 பேர் கிட்ட இருப்பாங்க. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வீட்டுல பிரேயர் நடக்கும். அப்ப அந்த வீடை சந்திக்கிறது அவங்கள குடும்பத்தோட நல்ல ஒரு உறவு ஏற்பட்டது. அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பொழுதெல்லாம் நல்லபடியா கழிஞ்சது. இப்படி அந்த குழுவில் உள்ள 20 வீடுகளையும், யார் யாருடைய வீடு, அவங்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்குது, எத்தனை பிள்ளைங்க, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும்.

0: ஐந்து.
1: அப்படி தெரிஞ்சுக்கிட்டு
0: தெரிஞ்சுக்கிட்டேன்னா நமக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் கொடுக்கலாம்,
1: ஓஹோ
0: அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கலாம். நோயாளி இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நோய் இருக்கு, எந்த ஹாஸ்பிட்டல போனா நல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், என்ன மாதிரி உணவுகள் நீங்க சாப்பிடணும், நாங்க என்ன பணி செய்தோமோ அந்த பணி தொடர்பான ஆலோசனைகளும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சது.
1: ஒரு பக்தி மார்க்கத்துக்காக நீங்க போனாலும் உங்களுடைய பணியை அங்கேயும் வந்து செயல்படுத்திட்டு தான் வரீங்க.
0: ஆமா. அப்புறம் வந்து இங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நாங்கள் வீடுகள் சந்திக்க போவோம். ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க, நல்ல காரியங்கள் இருக்கும் அல்லது ஒரு துயரகரமான காரியங்கள் நடந்தாலும் அந்த வீட்டுக்கு நாங்க போவோம், போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர்றது. அது ஒரு ஒரு நல்ல ஒரு மன நிறைவு. இப்ப ரிட்டையர்டான பிறகு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காம இந்த மாதிரி மக்களை சந்திக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா அந்த பணிகளை நாங்க செய்ய முடிஞ்சு. அது கஷ்டமா, எந்த வேலையுமே கஷ்டமா எங்களுக்கு தெரியாது.

0: வந்து செயல்படுத்திட்டு தான் வரீங்க.
1: ஆமா, அப்புறம் வந்து இங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நாங்கள் வீடுகள் சந்திக்க போவோம். ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க, நல்ல காரியங்கள் இருக்கும் அல்லது ஒரு ஒரு துயரகரமான காரியங்கள் நடந்தாலும் அந்த வீட்டுக்கு நாங்க போவோம், போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர்றது. அது ஒரு ஒரு நல்ல ஒரு மன நிறைவு. இப்ப ரிட்டையர்டான பிறகு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காம இந்த மாதிரி மக்களை சந்திக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா அந்த பணிகளை நாங்க செய்ய முடிஞ்சு. அது கஷ்டமா, எந்த வேலையுமே கஷ்டமா எங்களுக்கு தெரியாது. அப்படி மகிழ்ச்சியா அந்த காரியங்களை எங்களால செய்ய முடியும். அதோட உறவுகள், நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க, யாருமே பேசாமல் இப்படி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி இருக்கீங்க, எது எப்படி இருக்கீங்க, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட பேசுறது. அப்போ வந்து எங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு விட்டு போன அந்த உறவுகளெல்லாம் ஒரு தொடர்பு இல்லை வர்றதுக்கு. இந்த மாதிரி உறவினர்கள்ட்டெல்லாம் கலந்து பேசுறது, ஃபோன் பண்ணி பேசுறது, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு காரியங்கன்னா உடனே அவங்க வீட்டுக்கு போகிறது வர்றது, உடம்பு சரியில்லைன்னா போறது, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு அப்படி இந்த மாதிரி அந்த ஒர்க் வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்குது.
0: இல்ல, பணியில எப்படி இருந்தீங்களோ, அரசு பணியில எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் பணி நிறைவு பெற்ற பின்போம் இல்லையா?
1: ஆமா, அப்படியேதான் நடக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா நமக்கு செய்ய முடியுது.
0: அது பணியும் வந்து ஒரு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க. ஒரு பிக்னிக் போனது மாதிரி, ஒரு ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போன மாதிரி தான் பணியும் செஞ்சிருக்கீங்க. அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போதே ஒரு பூரிப்போட தான் சொன்னீங்க. பணி செய்யும் போதும் ஓய்வு பெற்ற பின்போ அதே மாதிரிதான் என்ஜாய் பண்றீங்க.
1: ஆமா கண்டிப்பா. அது வேலை பழுவாங்கன்னு தெரியல, எவ்வளவு பழுவான வேலையா இருந்தாலும் சந்தோஷமா மன நிறைவோட செய்யும் பொழுது இது எல்லாமே ரொம்ப எளிதா தான் முடியுது. எந்த ஒரு வேலை இருந்தாலும் மன திருப்தியோட நம்ம மன நிறைவோட இந்த வேலை கண்டிப்பா செய்து முடிக்கணும் அந்த ஒரு உணர்வோட செய்யும் பொழுது எல்லாமே நல்லபடியா முடியுது, சக்சஸ்ஃபுல்லாவும் முடியுது.
0: சில பேர் வந்து சமூக பணி நல்ல இன்ட்ரெஸ்டா செய்வாங்க, ஆனா குடும்பத்தோட ஒரு டச் இல்லாம இருக்கும். நீங்க அதையும் வந்து தூசி தட்டி எடுத்தது மாதிரி அவ்வளவும் பேரோடும் டச்ல தான் இருக்கீங்க, எல்லா விசேஷங்களுக்கும் போய் கலந்துக்கிறீங்க இல்லையா? நீங்க வேலை பார்க்கும் போது வீட்டு வேலை பழு அதிகமா இருந்திருக்கும்ல, அதை எப்படி சமாளிச்சீங்க?
1: அது என்னுடைய கணவர் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு. காலையில் 5 மணிக்கு எழும்பிடுவோம். எழும்பியாச்சுன்னா காலை வேலைகள், மகளுக்குள்ள காரியங்கள் பார்க்கணும்.
0: எத்தனை குழந்தைங்க?
1: எனக்கு ஒரே ஒரு மக தான். படிக்கிற காலத்துல எல்லாம் எங்களுடைய வீட்டுக்காரருடைய சப்போர்ட் இல்லாம முடியாது. ஏன்னா நானும் காலையில வெளியே போயிடணும், மகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடணும். அப்ப அவளுக்குடைய தேவைகள், அவ ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கன்னா அவளுக்கு காஃபி போட்டு கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் செய்யறது, அவளுடைய கவனிக்கிறது எல்லாம் என்னுடைய கணவர் தான். நல்ல பொறுப்பா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய சப்போர்ட் இல்லைன்னா நமக்கு எதுவுமே செய்ய முடியாது.
0: பணிகள் செய்யும் போது என்ஜாய் பண்ண முடியாது இல்ல, மனசு வந்து வீட்டிலேயே இருக்கும்ல. ஆனா நீங்க
1: அந்த மாதிரி இல்ல, ஏன்னா அவங்க பாத்துக்குவாங்கன்னு ஒரு தைரியம் இருந்து.
0: அவர் பணி செஞ்சாரு அப்படிமா?
1: அவங்க வந்து பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த வேலையோட வீட்டு வேலையும் நல்லா பாப்பாங்க. அப்புறம் ஏதாவது விசேஷம் அப்படின்னா நல்ல சமையல் பண்ணி போடுவாங்க. விசேஷமான சாப்பாடெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன், எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. மகளுக்கு அவ என்ன விரும்புறாளோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சு கொடுத்துருவாங்க. சமைக்கிற வேலையெல்லாம் அவங்களுடைய சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் இருந்ததுனால என்னால வந்து மற்ற வெளி வேலைகள்லாம் நல்லபடியா செய்ய முடிஞ்சது.
0: நல்ல பாகம் தான்
1: உங்க. ஆமா ஆமா.
0: கணவர் சமைச்சதுல உங்களுக்கு விரும்பி பிடிக்கக்கூடிய உணவு என்னம்மா?
1: அது வந்து பிரியாணி தான் வைப்பாங்க, சிக்கன் பிரியாணி. கடையில சாப்பிடற மாதிரி இருக்காது, நல்லா பக்குவமா கரெக்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா பண்ணுவாங்க. அது மாதிரி சிக்கன் பொரிக்கிறது, கட்லட் செய்யறது, இதெல்லாமே ரொம்ப விசேஷமா நல்லா பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா பக்கத்துல ஒரு ஆள் நிக்கணும், கையாளு அங்க நின்றுட்டு அதை எடு இதை எடு அதை எடுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம்னா அந்த சமையலை திருப்திகரமா செய்து முடிப்பாங்க.
0: சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், ஹோட்டல்ல சாப்பிடுறது மாதிரி சுவையா இருக்கும்னு. ஆனா நீங்க மட்டும்தான் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லி. தனித்துவமான ஒரு சமையல் அப்படிங்கறத,
1: அதுதான் உண்மை, பக்குவமா கரெக்டா இருக்கும்.
0: நீங்க ஏதாவது அப்படி செய்து கணவருக்கு ருசியா செஞ்சு கொடுத்து இப்படி ஹோட்டலை விட நல்லா இருக்கும் என் மனைவி சமைச்சதுன்னு சொல்லி இருக்கிறாரா?
1: அந்த மாதிரி இல்ல மேடம்,
0: அந்த நல்ல பழக்கம் எல்லாம் நமக்கு கிடையாது.
1: அந்த வேலை நமக்கு வந்து வேலைகளும் அப்படி இப்படி இருக்கனால அந்த மாதிரி.
0: உங்களை வந்து அவர் என்ஜாய் பண்ண வெளியே விட்டாரு இல்ல? இப்பவும் அப்படிதான் சார் விட்டதுனாலதான் நீங்க இவ்வளவு ஒரு என்ஜாய்மெண்ட்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அதனாலதான் இப்படி வெளியில வர முடியுது. சில வீட்டுல எல்லாம் ரொம்ப கண்டிஷனா இருப்பாங்க, எல்லாம் போக கூடாது கூட அப்படி கிடையாது. எல்லாம் சுதந்திரமா என்ன நீ போமா எல்லா வேலையும் செய்ய அப்படின்னு இந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க.
0: உங்க கணவர் வந்து சமையல்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கறது உங்க மாமியாருக்கு தெரியுமா? மாமியார் தெரிஞ்சு ஏதாவது சொல்லிருக்காங்களா?
1: மாமியார் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக இறந்து போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போனதுல. மாமியார்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட நிறைய இருக்கு.
0: அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குணம்னா என்ன சொல்லுவீங்க?
1: ரொம்ப அமைதியா இருப்பாங்க. தேவைக்கு மட்டும் தான் பேசுவாங்க, நமக்கு சொல்லி தருவாங்க, விஷயங்களை நமக்கு சொல்லி தருவாங்க. அதனால அந்த நல்ல குணம் எல்லாம் எனக்கு பிடிக்கும்.
0: வீட்டுல நீங்க எத்தனாவது மருமகள்?
1: நான் தான் கடைசி மருமகள்.
0: இப்போ உங்க வீட்டுல நீங்க மூத்த பொண்ணு?
1: எங்க வீட்டுல நான் மூத்த பொண்ணு, அவங்க வீட்டுல நான் கடைசி மருமகள்.
0: எப்பவுமே வந்து கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில இளமை பருவம் எல்லாத்தையும்

0: பேசிட்டு தான். அடுத்தது வந்து அவங்க பணி அனுபவங்கள், பணி நிறைவு பெற்ற பின்பு உள்ள விஷயங்கள்லாம் பேசுவோம். ஆனா உங்க பணியையும் பணி நிறைவு பெற்ற பின்பு செய்த பணிகளையும் ரொம்ப ஆத்மார்த்தமா என்ஜாய் பண்ணி பேசுனதுனால முதல்ல நீங்க பேசிட்டீங்க. இனி அடுத்த வாரம் உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றவர் நாகர்கோவில் சிபி பிலோமினால் அவர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி. அமைப்பு எஸ் நவரத்னா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:46. குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம் திரை இசை. வாலி வரிகளில் இளையராஜா, இசையில் மனோ, குரலில் பாண்டியன் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: திரைசெயல் அடுத்து கேட்கலாம். கலைக்குமார் வரிகளில், தேவா இசையில், ஹரிஹரன், சுஜாதா மோகன் குரல்களில், மின்சார கண்ணா திரைப்பட பாடல்.

0: குமரி பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக இன்று இத்தாலி செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு

0: அதிபர் திரு செர்ஜியோ மேட்டேலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார் நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 1,18,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று காலை நேரிட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதியில் விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு மறுபடி பண்பிலிருந்து சொன்னேன்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேர்கள் இப்போ நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது 11:03. எக்ஸூர்

மாறி மாறி தன் அழகால் இயற்கை வரவேற்கும் இந்த இனிய வேளை முற்பகல் 11:10. மீண்டும் உங்களுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. இது குமரி பண்பலையுடன் கடித்த வழி நேயர் விருப்ப பாடல்கள். எத்தனையோ வழிகளில் பாடல்கள் கேட்டாலும் எனக்கு பிடித்தது கடிதம் மூலமாக திரைப்பட பாடல்களை குமரி பண்பலை 101 கேட்பதுதான் என்று நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கடிதங்கள் மூலம் எழுதி அனுப்பியுள்ளனர். இன்னைக்கு யாரோட கடிதங்கள்ல உள்ள பாடல்கள்லாம் ஒலிபரப்பாக போகுது அப்படிங்கறது ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. என்னுடைய பாடல் தான் முதல்ல வருமோ, என்னுடைய பாடல் தான் முதல்ல வருமோன்னு நிறைய நேயர்கள் வந்து இப்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆர்வமா கூட இருக்கும், எந்த பாடல்? நான் நிறைய பாடல் எழுதி அனுப்பினேன், அதுல எந்த பாடல் போட போறாங்க அப்படிங்கிற டென்ஷன் கூட இருக்கும்.

இருந்தாலும் நல்ல பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாக காத்திருக்கின்றன. இது இப்போது முதல் 12 மணி வரை. கடித வழி நேர்விருப்ப பாடல்களில் முதல் பாடலாக மீண்ட சொர்க்கம் திரைப்பட பாடல் இப்ப வரப்போகுது. மீண்ட சொர்க்கத்துல வந்து இந்த பாடல் வந்து கண்ணதாசன் அவர்களுடைய கைவண்ணத்தில் அருமையான வரிகளுடன் வர காத்திருக்கின்றது. ஏ.எம். ராஜா, பி. சுஷீலாவோட குரல்கள்ல ஒரு அருமையான பாடல். இசை வந்து டி. சலபதி ராவ் அவருடைய இசையில இந்த பாடல். இது நான் தான் எழுதுனே, நான் தான் இந்த பாட்டை கேட்டேன்னு சொல்ற நேயர் நாகர்கோவிலில் இருந்து மந்திரமூர்த்தி. இவருக்காக இந்த பாடல் நமது குமரி பண்பலை 101 இல்

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

இப்போது 11:15. பரபரப்பா உங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்க இந்த நேரத்துல கடித வழி நேர் விருப்ப பாடல்ல அடுத்த பாடல் என்னுடைய பாடலா தான் இருக்கும். அதை கேட்டுட்டு நான் வெளியே

போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் இது யாருடைய பாடலாக இருக்க போகுதோ? யாருடைய பாடல் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, நானே இப்பதான் வந்து கண்டுபிடிச்சேன். அடுத்ததாக வந்திருக்கும் கடிதம் யாருடையது என்றால், புதுக்குடியிருப்பிலிருந்து ஏ கலீல் ரஹ்மானி இந்த நேயருடைய கடிதம். உத்தரவின்றி உள்ளே வா என்னுடைய பாடலை உத்தரவின்றி கடித வழி நேர் விருப்பத்தில் கொடுக்குமாறு கேட்டுள்ளார். படம் உத்தரவின்றி உள்ளே வா, பாடலோ மாதமோ ஆவணி. இந்த பாடல் இப்போது அவருக்காகவும் நமது குமரி பண்பலை 101 நேயர்களுக்காகவும் கேட்கலாமா? இப்போது

எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

தெரிஞ்சுக்கலாமா? குமரி பண்பலை நூற்றாண்டின் நேர்கள் இப்போ நேரம் பார்க்கலாம். நேரம் இப்போது முற்பகல் 11:21. அடிக்கடி ரொம்ப சோர்வா என்னை நானே உணர்றேன், பலவீனமா உணர்றேன். உன்னுடைய கண்களை பார்த்தா நிறைய பேர் சொல்றாங்க, வெளறி போயிருக்குது, கண்ணில் பிளட் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மூச்சு திணறல் கூட எனக்கு வருது, தலைவலி வருது, அப்புறமா வந்து தலை சுற்றல் வருது. இதெல்லாம் எதனால இருக்கும்? நமக்குள்ளேயே நாம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத விட யாராவது அதை பத்தி சொன்னா எப்படி இருக்கும்? இப்பவே தலை சுற்றல் தீர்ந்தது மாதிரி இருக்குதா? சோர்வு, பலவீனம், வளரிய கண்கள், மூச்சு திணறல், தலைவலி, தலை சுற்றல், இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு டோட்டலாக பார்த்தா நம்முடைய கண்களில் வந்து ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டிலோட பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு வந்து இரத்த சோகை இருக்குது போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பேர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கே, அழகாக இருக்கே, இந்த பேரை நாமளே வச்சுக்கலாமான்னு கேட்டால் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கான தீர்வு கண்டிப்பாக நம்ம குமரி பண்பலை 101 உங்களுக்காக தரப்போகுது இன்று மதியம் 12:50. நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில். இரத்த சோகையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிற தகவல்களை சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா, திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். கண்டிப்பா நிகழ்ச்சியை கேளுங்க. ரத்தமே இல்லாத நம்ம உடம்புல சர்னு ரத்தம் ஏறுற மாதிரி நிறைய தகவல்கள் தர்றாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 101.

உடம்புகளுக்கு பேர் போன ஒரு புது புது உலகத்தை நமக்கு காட்டக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா நம்முடைய குட்டி சுட்டிஸ் தான். குடும்பு அப்படின்னாலே பொதுவாக வந்து நம்முடைய ரொம்ப குட்டீஸ் அவங்களுடைய இளமை பிராயத்தில் அவங்க பண்ணாத சேட்டைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய பேரை பார்த்தா இவங்க ரெண்டு குட்டீஸாக தான் இருக்கும்னு தோணுது. வடக்கு கோணத்தில் இருந்து ரியான் ரிஃபின், இந்த ரெண்டு நேயர்களும் குட்டி நேயர்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கெஸிங்கில் இந்த பாடல் வருது. டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து குறும்பா அப்படிங்கிற பாடல், நம்ம குமரி பண்பல் நியூஸ் ஒன்றின் கடித வழி நேர்விருப்ப பாடல்களை கேட்கலாமா இப்போ?

0: உலகத்தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நேரம் பிற்பகல் 11:28. கடந்த வழியேற விருப்ப பாடல்கள் அடுத்த பாடல் என்னுடைய பாடலாக தான் இருக்கும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய அந்த நேயர் யார் அப்படின்னு சொன்னா, திங்கள் நகர்லேருந்து வி ஞான பிரகாசம். நம்முடைய அன்பை வெளிப்படுத்த நம்ம வந்து நிறைய விதங்களில் எல்லாரையும் கூப்பிடுவோம். அன்பே, ஆருயிரே, செல்லமின்னு கூட நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஆனால் இது வந்து வித்தியாசமாக வேற்று மொழியிலிருந்து கூப்பிடக்கூடிய ஒரு திரைப்படம் டார்லிங் டார்லிங். திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இப்போது நமது குமரி பண்பரை 101.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: வீட்டுல இருந்த மாதிரியே ஏதாவது வேலை செய்து வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனையில இருக்கும்போது ஏதாவது விலங்குகள் வளர்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இருக்கலாம். அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 7:25 நமக்குமரி பண்பலை நூற்றுல இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. நிகழ்ச்சி வந்து உழவர் உலகம். நிகழ்ச்சியில அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு அப்படிங்கிற டாபிக்ல நிறைய விஷயம் சொல்றாங்க. யார் சொல்றாங்க அப்படின்னா, குலசேகரபுரத்துல இருந்து முத்துக்குமார் அவர்கள். பசுமாடுகள் வீட்டுல வளர்த்தா என்னென்ன பலன் இருக்கு?

அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அதுலேயும் அதிகமாக வருமானம் வந்து பெறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி வந்து இன்றைக்கு இரவு 7:25 வருது. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து அமுத சுரபியில் பகுதியில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல் கூட இருக்குது. அதில் என்ன திட்டம், எப்படி, என்ன மாதிரி நடைமுறைப்படுத்துகிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நாம நொடிகளே சில நுட்பங்கள் பகுதியில் வந்து கடல் பாசி உரம், கடல் பாசியில் உரமா அப்படின்னு கேட்கக்கூடிய நேர்கள் இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரி துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் சொல்லக்கூடிய கடல் பாசி உரம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நான் கடற்கரைக்கு போனேன், நிறைய கடல் பாசி அங்கங்கே கிடந்துச்சு, பார்த்துட்டு வந்தேன் சொல்லக்கூடிய நேர்கள் அதை தூக்கிட்டு வந்து இனி உரமா கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சி இது. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை 101 கேட்டுட்டே இருங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101, உங்கள் இனிய நட்பு இது. வருமானத்துக்கெல்லாம் நிகழ்ச்சி சொல்றீங்க, எங்க ஆசையான பாடலை இன்னும் தரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நேயர் வெள்ளிச்சந்தையிலிருந்து தா ரூபா கிறிஸ்டோபர். அவங்களுக்கே இப்போ வந்து இதயம் படப்படான் இருக்கும். நம்ம நிறைய கடிதம் போட்டோமே, அதில் எந்த பாடலாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய இதயம் வந்து விண்மீன் மாதிரி துடிக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல் இது, திகிடி திரைப்படத்தில் இருந்து.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது முற்பகல் 11:42 ஆயிடுச்சு. கடித வழியர் விருப்ப பாடலும் போயிட்டே இருக்கு. என்னுடைய பாடலே காடலையே அப்படின்னு ரெண்டு குட்டீஸ் போலதான் இருக்கு. பேரை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவங்களுடைய பேரை வாசிக்கிறேன். இப்போ யாழிசை வெண்பா மற்றும் ஆதிரை செல்வி. யாழிசை வெண்பா, ஆதிரை செல்வி எந்த ஊர்ல இருந்துன்னா நாகர்கோவில் இருந்து வடிவீசர பகுதியை சேர்ந்தவர்கள். இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடலும் அவங்களுடைய பேரை மாறியே இசையாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் யாழிசை வெண்பாவுக்காகவும் ஆதிரை செல்விக்காகவும். நமதகுமரி பண்பலை 101 இப்போது.
4: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
1: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
2: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
3: எப்பவுமே நம்மளை விட பக்கத்தில் உள்ளவங்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டே இருப்போம். பக்கத்து வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக கேட்கக்கூடிய மனுஷங்க தான் நாம. சரி, அதுவே நல்ல விஷயங்களா இருந்தால் அதுவுமே நல்லதுதான் இல்லையா? அவங்கள பார்த்து நாமளும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடுவோம். சரி, எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம மாவட்ட செய்திகளை விட பக்கத்து மாவட்ட செய்திகளை கேட்கறதுக்கு ஆர்வமுள்ள நேர் நீங்களா? அப்ப கண்டிப்பா கேளுங்க நம்ம நாகர்கோவில் வானொலி நிலையத்தில் இன்னிரவு 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். இந்த மாவட்ட செய்திகளை தருகிறார் திருமலை குமார் அவர்கள். கடிதவழி நேர் விருப்ப பாடல்கள்ல வடிவேசரத்துல இருந்து ஆதிரை செல்வி யாழிசை வெண்பாவோட பாடல தந்துட்டீங்க. என்னுடைய பாடல் வருமா வராதான்னு நான் எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கேன் 11 மணியில இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர் யார் அப்படின்னு சொன்னா, திட்டுவிலையில இருந்து ஷாபி. இவருக்காக எந்த திரைப்பட பாடல் இப்ப வரப்போகுது அப்படின்னா, காசி திரைப்படத்துல இருந்து காசி வராரு. இப்போ

0: ராஜாக்கமங்கலம் தங்க மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 2331666 or 7418150265.

ஏன்னா நேர்களே, அதாவது வாழ்க்கையில ஏதாவது நம்ம வெற்றி பெற்று ஒரு நிலையில வரும்போது நம்ம கூட நமக்கு எப்போவாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ் தந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் சொன்னதுனால தான் இவங்க வந்து இந்த இடத்துல வந்திருக்காங்க, இவங்க இந்த இடத்துல வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்முடைய முயற்சியா தான் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட என்னுடைய முயற்சியால நான் பெற்ற வெற்றி அப்படிங்கிற தலைப்புல பேச வரலாமா? வேற யாருடைய முயற்சியும் இல்லை, என்னுடைய முயற்சி தான், அது நான் பெற்ற வெற்றி தான் அப்படின்னு உரக்க சொல்லலாம். யார் சொல்லலாம்? நம்முடைய பெண் தோழியர். எப்ப சொல்லலாம்? இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில். இப்பவே நீங்க உங்களுடைய வெற்றியை வந்து வரிசையா பட்டியல் போட்டு வச்சுக்கலாம். அதுக்குன்னு நிறைய பேசாதீங்க, கொஞ்சம் பேசுங்க, அளவா பேசுங்க. உங்களுடைய பெரிய வெற்றி, சக்சஸ் ஆன வெற்றி, இது நான் பெற்ற வெற்றி, என்னுடைய முயற்சியால் நான் பெற்ற வெற்றி அப்படிங்கிற தலைப்புல பேசலாம். இதற்கான நிலைய தொலைபேசி எண்களை நினைவுபடுத்துகின்றோம். 0462 இணைப்பு எண்ணுடன் 260 240 என்ற எண்ணிலும், 290 722 என்ற எண்ணிலும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ல கூட நீங்க வரலாம். ஜாலியா வாங்க, ஹாப்பியா பேசுங்க. குமரி பண்பலை 101 உங்க கூடவே வச்சுக்கோங்க. இதே அலைபேசி தொலைபேசி எண்கள் மதியம் வேற ஏதாவது நேரலை நிகழ்ச்சி இருக்கா? இருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நான் பொது அறிவுல டான் டான பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்களாகிய நீங்கள் கண்டிப்பா வரலாம். இன்று மதியம் 3:00 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சிக்கு நிறைய கேள்வி வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரிந்த கேள்விகள், தெரியாத கேள்விகள், புதுசு புதுசான கேள்விகள்லாம் இருக்கு.

அதற்கான பதிலும் உங்களுக்கு காத்திருக்கின்றது. விளக்கங்களோட கண்டிப்பா இணைந்திருங்க நம்ம குமரி பண்பலை 101. இவ்வளவு நேரம் சொன்னீங்களே என் பாட்டை சொல்லவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ற நம்ம நேயர் யார் அப்படின்னு சொன்னா நாகர்கோவில் இருந்து அகிலா. ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, காதல் இல்லை என்று யார் சொன்னா? யார் சொன்னா? யாருமே சொல்றது கிடையாது. காதல் என்பது பூமியில் உள்ளதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் பருவராகம் திரைப்படத்திலிருந்து கடித வழி நேர் விருப்பத்தில் நிறைவான பாடலாக வர இருக்கிறது நமது குமரி பண்பலை 101.

0: தொண்டிலிருந்து நேர்கள் இதுவரை கடித வழி நேர் விருப்ப பாடல்களில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியோடு இணைந்த அத்தனை நேர்களுக்கும் குமரி பண்பலை நூற்றின் சார்பாக நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் கலைமகள் இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலி.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை நூற்று

0: ஒவ்வொரு சின்ன இடைவேளையிலும் அசையா மகிழ்ச்சியுடன் இசையால் இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட

0: ராஜா ஃபர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: குமரி பண்பலை நூற்றாண்டில் இன்று இனி வலம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இரத்த சோகையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1 சேதி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி என்ற தலைப்பில் பெண்கள் பங்கேற்கும் நேரலை, 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 தேனே நேரம் பகுதியில் இன்று இடம்பெறுகிறது பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி, மாலை 4:00 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 5:00 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெலிசை, 6:40 திரை இசை, 7:00 இனிசை நேரம், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலை குமார் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், இதில் கிசான் வாணி இடம்பெறுகிறது. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்கள். அமுத சுரபியில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நிறைவான நொடிகளில் சில நுட்பங்களில் கடல் பாசி உரம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரை இசை, 9:15 திரை இசை, 10:05 நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் ஏர்கள் பங்கேற்று திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம் பெண் தோழியரே, உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி 1:10 ஹாய் ஸ்நேகிதியில் நீங்கள் என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி என்ற தலைப்பில் பங்கேற்று பேச வரலாம். தொலைபேசி எண்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் புதிய நேயர்களுக்காக, 04652 இணைப்பெண்ணுடன் 260 240 என்ற நிலம், 290 722 என்ற நிலம் வரலாம், 890 32 570 39 இதையிலும் வரலாம். இந்த அலைபேசி தொலைபேசி எண்களில் 3:02 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கேற்று உங்களுடைய பொது அறிவு திறனை வெளிக்காடலாம். இதே அலைபேசி தொலைபேசி எண்களில் இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் உங்களுடைய குட்டி சுட்டீஸை பங்கேற்று பேச வைக்கலாம். நம்ம குமரி பண்பலை 101 வான்வீதியில் பிரபஞ்ச வீதியில் வானத்தில் விண்மீனாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் பண்பலை குமரி பண்பலை 101, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi will attend the 3rd India-Nordic Summit in Oslo today, aimed at strengthening India's strategic partnership with Nordic nations in areas such as technology, renewable energy, defence, sustainability and trade. We have more from our correspondent.
4: This summit will build upon the increased sectoral cooperation between India and the Nordic countries since the previous summit held in Copenhagen in 2022. The areas in focus are tech and innovation, sustainability, renewable energy and digitization. With TEPA in force, the summit will try to forge deeper trade and investment linkages. India's bilateral trade with this bloc currently stands at $19 billion. This summit will help in expanding our multifaceted cooperation with the region. It will also provide an opportunity to exchange views on global and regional issues of mutual interest.

40 வரை. மனம் குதூகலிக்கும் பாடல்கள் சில, மனம் லயிக்கும் பாடல்கள் சில, ஆனால் மனம் பயணம் செய்யும் ஒரு சில பாடல்களில் மட்டுமே. அப்படி ஒரு இனிய பயணம் வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் நம் நெஞ்சத்தை அந்த கால நினைவுகளுக்கு கூட்டிச் செல்ல வருகின்றது. சங்கர் கணேஷ் அவர்களின் இசை, வைரமுத்து அவர்களின் வரி வடிவங்களுக்கு ஈடிணையில்லாத இந்த பாடல் நெஞ்சமெல்லாம் நீயே திரைப்படத்தில் இருந்து இப்போது நமது குமரி பண்பலை 101 இல்

0: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது 12:16. பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பழைய திரைப்பட பாடல்களை உங்களுக்கு வந்து நீங்களே போன் பண்ணி நம்ம குமரி பண்பலையில கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இன்றிரவு 10 மணிக்கு நிலாமுற்றம் நேரில் நிகழ்ச்சிக்கு வாங்க. 10 மணிக்கு இல்ல, 10:05 உங்களுக்கு மனதுக்கு இனிய பழைய திரைப்பட பாடல்களை சுகமான வேளையில் இனிமையாக இரவே ரசிக்க அந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நமது குமரி பண்பலை 101க்கு போன போடுங்க, கேளுங்க. 0465 2 இணைப்பெண்ணுடன் 260 240 என்றிலும், 290 720 என்றிலும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணில் கூட நீங்க வரலாம். சுகமான ராகங்கள் நம் சுமையை இறக்கும் ராகங்கள் குமரி பண்பலை 101 கேட்டுடையிருக்கீங்க. மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை, இது முடிவல்ல ஆரம்பமாய் இந்த பாடல்கள். 1984 வெளிவந்தாலும் முடிவல்ல இது ஆரம்பமே. பி ஜெயச்சந்திரன் குரலில் பாடி வரும் தென்றலுக்கு இசை இளையராஜா அவர்கள். கேட்கலாம் முடிவல்ல ஆரம்பம் திரைப்பட பாடல் குமரி பண்பலை 101.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இன்னிசையோடு இனிய கீதங்கள். இது குமரி பண்பலை நூற்றாண்டில் இருந்து மனம் நினையும் மதுரமலை தேரல் சபையில் சாரலிசை. நம் மனங்களுக்கு ஒரு தாலாட்டு இது. 1978 பூத்த சிவப்பு ரோஜாக்கள். இளையராஜா அவர்கள் இசை நீரூற்றி எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன் குரல்களில் பக்குவமாய் உரமிட்டு கண்ணதாசன் வரிகளில் மின்மிதியாய் பறந்து வருகிறது சிவப்பு ரோஜாக்கள் திரைப்பட பாடல்.

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: நேர்களே, கொஞ்ச தூரம் நடந்தாலோ அதாவது படிக்கட்டில் ஏறினாலோ எனக்கு மூச்சு வாங்குது, ரொம்ப சிரமமா இருக்குது. அடிக்கடி நினைச்சப்போ எனக்கு நடக்கவே முடியல, அந்த அளவுக்கு சிரமமா இருக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது ஆலோசனை கிடைச்சா வீட்லயே நாம ஏதாவது கொஞ்சம் நம்மளை சரி பண்ணிக்க முடியலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோன்றினால் கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரே. சோர்வு, பலவீனம், அப்புறமா மூச்சு திணறல், தலைவலி, தலைச்சுற்றல், இதுக்கெல்லாம் முக்கியமா ஒரு காரணம் இருக்காம, அது என்ன காரணம்? அதுதான் இரத்த சோகை அப்படின்னு சொல்றது. நம்முடைய உடல்ல இரத்த அளவு குறைவா இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி வெளிப்பாடுகள் அதிகமா காணப்படும். அதற்கான தீர்வுகள் என்ன, மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத நமக்கு பரிபரம்பளை 101 உங்களுக்கு தந்துட்டே இருக்கு. தினமும் வரும் மதியம் 12:50 வரும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்ல நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு யார் சொல்றாங்க அப்படின்னா, திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். நிகழ்ச்சியை கண்டிப்பா கேளுங்க. ஆரோக்கியமா நாம வாழ்ந்தாதானே அடுத்த நம்ம செயல்கள்ல ஈடுபட முடியும். எந்த செயலை செய்யலாலும் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம்னா கூட நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம உடல்நிலைய வந்து நம்ம கவனமா பாத்துக்கணும். சோ அட்வைஸ் பண்றதுக்காகவாவது இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம் இல்லையா? இப்போது சரியாக 12:30. குமரி பண்பலை 101 நேர்கள் மனம் நினையும் மதுரம் அலைது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தே இருக்கீங்க. சித்திரைவான செந்நிற காற்றில் கலந்து வரும் கீதம் இது. பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் இயற்கையோடு கைகோர்த்த வரிகள். செவ்வானத்தில் துருவ நட்சத்திரமாய் ஜெயச்சந்திரன் குரல். இனிமையில் 1978 வெளிவந்த காற்றினிலே வரும் கீதம் திரைப்பட பாடல். இப்போது குமரி பண்பலை 101.

0: ராஜாக்கமங்கலம் தங்க மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு, குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி இதில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் கடல்பாசி உரம், பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. சிவக்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

1979 அழகாய் பூத்த குறிஞ்சி மலருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல் மூலம் அழகு சேர்த்துள்ளனர். இளையராஜா அவர்கள் இசையில் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்பட பாடல் இப்போது மனம் நினையும் மதுரமலையில் நிறைவான பாடலாக இது தேரல் சுவையில் சாரலிசை.

0: குமரிப்பண்பலையின் சுண்டிலிருந்து நேர்கள் இதுவரை மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சபையில் சாரலிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள். இன்னும் சில கணப்பொழுதில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை வானொலி நிலையத்திலிருந்து
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும்.

கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெல்லாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.

0: மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாய் காசாகவும் டீசல் விலை 91.58 ரூபாய் காசாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாய் காசாகவும் டீசல் விலை 96.11 ரூபாய் காசாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் தாக்குதல்

0: நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு ட்ரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சான்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சான்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பவினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போகே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி சர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யூ போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50.
3: நலமாய் வாழ்வோம்.
2: இரத்த சோகையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
4: ரத்த சோகை அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல RBC சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்கள்ல இம்பார்ட்டன்டான மூலப்பொருள் தான் ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின் தான் நம்ம உடலோட எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் கொடுக்குது. இந்த ஹீமோகுளோபின் அளவோட குறைபாட தான் அனீமியா ரத்த சோகைன்னு சொல்றாங்க. இந்த ஹீமோகுளோபினை ஷார்ட்டா HB சொல்லுவாங்க. இதோட அளவு ஆண்களுக்கு 13 grams % குறைவா இருந்தாலோ இல்ல பெண்களுக்கு 12 grams % அளவோட குறைவா இருந்தாலோ அது அனீமியான்னு சொல்லுவாங்க. ரத்த சோகை வரதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். ரத்த சோகை ஏற்படுறதுக்கு பெரும்பாலான காரணம் இரும்பு சத்து குறைபாடுதான். அதாவது இத அயன் டெஃபிஷியன்சி அனீமியான்னு சொல்லலாம். ரெண்டாவது அனிமியா டியூ டு பிளட் லாஸ், அதாவது உடல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால ஏதாவது ஒரு காரணத்தால ரத்த போக்கு ஏற்பட்டு அதனால ஏற்படக்கூடிய அனிமியாவை அனிமியா டியூ டு பிளட் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குடல்ல இருக்கக்கூடிய

0: அல்சர்ல இருந்து பிளீட் ஆயோ, இல்ல கேன்சர் போன்ற நோய்கள்னாலயோ, இல்ல பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் உடல்ல இருந்து வெளியேறி பிளட் லாஸ் ஆகுது அதனாலயோ, இல்ல லேடிஸ்க்கு வரக்கூடிய மென்சஸ் அதிகமா படக்கூடிய ப்ராப்ளம்னாலயோ ஏற்படக்கூடிய பிளட் லாஸ்னால வரலாம். இல்லாட்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து அதனால ஏற்படுற ரத்த போக்குனாலையும் ஏற்படலாம். ரத்தம் உடல்ல இருந்து வெளியாகி ரத்த சோகை இந்த காரணங்களாகலாம் வரலாம். இதுல ஹீமோக்ளோபினோட உற்பத்தி உடல்ல நார்மலா இருந்தாலுமே ரத்த போக்குனால ரத்த சோகை ஏற்படுது. விட்டமின் B12, ஃபோலேட், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரியான சத்து குறைபாடுகளாலும் ரத்த சோகை ஏற்படலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, போன்குள்ள இருக்கக்கூடிய போன் மேரோன்னு சொல்லப்படுறதுல இருந்து ரத்த அணுக்கள் அங்கிருந்துதான் உற்பத்தி ஆகுது. அது ஒரு வேலை சரியா வேலை செய்யலனாலும் ரத்த சோகை ஏற்படும். பிளட் கேன்சர் போன்ற நோய்கள்னாலையும் ரத்த சோகை ஏற்படலாம். ரத்த அணுக்கள் அதிகமா டிஸ்ட்ரக்ட் ஆயிட்டே இருக்கும் தலசீமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல. அது எதனாலனா ரத்த அணுக்களோட உருவமே மாறிடும், அதனால அது அதிகமா சிதைவுக்குள்ளாகும். இந்த காரணங்கள்னால எல்லாம் ரத்த சோகை ஏற்படலாம். இப்போ உங்களுக்கு ஹீமோக்ளோபினுடைய அளவு ரத்தத்துல நார்மலா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க CBC அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அதுல ஹீமோக்ளோபினோட அளவையும் பார்ப்பாங்க, RBC அதாவது சிவப்பு அணுக்களுடைய அளவையும் பார்ப்பாங்க. ஹீமோக்ளோபினோட அளவு 10 கிராமுக்கும் கீழே போச்சுன்னா கண்டிப்பா மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். அது 8 கிராம்ஸ் பர்சன்டேஜோட கம்மியா போச்சுன்னா இரும்பு சத்து ஊசி போடக்கூடிய தேவை ஏற்படும். 6 கிராம்ஸ் பர்சன்டேஜ்க்கும் கீழே போச்சுன்னா ரத்தமே உடல்ல ஏத்தக்கூடிய தேவையும் ஏற்படலாம். அது வந்து பிளட் டிரான்ஸ்பியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த சோகையினால என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும்னு பார்க்கலாம். ரத்த சோகை இருக்கிறவங்க வீக்கா இருப்பாங்க, எப்பவும் டயர்டா இருப்பாங்க, நெஞ்சு படபடப்பு ஏற்படும், கால்ல அப்புறம் கண்களை சுத்தி வீக்கம் ஏற்படலாம், கால்ல வலி ஏற்படும், கண்கள் கீழே இருக்கக்கூடிய கன்ஜெக்டிவா அப்புறம் நாக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா சிவப்பு இல்லாம அந்த இடத்துல பேலா இருக்கணும். இயற்கையாவே என்னென்ன உணவுகள்ல இரும்பு சத்து அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். கீரை வகைகள், பசலை கீரை, முருங்கை கீரை இந்த மாதிரியான கீரைகளை எடுத்துக்கலாம். முளங்கட்டிய பயிர்கள்ல அதிகமா இருக்கு. அப்புறம் மீட்ல பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி, ஈரல், மண்ணீரல், கல்லீரல் இதுல எல்லாம் அயன் சத்து அதிகமா இருக்கு. கேழ்வரகுன்னு சொல்லக்கூடிய ராகில ரொம்பவே அதிகமா இருக்கு. கொண்டை கடலை, பீன்ஸ், பட்டாணி, சோயா பீன்ஸ் இதுல எல்லாம் இரும்பு சத்து அதிகமா இருக்கு. பம்ப்கின் சீட்ஸ்லயும் அதிகமா இருக்கு. நம்ம சாப்பிட முன்னாடியும் சாப்பிட்டக்கு அப்புறமும் டீ ஆர் காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது ஃபுட்ல உள்ள அயன் அப்சார்ப்ஷனை தடுக்கும். இரும்பு சத்துள்ள சாப்பாடு கூட விட்டமின் சி சத்துள்ள ஃபுட்ஸை நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது அயன் அப்சார்ப்ஷன் நல்லாவே ஆகும். விட்டமின் சி அதிகமான உள்ள ஃபுட்ஸ்னா லெமன் இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, லெமன் ஜூஸா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேன்ல ஊற போட்டு வர நெல்லிக்காய் மாதிரி அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதன் மூலமா நம்ம ஃபுட்ல சாப்பிடக்கூடிய அயன் நம்ம பாடியில இன்னும் நல்லா அப்சார்ப் ஆகும். சமைக்கும் போது இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணி சமைக்கிறதுனாலையும் நமக்கு கொஞ்சம் அயன் சத்து அதுல கிடைக்கும். சமைக்கும் போது இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணி சமைக்கிறது மூலமாவும் கொஞ்சம் இரும்பு சத்து கிடைக்கும்.
1: இரத்த சோகையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களை தந்தவர் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
6: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
7: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
6: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
7: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
6: போன் 233166 ஆர் 7418150265.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:56. திரை இசை கேட்கலாம்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஐ. திரை இசை கேட்டீர்கள்.
1: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. சரி தெரியுமா? பூவின்மார் மகரந்தத்திலிருந்து தேனை உறிஞ்சி அவற்றை தேன்கூடுகளில் சேகரித்து வைக்கும் அரிய செயலை செய்யும் தேனீக்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில. பொதுவாகவே உலகில் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட இனம் அப்படின்னா பூச்சி இனம் தாங்க. இந்த பூச்சி இனங்களில் மனிதனுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இனங்களே அதிகம் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு பயன்படும் தேனை உறிஞ்சி உற்பத்தி செய்து பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக இருக்கும் தேனை அளிக்கும் தேனீக்கள் ஈ வகையை சேர்ந்தவை ஆகும். இவை உலகில் சுமார் 20,000 மேற்பட்ட வகைகளை கொண்டுள்ளனவாம். அவற்றுள் 7 இனங்கள் தான் தேனீக்கள் ஆகும். அந்த தேனீக்களில் மொத்தம் 44 உள்ளினங்கள் உள்ளனவாம். தேனீக்கள் ஆப்பிரிக்காவில் தோன்றியுள்ளனவாம். அப்படியே ஒவ்வொரு கண்டமாக பரவி தற்போது பூமியில் அண்டார்டிகாவை தவிர மற்ற அனைத்து பகுதிகளும்

இலும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன தேனி. தேனீக்களில் ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனீக்கள் என மூன்று வகைகள் உள்ளனமாம். இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உடல் அமைப்பை பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மூன்று தேனீக்களின் கூட்டணியில் உருவாவதுதான் தேன்கூடு. பொதுவாக ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆண் பெண் என்ற வேற்றுமையை உணர்த்தும் உடல் உறுப்பு வித்தியாசம் மட்டுமே இருக்குங்க. ஆனால் தேனீக்களில் மட்டும் மூன்று வகையான உடல் அமைப்புகள் உள்ளனவாம். ஒரு தேன்கூடு என்றால் ராணி தேனி ஒன்றே ஒன்றுதான் இருக்குமாம். ஆண் தேனீக்கள் நூற்று கணக்கிலும் வேலைக்கார தேனீக்கள் ஆயிரக்கணக்கிலும் இருக்கும். ராணி தேனி மற்ற இரு வகை தேனீக்களை விட அளவில் பெரியதாக இருக்குமாம். கூடுகளில் இருக்கும் மற்ற எல்லா தேனீக்களுக்கும் இதுதான் தாயாகுமாம். ராணி தேனீக்கு கொட்டக்கூடிய கொடுக்கனும் உள்ளது. இவை மீண்டும் மீண்டும் வளரும் தன்மையும் கொண்டவை. ஆனால் ஆண் தேனீக்களுக்கோ கொடுக்குகள் இல்லை. அதே சமயம் வேலைக்கார தேனீகளுக்கு விழுத்துவிட்டால் மீண்டும் முளைக்காத கொடுக்குகள் உள்ளனவாம். ஆண் தேனீக்கள் ராணி தேனியுடன் உறவு கொண்டவுடன் உயிரிழந்து விடுகிறது. ராணி தேனி முட்டையிலிருந்து முழு வளர்ச்சி அடைந்து பிறக்க 16 நாட்கள் ஆகின்றனவாம். ஆனால் ஆண் தேனீக்கள் பிறக்க 24 நாட்களும், வேலைக்கார தேனீக்கள் பிறக்க 21 நாட்களும் ஆகின்றனவாம். வேலைக்கார தேனீகளுக்கு பூக்களிலிருந்து மகரந்த தூளை சேகரித்து கொண்டு வர அவற்றின் பெண் கால்களில் மகரந்த கூடை அமைந்துள்ளனவாம். அதே போல பூக்களின் குளுக்கோஸை தேனாக மாற்றும் தேன் பையும் தேன்கூடு கட்டுவதற்கான சுரப்பியும் வேலைக்கார தேனீக்களுக்கு மட்டுமே அமைந்துள்ளது. இது எதுவும் மற்ற தேனீக்களுக்கு கிடையாதாம். ராணி தேனி ஒரு நாளைக்கு 1500 முதல் 3000 முட்டைகள் இடுகின்றனவாம். ராணி தேனி என்பது பிறப்பதில்லைங்க, உருவாக்கப்படுகின்றனவாம். அதாவது ஒரு ராணி தேனிக்கு வயதாகிவிட்டதும் உடனடியாக ராணி தேனி உருவாக்கும் பணி நடைபெறுகிறது. அதற்கான அறையை தேர்ந்தெடுத்து கடைசியாக இட்ட சில முட்டைகளை அதில் வைத்து இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. முட்டையிலிருந்து வெளிவரும் லார்வாக்களுக்கு தொடர்ந்து ராயல் ஜெல்லி எனப்படும் உயர்தர ஊட்டச்சத்து திரவம் தரப்படுகின்றன. இந்த திரவம் பெற ஒரு தேனி மட்டும் நல்ல வளர்ச்சி பெற்று ராணி தேனியாக உருவாகிறது. இந்த திரவம் என்பது வேலைக்கார தேனீக்களின் சுரப்பியிலிருந்து சுரக்கப்படும் சுரப்பிதான். தேன்கூட்டின் வெப்பநிலையை மாற்றியமைக்கும் தன்மையும் தேன்கூட்டை தாக்க வரும் எதிரிகளை கொட்டி பாதுகாக்கும் பணியையும் இந்த வேலைக்கார தேனீக்களை செய்கின்றன. ஒரு தேனி ஒருவரை கொட்டினால் அந்த தேனியின் விசப்பையில் இருக்கும் விஷம் தேனியின் உடல் முழுவதும் பரவி தேனியும் உயிரிழக்கிறது. பொதுவாக நம்மில் பலரும் தேன்கூட்டினை பார்த்திருப்போம். அது அறுகோண வடிவில் அமைந்திருக்கும். சிறந்த பொறியாளர்களைப் போல தேனீக்கள் செயல்பட்டு இந்த தேன்கூட்டினை கட்டுகின்றன. தேனீக்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது தானே.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, இது பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நம் வாழ்க்கையில் கிடைக்கும் எந்த ஒரு வெற்றியும் தானாக அமைவதில்லைங்க. அதற்கு பின்னால் இருக்கும் இடைவிடாத முயற்சியும் கடின உழைப்புமே முக்கிய காரணமாகும். தடைகளை கண்டு அஞ்சாமல் தன்னம்பிக்கையுடன் உழைக்கும் போதுதான் நாம் நினைத்த இலக்கை அடைந்து பெருமிதம் கொள்ளலாம். இன்னைக்கு காய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தோழர்களுக்கான தலைப்பு, என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி. என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி அப்படின்னு நீங்க தோழர்களே என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களது அனுபவ கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அதற்காக அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. முன்னிணைப்பெண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890-325-7039. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் தோழி, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். சாமி தோப்புல இருந்து

0: சாமி தோப்புல இருந்து திலகவதி அம்மா, சொல்லுங்கம்மா.
1: நான்
0: ம்
1: வீட்டு பெண்ணா தான் இருந்தேன்.
0: ம்
1: அது குழுக்கள் என்ன குழுக்கள் அமைப்பு,
0: அம்மா நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா.
1: அந்த குழுக்கள் கேக்குமா?
0: நீங்க கொஞ்சம் வந்து டவர் இருக்கிற இடமா வந்து நின்னு பேசுறீங்களா?
1: சரிம்மா, சரி. இந்த குழுக்கள் அமைப்பு என்ன ஒரு இதுல அமைஞ்சேன். அதுல இருந்து குழுக்கள் இருந்ததுனால குழுக்களுக்கு நிறைய பயிற்சிகள் இருந்தாங்க. எல்லா பயிற்சிகளையும் இணைஞ்சுக்கணும்னா முயற்சி இருந்தது எனக்கு. எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலும்
0: முயற்சி, ஆர்வம்.
1: மணிக்குன்னா 3:45 நான் போயிடுவேன். அதே போல நோட்டும் பெண்ணும் ஒரு நாளும் தவற மாட்டேன். என்ன குறிப்பு சொன்னாங்களோ அதை எடுத்துட்டு விடுவேன். அந்த ஒரு முயற்சியினால படிபடியா முன்னேறி 3 லட்சம் ரூபாயும் ஒரு அவார்டும் 2011 இவர் MK Stalin துணை முதல்வராக இருக்கும் போது அங்க சென்னையில போய் அவருடைய தலைமை செயலகத்துல போய் வாங்க முடிஞ்சு. இதுக்கு அடிப்படை எனக்கு முயற்சியும் பயிற்சியும் தான்.
0: சரிங்கம்மா, சூப்பர். முயற்சி தொடரட்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
1: சரிம்மா, வணக்கம்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதி, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தொழில்களுக்காக நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு, என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி. என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட முயற்சியில் என்னென்ன வெற்றியெல்லாம் பெற்றிருக்கீங்க அப்படின்னு உங்களது அனுபவ கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1 9 0 7 2 2. முன்னிணைப்பெண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890-325-70-39. முயற்சி திருவனையாக்கும் என்பது நம் முன்னோர் வாக்கு. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பல கனவுகளும் லட்சியங்களும் இருக்குங்க. ஆனால் அந்த லட்சியங்களை அடைவதற்குரிய முயற்சியை நாம் முறையாக செய்யாவிட்டால் அவை வெறும் கனவாகவே முடிந்துவிடும். முயற்சியின் பாதையில் மட்டுமே உண்மையான வெற்றியும் மகிழ்ச்சியும் ஒளிந்திருக்கிறது. எனவே நம்ம முயற்சியை தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா நம்மளோட வெற்றி இலக்கை அடையலாம்.

நேரம் 1:21. குமரி பண்பலை 101 இது ஹாய் ஸ்நேகிதியே. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தோழர்களுக்கான தலைப்பு, என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி. தோழர்கள் தங்களது அனுபவ கருத்துக்களை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசிகள் 2602040 மற்றும் 2907022. முன் இணைப்பாக 0465 2. அலைபேசி 890 325 70 39.

எந்த ஒரு சாதனையாளரின் பின்னணியை பார்த்தாலும் அங்கே கடுமையான உழைப்பு இருப்பதை நம்ம காணலாம். திறமை மட்டும் ஒருவரை வெற்றி படிக்கட்டின்

0: உச்சிக்கு கொண்டு சென்று விடாதுங்க. ஒருமுறை தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க வந்து, வெற்றி என்பது 1% ஊக்கமும் 99% விடாமுயற்சியும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய திறமைகளை முழுமையாக வெளிக்கொணர முயற்சி ஒன்றே சிறந்த கருவியாகும். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன ஆச்சு இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில? விடாமுய உங்களோட முயற்சியால் கிடைத்த வெற்றியை விட்டு பேசுறதுக்கு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல, யாரையும் காண மாட்டேங்குது. சரிங்கம்மா, சொல்லுங்க.
1: முயற்சி அப்படின்னு இருந்ததுனால வாழ்க்கையிலே முன்னேற முடிஞ்சது. எவ்வளவு சாதனைகள் தெரியுமா, எவ்வளவு சின்ன சின்ன கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் தாண்டி வந்திருக்கேன்னு சொன்னா நம்ம ஒரு முயற்சி தானே மேம்.
0: கண்டிப்பா
1: அந்த முயற்சி ஒண்ணு நம்ம எப்பவுமே சோர்ந்து போயிருக்கோம் தெரியுமா.
0: சரி, நீங்க ஃபீல் பண்றது, நீங்க என்ன என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க?
1: முயற்சி அப்படின்னு இருந்தனால மேம், நம்ம வந்து ஒரு இந்த கட்டத்துல ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகுது முடிஞ்சது. எப்படின்னா நம்ம ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம இதுக்கு மேலேயும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்தது.
0: கண்டிப்பா
1: வந்து வந்து நான் அப்படி சாதிச்சேன். ஒரு வீடு வைக்கதா கூட இருந்தும் சரிதான், பிள்ளைங்க படிக்க வைக்கதா இருந்தாலும் சரிதான், நிறைய பொறுமையா இருந்து நிறைய சாதிச்சேன் மேம்.
0: சூப்பர், என்ன சாதிச்சுட்டே இருக்கீங்க.
1: எனக்கு
0: தோழியர்கள் வந்து சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, நானும் நினைச்சேன் என்ன வரல அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதான் நமக்கு லைன் கிடைச்சிருக்கு அப்படின்னு படபட அடிச்சுட்டேன்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று சூப்பரா பேசுனீங்க, நன்றி.
2: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
3: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUVல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
4: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
5: மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
6: பெரியூர்ல இருந்து பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்கம்மா.
6: அதான் முயற்சி, வாழ்க்கையில ஒவ்வொருக்கும் முயற்சி இருக்கணும் மேடம், அப்பந்தான் நாம வெற்றி பெற முடியும். அந்த முயற்சி இல்லைன்னா தோற்று போயிரும்.
0: தோல்வியை கண்டு நம்ம எப்பவுமே அஞ்சக்கூடாது. அதுல இருந்து நம்ம வந்து எதனால தோத்தோம் அப்படின்னு நம்ம வந்து படிச்சுக்கிடணும்.
6: அந்த காரியம் நம்ம பண்றோம்னு எங்கெல்லாம் அது அந்த தோல்வி எதனால வந்துங்கிறத நமக்குள்ள நாம வந்து கண்டுபிடிக்கணும்.
0: கண்டிப்பா
6: கண்டுபிடிச்சாதான், ஒருக்கா தோற்றாலும் அடுத்த நேரம் ஜெயிக்கல. புதுசா ஒரு தொழில நான் கற்றேன், அப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் செய்யும் போது நல்லா இல்ல, இதெல்லாம் நீ எங்க பண்ண போறன்ன மாதிரி சொன்னாங்க. அப்ப எனக்கு அது கஷ்டமா இருந்தாலும் திரும்ப நானே அந்த தப்ப கண்டுபிடிச்சேன், இந்த நூல நம்ம கரெக்டா பண்ணிருந்தா அந்த பூ இதை விட நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத நானே பல முறை பிரிச்சு பிரிச்சே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது முறைக்கு ஒரு நாள் அது அழகா நான் பண்ணிட்டேன். நான் பண்ணி வச்சது என்னால நம்ப முடியல.
0: அது மட்டும் இல்லமா, இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும் போது அதுதான் நமக்கு பெருசா தோணும். ஆனா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம பார்க்கும் போது நம்ம கஷ்டம் எல்லாம் ஒரு தூசி தான்.
6: நிகழ்ச்சியில்
0: பங்கேற்று அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
6: நன்றி மேடம்.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: நேரம் 1:27. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. இன்னைக்கு பெண்களுக்கு தோழியர்களுக்கான தலைப்பு, என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி. தோழியர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவே நம்ம வந்து 1:10 குமரி பண்பலை வானொலியில் 1:10 தோழியர்களுக்காகவே டைம் ஒதுக்கி கொடுத்துருக்குறோம். எந்த ஒரு தலைப்பை கொடுத்தாலும் அவங்க டான் டான் வந்து பேச வேண்டாம். தோழியர்களை அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை. அடுத்த தோழி, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
5: அதுவும்
4: ஒரு முயற்சி தான்.
5: நிச்சயமா, நிச்சயமா. நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு. மூச்சு விடுவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். அந்த வகையில நான் ஒரு மனிதன், மனித பிறவி அப்படிங்கறதுல பெருமைப்படுறேன். முயற்சி தான் மேம் எல்லாமே. அது முயற்சி இல்லைன்னா குழந்தை எழுந்தி நிக்க கூட முடியாது. அது முயற்சியினாலதான் எழுந்தி நிக்கிறது. எல்லா விஷயமுமே அப்படிதான். மனிதனுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது முயற்சி தான். ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு ஒரு முயற்சி, முயற்சி இருந்தாதான் எல்லாமே. முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான். முயற்சி தான் எல்லாமே நடக்கும். நம்ம விழுந்துட்டோம், ஐயோ நமக்கு இது ஒரு, எல்லாருமே தோல்வியில இருந்து நிறைய பாடம் கத்துக்கலாம். எடுத்தோடனே வெற்றி அடைஞ்சிட்டோம்னு எங்களா அந்த இடம் வந்து நல்லா இருக்காது. அந்த பாடங்கள் கம்மியா தான் இருக்கும். ஆனா தோல்வி அடைஞ்சு அடைஞ்சு அடைஞ்சு ஒரு கட்டத்துல நம்ம வெற்றி பொறுவோம் பாருங்க, அதை யாராலையுமே அசைக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அதாவது மத்தவங்களுக்கு பேசு பொருளா இருக்கும் அந்த விஷயம். நம்ம தோல்வி அடைஞ்சு அடைஞ்சு வெற்றி பெற விஷயம் மத்தவங்களுக்கு ஒரு பேசு பொருளா, மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். நிறைய பேருக்கு நம்மளே வாழ்க்கையில நிறைய பேரை எடுத்துக்காட்டா சொல்லுவோம், இவங்க அப்படி இருக்க வாழ்க்கையில நம்ம பக்கத்துல இருவா இருக்கலாம், நம்ம வீட்லயா கூட இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோல்வியில இருந்துதான் நம்ம நிறைய பாடம் கத்துட்டு இருக்கோம். அதனால முயற்சி செய்வோம், முயற்சி திருவினையாக்கும். அனைவருக்கும் முயற்சி செய்தமைக்கும் நன்றி. எனக்கு கால் தந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
4: முயற்சி பங்கிட்டு அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி உங்களுக்கும். நன்றி.

0: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ராஜா டி கதிரேசன், வடநிலையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: மேடம், முயற்சி வந்து எல்லாருக்கும், வாழ்க்கையில எல்லாருக்குமே முயற்சி திருவினையா இருக்கும். அவங்க முயன்றா கண்டிப்பா நடக்காத எதுவுமே சாதிச்சு காட்டலாம் மேடம்.
0: அதான்
1: நம்ம வள்ளுவர் அழகா சொல்லுவாரு, தெய்வத்தால் ஆகா தெனினும் முயற்சி தன் நெய் வருத்த கூறிதர். அது வந்து நம்ம வந்து சும்மா எந்த ஒரு செயலையுமே முயற்சி எடுத்து, முயற்சியோட பயிற்சியும் எடுத்து நம்ம வந்து அந்த செயலை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு செய்தோம்னா கண்டிப்பா நம்மளால முடியும் மேடம்.
0: சூப்பர்.
1: முயற்சி பண்ணி எதுவுமே வீணானதே கிடையாது.
0: சரிங்கம்மா, நீங்க முயற்சி பண்ணி வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றது ஏதாவது இருக்குதா?
1: நிறைய இருக்கு மேடம், நிறைய பண்ணிருக்கேன். ஏன்னா நாங்க என்னுடைய லைஃப்ல வந்து நாங்க ரொம்ப ஹை லெவல்ல இருந்துட்டு நான் கீழே வந்து திருப்பி நான் ஹை லெவலுக்கு வந்தேன். நானும் வீட்டுல இருக்கும் போது அவ்வளவு இதா இருந்துட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு கண்டிஷன் ஆகி அதுல இருந்து மீண்டு நம்ம எப்படி அது வந்தே ஆகணும் அப்படிங்கறக்கூடிய ஒரு
0: வயது இடத்தை கண்டிப்பா பிடிக்கணும்.
1: ஆமா மேடம்.

0: அது வந்து சில நேரங்கள்ல அப்படி துவண்டு போயிருக்கேன், நிறைய நாட்கள் துவண்டு இருக்கேன். ஆனா என்னுடைய முயற்சி, அப்புறம் நான் வந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேன், அதுல உள்ள அனுபவங்கள் அதெல்லாம் வச்சு, அப்புறம் நம்ம எஃப்எம் ரேடியோ தந்த நிறைய வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்தியே நான் அதுல ரேடியோக்கு நான் நல்ல ஒரு ரசிகர். அதனால வந்து நிறைய விஷயங்கள் நான் எல்லாத்துக்கும் மூலமாவும் அறிஞ்சிட்டு என் முயற்சியாலையும் இறை அருளாலையும் அந்த பெரிய இடத்துக்கு அது இறைவன் தந்ததுதான்
1: வெற்றி பெற்றீங்க.
0: வந்ததுக்கு காரணமே முயற்சி தான்.
1: சரிங்கம்மா,
0: அந்த அளவுக்கு தந்தாங்க. இப்பவும் என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், எதுனாலுமே முயற்சி பண்ணுங்க, நம்ம எது நினைக்கிறே அதெல்லாமே நடக்கும். அதனால எல்லா மக்களும் நல்ல முயற்சி பண்ணி நல்லா இருக்கணும்ங்கிறது என்னுடைய ஆசை.
1: சூப்பர், நிகழ்ச்சியில் பங்கிட்டு அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
0: நன்றி மேடம்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேரம் 1:38. குமரி பண்பலை 101 இது ஹாய் ஸ்நேகிதிய. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தோழர்களுக்கான தலைப்பு, என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி. தோழியரே, தங்களது அனுபவ கருத்துக்களை நமது குமரி பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1-2907722. முன்னிணைப்பெண்ணாக 0465-2 அலைபேசியின் 890-325-70-39. தோல்வியும் வெற்றியும் ஒரு படிக்கட்டு தாங்க. நாம் எடுக்கும் அனைத்து முயற்சியிலுமே ஒரே நேரத்தில் வெற்றி கிடைச்சி விடாது. அதாவது சில சமயங்களில் தோல்விகள் ஏற்படலாம், ஆனால் அந்த தோல்விகள் நம்மை முடக்குவதற்கு இல்லைங்க, நம்மை மேலும் மெருகேற்றுவதற்காகவே அது வந்து வருகிறது. தோல்வியின் காரணங்களை கண்டறிந்து அதிலிருந்து பாடம் கற்று முன்னேறுபவன் தான் உண்மையான வெற்றியாளன்.

பால்விட் ஜென்ஸ்டைனியன் அப்படிங்கிறவர் வந்து பியானோ வாசிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாரு. முதல் உலகப் போரில் வந்து அவரோட தனது வலது கையை இழந்திருக்கிறாரு. சாதாரணமாக ஒரு விரல் காயம் ஏற்பட்டாலும் கூட இசைக்கருவியை கையாள்வது அப்படிங்கிறது கடினம் தாங்க. ஆனால் இவர் வந்து கையை வலது கையை இழந்த பின்னும் மனம் தளராமல் எஞ்சியுள்ள இடது கையால் எவ்வாறு இசையமைப்பது அப்படிங்கிறத கற்கும் முயற்சியில் அவர் வந்து ஈடுபட்டாராம். பிரபலமான பல்வேறு இசையமைப்பாளர்களையும் இது இசையமைப்பாளர்களை சந்தித்து இது தொடர்பாக நிறைய ஆலோசனைலாம் கேட்டிருக்காரு. அப்படி ஆலோசித்ததுலேருந்து அவர் வந்து இசையில் ஆர்வம் கொண்ட பால் வின்ஸ்டனுக்கு வந்து ஏற்றவாறு ஒருத்தர் வந்து இசை அமைத்து கொடுத்துருக்கிறாராம். பின் நாட்களில் பிறகு தனது குறைய அறியா வண்ணம் இசைத்து கச்சேரிகளிலும் கலந்து கொண்டு பெரும் புகழ் பெற்றாராம் பால் விட்சன் டென்சன் அவர்கள். அவரது மன உறுதியையும் சவால்களையும் நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டணும்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, இன்று பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் பொதறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் பொதறிவு கேள்விக்கு பதில்களை சொல்ல ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போது அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2970722, முன்னிணைப்பாக 046652, அலைபேசி எண் 890-325-7039. குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஹாய் சிநேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது அனுபவ கருத்துக்களை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்த தோழியர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த தோழியர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை தோழியர்கள் நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாடுகளின் பிரதமருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். முன்னதாக நடைபெற்ற வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் இருதரப்பு வர்த்தகமும் முதலீடுகளும் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு தமது பயணத்தின் ஐந்தாவது இறுதிக்கட்டமாக இன்று இட்டலி செல்கிறார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறியுள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் துலாமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். இந்தியாவும் வியட்நாமும் ராணுவம், பாதுகாப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மையில் பரஸ்பர நம்பிக்கையுடனும் ஒத்துழைப்புடனும் திகழ்கிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் ஜியாங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொண்டார்.

0: சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில்பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு அரக்கோணம் ரயில்வழி பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது புறநகர் பகுதியில் உள்ள கூட்ட நெரிசலை கையாளும் வகையிலும் செயல்பாடு மற்றும் நேரம் தவறாமையே முன்னெடுத்து செல்லும் வகையிலும் இந்த திட்டம் அமையும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்திற்கு இது வகை செய்வதோடு சிமெண்ட் மோட்டார் வாகனங்கள், உணவு தானியங்கள், இரும்பு, எஃகு போன்றவற்றின் போக்குவரத்திற்கும் இது வழிகோலும். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104.49 ரூபாய் காசுகளாகவும், டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96.11 ரூபாய் காசுகளாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நமது ராணுவ திறனையும் தகவல் கட்டுப்பாட்டையும் தூதரக சமிஞ்சலையும் பொருளாதார முடிவுகளையும் ஒருங்கே முன்னெடுத்து சென்றதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதே கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளத்திற்கான பாதுகாப்பு நீடித்த நிலையான தேச வளர்ச்சி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் இந்த துல்லிய தாக்குதல் தீவிரவாத கட்டமைப்பை தகர்த்ததாக எடுத்துரைத்தார். தடுப்பூசி மற்றும் கருத்தடை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தெரு நாய்களை வீதிகளில் விடக்கூடாது என்ற முந்தைய உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக 2025 நவம்பர் மாத ஆணையை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அத்தகைய நாய்களை அதற்கான முகாம்களில் பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள், மூத்த குடிமக்கள், பாதசாரிகள் மீதான நாய்களின் தாக்குதல் கவலை அளிப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்துவதோடு ராபிஸ் நாய்க்கடி தடுப்பு மருந்துகள் இருப்பை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ராபிஸ் தொற்று உள்ள ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்வது உள்ளிட்ட சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கைகள் உயர்நீதிமன்ற கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின் பல்வேறு குழுக்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு ஆலோசனைக் குழு, தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் கூட்டமைப்பு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலர், சமூக நல அறக்கட்டளை இயக்குநர், சமூக பணியாளர்களும் முதலமைச்சரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் 1 முதல் 3 வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை 100 நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்றார்.
1: தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி எல்லாம் மேம்படுத்தி குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு வகுப்பறைகள், சில வகுப்பறைகள் சேதம் அடைஞ்சிருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்க கொண்டு சென்றிருக்கிறோம். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த காரணம் கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து ஆல்ரெடி நாம அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை தீவிரப்படுத்தியிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வந்து மாணவர்களினுடைய
0: வேலூர் மாவட்டத்தில்

0: இதில் தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் மாணாக்கரை ஏற்றிச் செல்லும்போது விதிகள் மீறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார்.
1: அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்துள்ளனர். மேலும் 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9ஆம்படி, டிவிஎஸ் மேடு, வசந்தா நகர், நேருநகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் விதிகளை பின்பற்றாமல் கழிவு நீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரியவந்தது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இன்று அதிகாலை திகனாரை வனப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் ரங்கசாமி கோவில் தோட்டப்பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் அம்சா கருணன் அர்ஜுனன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அக்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையுடன் மோதுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:56.
5: நேர்கிலினி தர்த்தியாபா ஜஞ்சத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம் குறித்து சுற்றறிக்கை கேட்கலாம்.
6: மலைவாழ் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டம்தான் பழங்குடியின மக்கள் வாழும் குடியிருப்புகளை பெரும்பான்மை கிராமங்களுக்குள்ளும் வளர்ச்சி நோக்கி முன்னேறும் மாவட்டங்களின் வரிசையிலும் கொண்டுவர திட்டம் வகுத்து அதன் அடிப்படையில் 63,000 கிராமங்களின் கீழ் 5 கோடி பழங்குடியினர் பயனடைகின்றனர். இந்த திட்டம் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது ஏற்கனவே அமலில் உள்ள பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் PM ஜன்மன் என்ற திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு பழங்குடியின பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கொண்டு வருவது, குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் மலைவாழ் பழங்குடியின குடியிருப்புகளில் தேவையான வசதிகளை நிறைவேற்றுவது என பல செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதிகளவில் பழங்குடியினரை கொண்டுள்ள மாநிலங்கள் இந்த திட்டங்களினால் பயனடையும் என மத்திய அரசு நம்புகிறது. பெரும்பாலான மலைப்பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் PM ஜன்மன் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும்

0: சுமார் 25% மக்கள் பழங்குடியினர்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்களினால் விரைவான நிதி ஒதுக்கீடு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் இதனால் பயணிக்க கடினமான பகுதிகளிலும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கிறது. இதனோடு கூடவே நில சீரமைப்பு விதிகளும் இயற்றப்பட்டுள்ளன. நில நிர்வாகம், நகர திட்டமிடல் மற்றும் பயன்பாடு போன்றவை நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் மேம்படுத்தப்படுகிறது. கிராம பகுதிகளிலும் நிலப்பதிவுகள் முறைப்படுத்தப்படும். இதற்காக நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தியுள்ளது. இதுபோன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஏகலவ்யா மாதிரி பள்ளிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனால் தொலைதூர பழங்குடியின பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் இவை பெரும் பயனளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இனி தங்களுக்கும் நல்ல கல்வி தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே கிடைக்கும் என்பதால் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் நிதி ஒதுக்கீடும் அளிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு சுமார் 3000 கோடியிலிருந்து சுமார் 6000 கோடி வரை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்திற்கான நிதி சுமார் 300 கோடியிலிருந்து 1000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் துறைகள் ரீதியாக தனி கவனம் செலுத்தப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் பழங்குடியின மக்களுக்கு போதிய ஊக்கத்தை அளித்து அவர்களுக்கு சலுகைகளை உருவாக்கித்தர மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. பல சமூக சிந்தனையாளர்களின் பார்வையில் இந்த திட்டமானது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மலைவாழ் சமூகங்களுக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பழங்குடியின மக்களின் நலவாழ்விற்கு உதவும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் தேவையான உதவி, தொழில் தொடங்க முதலீடுகள், பழங்குடியின மக்கள் தயாரித்துள்ள கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்துவது போன்ற பல விஷயங்களில் அரசு உதவி அளித்து வருகிறது.
1: நேர்களிதிரை கேட்டது தர்த்தியாபா ஜந்தத்திய கிராம உத்கர்ஷ் அபியான் திட்டம் குறித்த சிற்றுரை.

0: severe heat wave conditions has been issued again for the coming week. Bandar continued as the hottest place in the country on the second consecutive day with a temperature of more than 47 degrees Celsius. Chief Minister Yogi Adityanath directed district magistrates, the health department, power department and relief agencies to remain on alert mode. More from our correspondent.
1: Apart from Bandar, which recorded a staggering 47.6 degrees yesterday, several districts across the state are experiencing severe heat wave conditions, with maximum temperatures hovering near or crossing the 45 degree mark. The Indian Meteorological Department has issued a heat wave alert for 33 districts and advised people to remain cautious, especially during afternoon hours. Heat wave conditions will prevail in the southern and central parts of the state for the next 1 week, while whole state will have hot nights for the next 2 days. Sushil Chandra Tiwari, Akashwani News, Lucknow.
0: IMD has also forecast heat wave to severe heat wave conditions in Madhya Pradesh today. Heat wave conditions are likely to prevail over Bihar and Marathwada during the day and over Punjab, Haryana, Chandigarh for the next 5 days. Benchmark domestic equity indices were trading around 0.2% up in afternoon trade today. The Sensex rose by 136 points to 75,451, while the Nifty added 42 points to 23,692 when reports last came in. PM. Last night, Sunrisers Hyderabad confirmed its place in the playoff, defeating Chennai Super Kings by 5 wickets at M.H. Chidambaram Stadium. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to attend third India-Nordic summit in Oslo, aimed at strengthening cooperation in technology, renewable energy, defence and trade. Prime Minister Modi and his Swedish counterpart Ulf Kristersson, in a joint newspaper article, stress on partnerships in times of global uncertainty. Supreme Court refuses to recall its earlier order of keeping sterilized or vaccinated stray dogs in shelters. IMD issues yellow alert for heat wave in national capital for next 3 days. And in IPL cricket, Rajasthan Royals to take on Lucknow Super Giants in Jaipur this evening. With that, we end the midday news.
2: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. காற்றில் கானம்பாடி நம் காதுகளில் இனிமையூட்ட வருகிறது குமரி பண்பலை 101 திரை இசை. கூடவே நம்ம வந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா வந்து மின்சார கம்பிகளில் வந்து காக்கை குருவிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் சாக் அடிக்காது, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாகவே ஒரு பொருளின் மீது மின்சாரம் பாய வேண்டும் அப்படின்னாலே அந்த பொருளில் நல்ல ஒரு மின்கடத்தியாக இருக்கணுமாங்க. பறவைகள் நல்ல மின்கடத்தி இல்லையாம், அவற்றின் உடலில் செல்களும் தசைகளும் மிக மிக மென்மையாக இருக்கிறதாம். இதனால தான் அது வந்து மின் கம்பிகளில் வந்து உட்கார்ந்தாலோ பறவைகளுக்கெல்லாம் மின்சாரம் வந்து ஓடிக்கொண்டு இருக்கும்போதே அது போயிருந்தால் கூட அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதான். ஆனால் அதே சமயத்தில் பறவைகள் வேறு ஏதாவது மின்கடத்திகளை தங்களுடன் சுமந்து கொண்டு வந்து மின் கம்பிகளில் அமர்ந்தால் நிச்சயமாக ஷாக் அடிக்கும், ஏன்னா அந்த பொருள்கள் ஒருவேளை நல்ல மின்கடத்தியாக இருக்கக்கூடும். திரை இசையில் கேட்கலாம் வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், ஹரிஹரன் ஹரிணி குரல்களில் இந்தியன் திரைப்பட பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். திரையசையில நம்ம கூடவே நல்ல தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் வானவில வந்து 7 வண்ணங்களும் ஒரே வரிசையில இருக்குதுல, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? வானவில 7 வண்ணங்கள் உள்ளனங்க. இந்த 7 வண்ணங்களுமே ஒரே வரிசையில ஊதா, கர்நீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு அப்படின்னு அமைஞ்சிருக்கும். இது வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கு. ஏன் அப்படின்னா, சூரியனின் ஒளிக்கதிர்கள் வந்து மலைத்துளிகளின் மீது பட்டு பிரதிபலிப்பதால் இந்த வர்ணஜாலம் நிகழ்கிறதாம். இதற்கு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பெயர். இந்த ஸ்பெக்ட்ரம் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் தான் அமையுமாம். அது என்றும் மாறாத இயற்கையின் அதிசயம் அப்படின்னே சொல்லப்படுது. இது ஏன் இந்த வரிசையில் அமைகிறது என்பதை கண்டுபிடிக்க முயன்று பலரும் தோற்று போயிருக்கிறாங்களாம். திரை இசையில் அடுத்து கேட்கலாம். ரவிசங்கர் வரிகளில், தேவா இசையில், SP பாலசுப்ரமணியம் குரலில், பிரியமுடன் திரைப்பட பாடல்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: நேரம் 2:30. குமரி பண்பலினோ டூண்டில் இது திரை இசை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். கூடவே நல்ல பல தகவல்களும் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்ததா, பூமி சுற்றுறத வந்து நம்மளால உணர முடியல. அது ஏன் தெரியுமா? பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருதுங்க என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. நாம் இந்த பூமியில் தான் இருக்கிறோம், ஆனால் பூமி சுற்றுவதை நம்மால் உணர முடிவதில்லை. இதற்கு காரணம் என்ன? பூமத்திய ரேகையில் பூமியின் சுற்றளவு என்பது 40.075 கிலோமீட்டர் ஆகும். இந்த ரேகையில் ஒரு புள்ளி முழுவதும் சுழன்று திரும்ப 24 மணி நேரம் எடுக்கிறது. இதை நாம் ஒரு நாள் என்கிறோம். பூமி எவ்வளவு வேகத்தில் சுற்றுகிறது தெரியுமா? ஒரு நொடிக்கு 460 மீட்டர் வேகத்தில் பூமி சுழல்கிறது. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 1000 மைல் அல்லது 1610 கிலோமீட்டர் வேகத்தில் சுழலுமாம். பூமியை போன்ற பெரிய உருண்டை சுற்றுவதை அதன் மேலேயே இருக்கும் நாம் உணர்வதில்லை. இதற்கு காரணம் இந்த வேகம்தான். ஆனால் மிகவும் முக்கியமான காரணம் பூமியின் புவியீர்ப்பு விசையால் பூமி சுழலும் போது நாமும் தரையுடன் சேர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். பூமிக்கு மேலாக மிதந்தாலும் புவியீர்ப்பு விசையால் அதனுடன் சேர்ந்து நாமும் சுழன்று கொண்டுதான் இருப்போம். அதனால் ஒருபோதும் நம்மால் பூமி சுழல்வதை உணர முடியாதாம். திரை இசையில் அடுத்து கேட்கலாம் வைரமுத்து வரிகளில், வித்யாசாகர் இசையில் தேவா, தேவன் கிளிண்டன் சிரிஜா குரல்களில். பூவெல்லாம் உன் மாசம் திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு. குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி. இதில் பாரத

பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கடல்பாசி உரம், பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. சிவக்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேரம் 2:38. காற்றில் கானம் பாடி நம் காதுகளில் இனிமை ஊட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. கூடவே நம்ம வந்து நல்ல பல தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்ததா தெரிஞ்சுக்கலாம், கடலில் நிறம் வந்து ஏன் நீளமா இருக்குது தெரியுமா? வானத்தின் நிறம் வந்து நீளமாக இருக்கிறதுனால தான் கடலின் நிறமும் நீளமாக இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் வானத்தின் நிறம் நீளமாக இருப்பதால் கடலின் நிறம் நீளமாக இல்லைங்க. இருந்த போதிலும் வானத்தின் நிறம் நீளமாக இருப்பதற்கான காரணம் என்னவோ அதே தான் கடலின் நிறம் நீளமாக இருப்பதற்கும் இது வந்து காரணம். இது வந்து உளறல் இல்லைங்க, இருந்த போதில் இதுதான் உண்மை. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் போன்ற பிற நிறங்களை கடல் நீர் உடனடியாக உள்ளிழுத்துக் கொள்கிறதாம். ஆனால் நீல நிறத்தை மட்டும் கடல் நீரால் உள்ளிழுத்து மறைத்துக் கொள்ள முடியவில்லையாம். எனவே சூரிய ஒளி கடல் நீரில் பட்டவுடன் வானவில் போன்று தோன்றும் நிறங்கள் அனைத்தையும் கடல் நீர் விழுங்கி விடுகிறது. நீல நிறத்தை மட்டும் உள்ளிழுக்க முடியாமல் பிரதிபலிக்கிறது. இதனால்தான் கடல் நீர் நீளமாக இருக்கிறது. இதே காரணம்தான் வானம் நீளமாக இருப்பதற்கும். திரைசீல் அடுத்து கேட்கலாம், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில், கே எஸ் சித்ரா குரலில். தங்கமான ராசா திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: அடுத்ததா, ரயில் ஜன்னல்களில் வந்து இருக்கும் கம்பிகள் ஏன் செங்குத்தாக இல்லாமல் கிடைமட்டமாக பொருத்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரயில் வண்டிகள் வந்து ஜன்னல்கள் இருப்பதால் நாம் வெளியே இருக்கும் இயற்கை காட்சிகளை வண்டி ஓடும்போது கூட ரசிக்க முடிகிறதுங்க. மேலும் நமது ஊர் வந்து விட்டதா அப்படின்னு கவனிக்கவும் முடிகிறது. தொடர் வண்டி சாளரங்களில் கம்பிகள் செங்குத்தாக இருந்தால் வண்டி விரைந்து செல்லும் போது பெட்டிகளுடன் கம்பிகளின் பக்கவாட்டு நகர்வால் ஜன்னல் மூலம் வெளிப்புற காட்சிகளை காண்பது தடைப்பட்டு தெளிவாக தெரியாதாம். நமக்கும் அது தலைவலியை ஏற்படுத்தும். கிடைமட்டமாக இருந்தால் இந்த தொல்லை கிடையாது. இது தவிர மற்றொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கம்பியில் செங்குத்தாக அமைக்கப்பட்டிருந்தால் ஜன்னல் மூடிகளை இயக்குவதும் கடினமாம். அதனால தான் இப்போ கிடைமட்டமாக வச்சிருக்காங்களாம். திரை இசையில் அடுத்து கேட்கலாம். புலமை பித்தன் வரிகளில் இளையராஜா, இசையில் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா, குரல்களில் சிவா. திரைப்பட பாடல்.

படுத்துகிறோம் நேர்களை. இன்று பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரத்தில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது பொது அறிவு திறமையை வெளிப்படுத்தலாம். அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் 2-9-7-2-2 முன்னிணைப்பெண்ணாக 0-4-6-5-2 அலைபேசி எண் 890-325-70-39. அடுத்ததா, வானில் தெரியும் மேகம் வந்து ஏன் பொதுவாகவே வெண்மை நிறத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மேகங்கள் வந்து காற்றினாலும் நீரினாலும் ஆனவை. மேகத்தில் குட்டி குட்டியான நீர் திளவைகள் வந்து கோடிக்கணக்கில் இருக்குதாம். சூரியனின் வெளிக்கதிர்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கின்றன. அதாவது ஒளி எப்போதுமே பளிச்சென்று வெண்மையாகவே இருக்குது. இந்த வெளிச்ச கதிர்கள் மேகத்தில் உள்ள நீர் திவலைகளில் பட்டவுடன் அந்த நீர்த்திவலைகள் சூரிய ஒளியை பிரதிபலிக்க ஆரம்பித்து விடுகின்றன. அவ்வளவு நீர்த்திவலைகளும் வெளிச்சத்தை ஒன்றாக சேர்த்து பிரதிபலிக்கும் போது அந்த மேகம் நமக்கு பார்ப்பதற்கு வெண்மை நிறமாக தெரிகிறதாம். திரை இசையில் அடுத்து கேட்கலாம். வாலி வரிகளில் தேவா, இசையில் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா, குரல்களில் வான்மதி. திரைப்பட பாடல்

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் வானிலை அறிக்கை.
1: தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு.

கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழியும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.3 டிகிரி செல்சியஸ். குறைந்த வெப்பநிலை 22.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

காவியமே, நல் ஓவியமே, தேடினோமே திரவியமே, உன் சிறகுகளின் கீழ் இளைப்பாரினோமே, தேனினமே, பாவிதனை காத்தனவே, பார்த்தனவே, செப்பனவே, இமை நடுவே நின்றனவே, பாடியதோர் நர்த்தனமே, பாகிலிட்ட அமிழ்தமே, உன்மடியில்

கவழ்ந்தோமே, அகந்தை மறந்தோமே, தோள்களில் சுமந்தோமே, உள்ளங்கையில் அடைத்தோமே, வாழ்வீச்சு காலத்தில் அரணாக நின்றனையே, புடமிட்ட பொன்னாய் எத்திக்கும் ஒளிர்ந்தனவே, வடமிட்ட தேராய் வாராய் கூறாய் மங்கள சேதி, கால் கொண்ட தடமதில் போன ஒரு மந்தையின் சிந்தையை திருத்தி வரையறுத்து நெறிப்படுத்தி குன்றிலிட்ட தீபமாய் ஒளிர்வாய் வானொலியே.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3 மணி, மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று மீண்டும் எமது ஒலிபரப்பு
1: 3 மணி தொடர்வது. செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை நடத்தினார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 101. நேரம் 3 மணி 2 நிமிடம். குமரி பண்பலை 101

0: நேயர்களே, உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல பொது அறிவு கேள்வி பதில்களை அது சார்ந்த கூடுதல் தகவல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை
1: 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இணைப்பு எண்ணாக 0465 2. அலைபேசி எண் ஒன்று கூட இருக்க சொல்லிடலாம், 890 325 70 39.
0: நம்ம வந்து போன் நம்பர் சொன்னதான் போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
1: நேரில் வர ஆரம்பிச்சாச்சு. எவ்வளவு ஆர்வம் பாத்தீங்களா?
0: கேள்வி கேட்டுலாமா?
1: கேட்டுலாம்.
0: ஆர்வமா இருக்காங்க. நம்மளும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். கேட்டுலாம். முதலாம் சோழ பேரரசல் ராஜேந்திர சோழன் அரசு முத்திரையை தாங்கிய செப்பு பட்டயங்கள் சமீபத்தில் எந்த நாட்டில் இருந்து திரும்ப பெறப்பட்டுள்ளது? முதலாம் சோழ பேரரசர் ராஜேந்திர சோழன் அவர்களின் அரசு முத்திரை தாங்கிய செப்பு பட்டயங்கள் சமீபத்தில் எந்த நாட்டில் இருந்து திரும்ப பெறப்பட்டது?
1: எந்த நாடு அது?
0: எந்த நாட்டில இருந்து நம்ம திரும்ப அதை வாங்கியிருக்கிறோம்?
1: வணக்கம் வணக்கம் தேனி நேரம்.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: கிருஷ்ணமா.
0: கேள்வி கேட்டீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு பெருமை தம்பதிங்களா? சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்க நம்ம கேள்வியும் பதிலும் கூடுதல் தகவலும் சொல்லிடலாம். முதலாம் சோழ பேரரசர் ராஜேந்திரன் அவர்கள் சோழன் அவர்களின் அரசு முத்திரை தாங்கிய செப்பு பட்டயங்கள் சமீபத்தில் எந்த நாட்டில் இருந்து திரும்ப பெறப்பட்டது? நெதர்லாந்து அப்படின்னு சரியா பதில் சொல்லிட்டாங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெதர்லாந்து பயணத்தின் போது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க சோழர்கள் செப்பேடுகள் வந்து இந்தியாவிடம் முறைப்படி ஒப்படைச்சிட்டாங்களாம். முதலாம் ராஜேந்திர சோழன் அரச முத்திரை கொண்டுள்ள இந்த அரிய செப்பேடுகள் சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை பலத்தை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த செப்பேடுகள் முதலாம் ராஜேந்திர சோழன் மற்றும் அவரது தந்தை முதலாம் ராஜராஜ சோழன் ஆகியோரின் காலத்தை சேர்ந்தவையாம். உலகின் மிக அழகிய மொழிகளில் ஒன்றான தமிழில் இவற்றின் வாசகங்கள் மிக நேர்த்தியாக பொறிக்கப்பட்டுள்ளதா அந்த செப்பேடுகளில். சுமார் 30 கிலோ எடையுள்ள 21 பெரிய தகடுகள் மற்றும் 3 சிறிய தகடுகள் அடங்கிய இந்த தொகுப்பு 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்களால் நாட்டவரால் நெதர்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டதான். இங்கிருந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. சுமார் 14 ஆண்டு கால தீவிர ராஜதந்திர முயற்சிக்கு பிறகு தற்போது இவை இந்தியாவிற்கு திரும்பியுள்ளன என்பது வந்து நம்ம இந்தியர் அனைவருக்குமே பெருமை தானே? கண்டிப்பா. கேள்வியும் பதில் இன்னொரு முறை சொல்லிடலாம். முதலாம் சோழ பேரரசர் ராஜேந்திர சோழன் அவர்களின் அரசு முத்திரை தாங்கிய செப்பு பட்டயங்கள் சமீபத்தில் எந்த நாட்டில் இருந்து திரும்ப பெறப்பட்டது? நெதர்லாந்து.
3: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
4: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில் சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
3: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்
4: டிஜிமார்ட். இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
3: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கத்தில் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
5: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை.

0: தேனி நிரம்பதறி உபாசன நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டோம், நேர் பதில் வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கேள்வி? ஆர்வமா இருக்கிறாங்க.
1: நிச்சயமா அடுத்து என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப வந்து புலி சிங்கம் பாம்பு அப்படின்னாலுமே எல்லாருக்கும் பயம் இருக்குமா இல்லையா?
0: கண்டிப்பா
1: கண்டிப்பா இருக்கும் இல்லையா? பாம்பை கண்டா வந்து படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த புலி சிங்கத்திற்கு பயப்படாத ஒரே விலங்கு, பாம்பு கடித்தா கூட இறக்காத ஒரு விலங்கு, அந்த விலங்கோட பேர் என்னன்னு தெரியுமா? அதுதான் நேர்களுக்கான கேள்வி.
0: அதுதான் நேர்களுக்கான கேள்வி.
1: கேள்வி
0: கேள்வி
1: மீண்டும் மறுபடியும் சொல்லிடலாம். புலி சிங்கத்திற்கு பயப்படாத ஒரே விலங்கு, பாம்பு கடித்தாலும் இறக்காதது, அந்த விலங்கின் பெயர் என்ன?
0: இந்த நேயர்களுக்கான அடுத்த கேள்வி. நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்கயா?
2: நாங்க இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கையா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம்.
1: சொல்லுங்கயா, கேள்வி கேட்டீங்களா?
0: நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, சரியான பதில் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆமையா?
2: சரி,
1: நன்றி ஐயா, நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, சரியான பதில் தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி ஐயா, நன்றி. என்ன விலங்கு? வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்களா?
0: நன்றி.
1: கேள்வி கேட்ட உடனே என்ன பதில் என்ன பதில் அப்படின்னு தெரிய வந்து ஒரு ஆர்வமா இருக்கிற கேள்விதான் அது. அதனால ஆர்வத்துல வந்து நேர்கள் முயற்சி பண்ணி நிறைய பதில்களை
0: சொன்னாங்க.
1: இருந்தாலும் வந்து இறுதியை அவங்க வந்து சரியான பதில சொல்லிட்டாங்க. லட்சுமி அம்மா, நம்ம வந்து இப்போ கூடுதல் தகவல்கள் சொல்லிடலாம். தேன்வளை கரடி அப்படிங்கறது வந்து தேன்வளை கரடி அப்படிங்கறது இப்போ உலகிய பல ஆச்சரியமான விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா புலி மற்றும் சிங்கங்களுக்கு பயப்படாத மற்றும் பாம்பு கடித்தா கூட இறக்காத ஒரு உயிரினம் உள்ளது அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா? இந்த விலங்கோட அறிவியல் பெயர் என்னன்னா மெலிவோரா கேபென்சிஸ். இதுதான் அதனோட அறிவியல் பெயர். இந்த விலங்கோட பெயர் தமிழ் பெயர் வந்து தேன்வளை கரடி. இந்த விலங்கு வந்து பார்ப்பதற்கு கீரி பிள்ளை போலதான் இருக்கும். ஏற்கனவே ஒரு நேர் வந்து பதில் சொன்னாங்க இல்லையா, கீரி பிள்ளைன்னு. கீரியை போலதான் இருக்குமா? ஆனா சிறியதாக இருந்தாலும் இது மிகவும் துணிச்சலான விலங்கு அப்படின்னு பேர் பெற்றிருக்கு. மேலும் புலி சிங்கம் அல்லது பாம்பு என எந்த விலங்குக்கும் இது அஞ்சாதான். இது வந்து அதனுடைய அசாதாரண அந்த தைரியத்துக்காக உலகம் முழுவதும் பரவலானது. இது ஒரு சிறிய கரடியை போல தோற்றம் அளிக்கும். இந்த விலங்கு வந்து மிகவும் துணிச்சலான விலங்குகளை ஒன்றா பார்க்கப்படுது. பொதுவாக ஹனி பேட்ஜர், அதாவது தேன்வளை கரடி, அது வந்து ஆப்பிரிக்காவின் காடுகள்ல காணப்படுதான். இதுல வந்து அவை தென்மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளிலும் இந்திய துணைக்கண்டத்தின் சில காட்டு பகுதிகளிலும் காணப்படுதான். இவை வந்து பாலைவனங்கள், புதற்காடுகள் மற்றும் பாறை மலைகள் போன்ற அந்த பசுமையான அந்த சூழல்கள்ல வாழ்தான். இந்த விலங்குகள் வந்து எந்த சூழ்நிலையிலும் உயிர் வாழும் திறனை கொண்டதாம். இதுல பாத்தீங்கன்னா அந்த தேன்வளை கரடியினுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா தனித்துவமா இருக்கு. ஏன்னா பாம்பு எதுக்குமே பயப்படாது இல்ல, அப்ப அதனுடைய உடல் அமைப்பும் அதுக்கு தக்கன இருக்கணும். அதனால இதனுடைய மேல்பகுதி பாத்தீங்கன்னா வெள்ளை இல்லைன்னா சாம்பல் நிறத்துல இருக்குமா, கீழ்ப்பகுதி கருப்பு நிறமா இருக்குமா. இதுல வந்து தோல் வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்குமா, கடினமா. அதனாலதான் விஷ பாம்புகள் கடிச்சா கூட அவை வந்து உயிர் பிழைச்சிக்கும், இல்லை கடிக்க முடியாது. இல்ல தோல் வந்து ரொம்ப கட்டியா இருக்கும். அதனுடைய நச்சுக்கள், அதனுடைய நகங்கள் வந்து கூர்மையானது, அப்புறமா வலிமையானதான். அதனால இது வந்து தோன்றும்

0: பண்றதுக்கும் அப்புறமா வேட்டையாடுறதுக்கும் எதிரிகள்கிட்ட இருந்து அவங்கள வந்து காப்பாத்திக்கிறதுக்கும் இந்த உடல் அமைப்பு வந்து ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தேன் கூடுகளை தாக்கி நம்ம தேன்னாலே தேன் கூடுனாலே பயந்து ஓடும் இல்ல, தேனை வந்து நம்ம கூட்ட கலைச்சு விட்டுனா அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆனா இது அப்படி இல்லை, தைரியமா போய் தேன் கூடுகளை தாக்கி தேனை உண்ணக்கூடிய திறன் கொண்டது. அதனாலதான் தேன் வளைக்கரடி அப்படின்னு வச்சாங்களோ நமக்கு தெரியல. தேனை தவிர பாத்தீங்கன்னா பாம்புகள், பறவைகள், அப்புறமா சிறிய விலங்குகள் மற்றும் ஊர்வனமும் இதனுடைய உணவின ஒரு பகுதியா இருக்குது. தேன் வளைக்கரடிகள் வந்து புத்திசாலித்தனமானதான். இது வந்து என்னன்னா பிரச்சனைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா விரைவாக ஒரு வழியை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு கூட சொல்றாங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டோம். இப்ப கேள்வியும் பதிலும் நேர்களுக்காக மீண்டும் ஒருமுறை சொல்லலாம். புலி சிங்கத்திற்கு பயப்படாத ஒரே விலங்கு, பாம்பு கடித்தாலும் இறக்காதது எந்த விலங்கு அப்படின்னா தேன் வளை கரடி.
1: சூப்பர்.
2: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். அடுத்த கேள்வி நேயர்களுக்காக கேட்டலாமா?
0: கேட்டலாம்.
1: நேயர்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு நிறுவப்பட்டு வருகிறது? இப்போ வந்து அது வந்து ரெடி ஆயிட்டே இருக்குது, அது எங்க? இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு நிறுவப்பட்டு வருகிறது? இதுதான் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி. நேயர்களை பதில் தெரிந்தால் அழைக்கலாம் நமது நிலை தொலைபேசி எண்களை
0: 860-840 மற்றும் ஒரு 890-722 இணைப்பினாக 0465-2 அலைபேசி எண் 890-325-7039.
1: வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்மா, இதுவரைக்கும் நன்றிகள். புதுகுடையிறது கடிகள் ரஹ்மான்மா.
1: சொல்லுங்கய்யா, கேள்வி கேட்டீங்களா, பதில் தெரியுமா?
7: லடாக் பகுதியில இருந்து சிந்து சமவெளி பகுதியில எடுக்கிறாங்க.
1: ஓ, லடாக்குன்னு சொல்றீங்களா? நீங்க வந்து ஆன்சர் பக்கத்துல வந்துட்டீங்க.
7: தவறாமா?
0: இல்லையா,
1: சரியான பதில் சொல்லிருக்கீங்கயா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நீங்களும் வந்து
0: நானும் ஏமாந்துட்டேன். நானும் நீ சரியான பதில சொல்லிருப்பாங்க, என்னடா இது நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சதே இல்லை.
1: சரியான பதில், ஒரே நேயர், ஒரு கேள்வி ஒரே நேயர், சரியா பதில்
0: சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாலும் நீங்க வந்து நீங்க சொன்ன பதில் சரியா அப்படின்னு அடிச்சு சொல்லுங்க. அடுத்தது
1: கேள்வி பதிலும் கூடுதல் தகவல் சொல்லலாம். இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு நிறுவப்பட்டு வருகிறது? லடாக். இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள சிந்து காட்டில் வந்து நிறுவப்பட்டு வருகிறது. சிந்து நதிக்கரையில் உள்ள லே பகுதியில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. சிந்து மற்றும் ஜன்ஸ்கர் பள்ளத்தாக்கு பகுதியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் பாறைகள் செதுக்கப்பட்ட பழங்கால ஓவியங்களை இயற்கை சீற்றங்கள் மற்றும் நவீன வளர்ச்சி பணிகளில் இருந்து பாதுகாப்பதே இதன் நோக்கமும். மேலும் வெளிப்புற சூழலால் அழியும் அபாயத்தில் உள்ள பாறை ஓவியங்களை இப்பழங் ஓவியத்திற்கு மாற்றி முறையாக பாதுகாக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. லடாக் நிர்வாகத்தின் காப்பகத்துறையும் இந்திய தொல்லியல் ஆய்வகமும் இணைந்து இத்திட்டத்தை நிர்வகித்து வருகின்றன. கேள்வியும் பதிலின் ஒரு முறை சொல்லலாம். இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு நிறுவப்பட்டு வருகிறது? லடாக். சரி, ஒரு பாடல் கேட்டலாமா?
0: கேட்டலாம்.

0: 11:22 குமரி பண்பலை 101 இது தேநீர் நேரம்.
1: பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில நேர்களுக்காக நம்ம வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். நேர்களும் டான் டானின் பதில் சரியா சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன கேள்வி அப்படின்னு நேர்கள் ஆர்வமா வந்தாச்சு வந்துட்டே இருக்காங்க.
1: கேள்வி கேட்டுலாம் காலையில் அப்படின்னா

0: கண்டிப்பா நம்ம வந்து சிற்றுண்டி சாப்பிடுவோம் இல்லையா. நம்ம வந்து மெயினா உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
1: எனக்கு இட்லி தோசை.
0: இட்லி தோசை. நான் அந்த இட்லி தோசை சொல்றீங்களா, அந்த தோசை ரெண்டாவது அந்த தோசை பத்தி
1: தான்.
0: எனக்கு தோசை பிடிக்கும், ரொம்ப நல்லா பிடிக்கும். இதுல நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, தோசையின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஊரின் பெயர் என்ன? இதுதான் நேர்களுக்கான கேள்வி.
1: தோசைக்கு தலைநகரம் இருக்குதா?
0: இருக்குது. அதான் அது எந்த இடம் அப்படின்றது நேர்கள் சொல்லணும். மீண்டும் ஒரு முறை நம்ம வந்து கேள்வியை சொல்லிடலாம். தோசையின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஊரின் பெயர் என்ன?
1: பெயர் என்ன? நேர்கள் சரியா சொல்லிடுவாங்க, கேட்டுலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர்.
1: கேள்வி கேட்டீங்களா?
2: தெரியுமே
1: வந்திருக்காதுன்னு.
0: எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கும்.
1: இன்னொரு வாட்டி சொல்லிடலாம்.
0: சொல்லிடலாமா? தோசையின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஊரின் பெயர் என்ன?
1: தோசை.
2: தலைநகரம்
0: தோசை. தோசை காலையில சாப்பிடுங்களா? தோசை.
2: ஆமா.
0: அந்த தோசையின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஊரின் பெயர் என்ன?
1: என்ன
0: சொல்லலாம்,
1: என்ன சொல்லலாம்? தமிழ்நாடா இல்லாட்டி அந்த அந்த மாநிலத்தை சொல்லுங்க, ஒரு க்ளூவா சொல்லுங்க உங்களுக்கு.
0: ஆமா, உங்களுக்கு ஈஸியா சொல்ற மாதிரி கர்நாடக மாநிலம் அப்படின்னு சொல்லலாமா உங்களுக்கு? அப்படி சொன்னா ஈஸியா புரியுமா?
1: சரி, அந்த மாநிலத்துல ஒரு ஊர்.
2: ஈஸி, அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூர் தான் சரியான விடை.
1: சரியான பதில் நினைச்சிட்டே இருக்காங்க, ஆனா அது தவறான பதில்.
0: இல்ல தானே, சரியான பதில் தானே?
2: தவற இல்ல, சரி சரி.
0: மிக சரியான பதில் அப்படின்னு சொல்லுங்க.
1: அவங்க கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க, நீங்க தான் சொல்லணும் சரியான பதில்.
0: சரியான பதில் தான் தோசையின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஊரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். க்ளூ கொடுத்தோன்னு அவங்க வந்து பெங்களூர் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. தென்னிந்திய உணவுகள் அப்படின்னாலே பெரும்பாலான மக்களுக்கு நம்ம முதல்ல நினைவுக்கு வர்றது தோசை தான். அதாவது தோசையும் இந்தியர்களையும், குறிப்பாக தென்னிந்தியர்களையும் ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. கர்நாடக மாநிலத்தின் தலைநகரமான பெங்களூர் உலகத்தின் தோசை தலைநகரம் என்று பரவலாக அறியப்படுகிறது. பாரம்பரியமான வகைகள் முதல் நவீன தோசை வகைகள் வரை இங்குள்ள பல்வேறு வகையான தோசைகளுக்கு இந்த நகரம் மிகவும் புகழ் பெற்றுதான். பல நுட்பமான செய்முறைகள் மூலம் பல்வேறு தோசை வகைகளை தயாரிப்பதில் எண்ணற்ற உணவகங்களும் சிற்றுண்டி சாலைகளும் இங்கு சிறந்து விளங்குகின்றனவா. இந்த நகரில் சில ஹோட்டல்கள்ல விற்கப்படும் தோசைகள் வந்து மிகவும் பிரபலமானவையாம். பாத்தீங்களா, அப்ப தோசை சாப்பிடலாம், எங்க போனோம்?
1: பெங்களூர் போனோம்.
0: அப்படியே சரி, கேள்வி பதிலும் நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லலாம். தோசையின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஊரின் பெயர் என்ன? பெங்களூர்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
7: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்.
8: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE,
7: ECE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
8: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
7: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
8: 0465225390.
1: நேர்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க, அடுத்து என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்ட்டு ஆர்வமா இருக்காங்க. கேள்வி கேட்டலாம்.
0: கேட்டலாம்.
1: நாட்டின் முதல் மிகப்பெரிய புதிய கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைய உள்ளது? நம்ம இந்தியாவில, இந்தியாவில தான் மிகப்பெரிய முதலா மிகப்பெரிய புதிய கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைய உள்ளது? இதான் நேர்களுக்கான அடுத்த கேள்வி.
0: வணக்கம்.
1: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
2: சண்முகசுந்தரம்.
0: மதுரை மாவட்டம்

0: நகரம் சோ சண்முக சுந்தரமையா வந்தாச்சு. கேள்வி கேட்டீங்களா?
1: நாட்டின் முதல் மிகப்பெரிய புதிய கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைய உள்ளது? நாட்டின் முதல் மிகப்பெரிய புதிய கப்பல் கட்டும் தளம் எங்கு அமையுள்ளது? தூத்துக்குடி தான். சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. நாட்டின் முதல் மிகப்பெரிய புதிய கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைவுள்ளது? தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில், அதுவும் நம்ம பக்கத்து திருநெல்வேலி மாவட்டத்துல. அப்படிங்கும் போது நமக்கு பெருமை அதானே இருக்கு. இந்தியாவின் முதல் மெகா கிரீன்ஃபீல்ட் கப்பல் கட்டும் தளம் வந்து தூத்துக்குடியில் முள்ளக்காடு முதல் புன்னக்காயல் வரையிலான கடற்கரை பகுதியில் அமைவுள்ளதாம். இத்திட்டத்தின் மதிப்பு 33,000 கோடியாம், அதாவது 4 பில்லியன். தென்கொரியாவின் முன்னணி நிறுவனங்கள் மற்றும் தமிழக அரசின் சிப்காட் மற்றும் வாவு சிதம்பரனார் துறைமுக பொறுப்பு கழகம் ஆகியவை இணைந்து இத்தளத்தை உருவாக்குகின்றன. இந்த திட்டம் சுமார் 3,000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுமார் 15,000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் மற்றும் பலருக்கு மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு கிடைக்கிறதாம். கேள்வியும் பதிலே நோர்மிட சொல்லிடலாம். நாட்டின் முதல் மிகப்பெரிய புதிய கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைவுள்ளது? தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில்.
2: நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
3: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
4: Consciously Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
1: தேனி நிரம்புதறி உபாசன நேரில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேர்களுக்காக அடுத்து என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
0: கேட்டுலாமா அடுத்த கேள்வியை?
1: கேட்டுலாம்.
0: நேர்கள் வராங்களான்னு பாருங்க. கேக்குறதுக்கு முன்னாடியே பாருங்க.
1: வந்துட்டே இருக்காங்க.
0: கேட்டுலாமா?
1: கேட்டுலாம்.
0: அதாவது நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் இல்லையா? படிச்சவொடனே நம்ம எதுக்காக வேண்டி படிக்கிறோம்? ஒரு நல்ல வேலையில போகணும் அப்படின்னா, நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஆசை இல்லையா?
1: கண்டிப்பா.
0: எல்லாம் ஒருபடி மேல போனா ஒரு IAS IPS
1: என்னன்னா,
0: மொத்தமே 85 வீடுகள் தான் இருக்கு. அதுல வந்து 51 IAS IPS அதிகாரிகளை உருவாக்கிய அந்த கிராமத்தோட பேர் என்ன? மொத்தமே பாத்தீங்கன்னா 75 வீடுகள்.
1: அந்த கிராமத்துல வந்து 75 வீடுகள்.
0: அந்த வீடுகள், அந்த 75 வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா 51 IAS IPS அதிகாரிகள் உருவாக்கி இருக்காங்களாம். அந்த கிராமத்தோட பேர் என்ன?
1: வணக்கம் வணக்கம். கேள்வி இன்னொரு முறை சொல்லிடலாம்.
0: கேட்டலாமா? மொத்தமே 75 வீடுகள், 51 IAS IPS அதிகாரிகளை உருவாக்கிய கிராமத்தின் பெயர் என்ன?
1: வணக்கம்
6: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: நான் பிரசாந்த் குளத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
1: எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். கேள்வி கேட்டீங்களா?
0: கேட்டேன் மேடம். இது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய மாதவ்பட் அப்படிங்கிற கிராமம்.
2: அந்த உத்தரப்பிரதேசம் கரெக்டான கிராமம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்.
1: எப்படி பதில் சரிதானா? உங்களுக்கு மனசுக்கு எப்படி தோணுது? உத்தரப்பிரதேசம் அதை கூட சொல்லிட்டாங்க. அப்புறமா ஜான்பூர் மாவட்டத்தில் உள்ள மாதவப்பட்டி கிராமம் தான் அவங்க சொன்னது. மிகச்சரியான பதில் சொல்லிருக்கீங்க.
2: வாழ்த்துக்கள், நன்றி.
0: இருவருக்கும் நன்றிகள்.
1: நன்றி. கேள்வியை கேட்டவுடனே பதில் வந்து ஒரு கேள்விக்கு ஒரு நேயர் பதில் மாதிரி ஓடி வந்துறாங்க.
2: எப்ப வந்தாலுமே ஈஸியான க்வெஸ்சன் தானே நேயர்களுக்கு வச்சிருக்கிறோம்.
1: சரி, பாப்போம். நம்ம வந்து கூடுதல் தகவல்களை அவங்களுக்காக சொல்லிடலாம். இப்ப வந்து இந்த மாதவப்பட்டி கிராமம் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ஊர் தான் இந்தியாவில் அதிகாரிகளின் கிராமம் அல்லது ஐஏஎஸ் தொழிற்சாலை அப்படின்னு அழைக்கப்படுதான். ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இந்தியாவில லட்சக்கணக்கான இளைஞர்கள் யூபிஎஸ்சி அப்படின்னு கூடிய சிவில் சர்வீஸ் தேர்வை வந்து எழுதுறாங்க. டெல்லி, ஹைதராபாத், சென்னை அல்லது பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் உள்ள புகழ்பெற்ற பயிற்சி மையங்கள்ல லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு கூட படிக்கிறாங்க. அப்படி படிச்ச பிறகு கூட ஐஏஎஸ் அதிகாரி ஆவது அப்படின்னது ஒரு எளிதான காரியம் அல்ல. இருந்தா கூட ஒரு சிறிய கிராமம் நாடு முழுவதையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கு. அதாவது 75 வீடுகளை கொண்ட இந்த சிறிய கிராமம் இதுவரை பாத்தீங்கன்னா 51 மேற்பட்ட ஐஏஎஸ் அப்புறம் ஐபிஎஸ் அதிகாரிகளை நாட்டிற்கு வழங்கி இருக்கான். இது எந்த கிராமம்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படிதானே? உத்தரப்பிரதேசத்தின் ஜான்பூர் மாவட்டத்தில் உள்ள மாதவப்பட்டி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டோம். எப்படி எப்படி இங்க இருந்து இவ்வளவு வராங்க அப்படின்னா, இத்தனை அதிகாரிகள் இருப்பதன் காரணத்தினாலதான் இந்த மாதவப்பட்டி வந்து இந்தியாவில் அதிகாரிகளின் கிராமம் அல்லது ஐஏஎஸ் தொழிற்சாலைன்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லிட்டோம். இந்த கிராமத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, அதாவது இந்த கிராமத்துல நீங்க வந்து எந்த தெருவுக்கு போனா கூட அங்க வந்து ஒரு ஓய்வு பெற்ற அல்லது பணியில இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரிய நிச்சயம் நம்ம வந்து சந்திப்போமா. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 சகோதரர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இந்த கிராமத்தின் சாதனையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாதவப்பட்டியை சேர்ந்த வினய்குமார் சிங், அப்புறம் சத்ரபால் சிங், அஜய்குமார் சிங், அப்புறம் மற்றும் சசிகாந்த் சிங் ஆகிய இந்த 4 சகோதரர்களும் உயர் பதவிகளுக்கு உயர்ந்து நாடு தழுவிய சாதனையை படைச்சிருக்காங்க. மாதவப்பட்டி வந்து இளைஞர்கள் வந்து வித்தியாசமானவங்க. ஏன்னா இங்க வந்து பெரிய நூலகங்களோ அப்புறமா குளிரூட்டப்பட்ட அந்த பயிற்சி மையங்களோ இல்ல. ஆனா மாறா என்ன இருக்குன்னா, மூத்த அதிகாரிகளின் வழிகாட்டுதலும் கிராமத்தின் கல்வி சூழலுமே இங்குள்ள இளைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமா வந்து இருக்கான். இங்க வந்து 51 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டுமில்ல, இந்த கிராமத்துல மற்ற இளைஞர்கள் வந்து விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ, அப்புறம் பாபா அணு ஆராய்ச்சி நிலையம், உலக வங்கி போன்ற சர்வதேச அமைப்புகள்ல வந்து உயர் பதவிகளை பகித்து வருகிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
2: சூப்பர்.
1: எப்படி இருக்கு பாத்தீங்களா?
2: கண்டிப்பா அந்த
1: கிராமத்தை கண்டிப்பா நம்ம வந்து வரணும் அப்படின்னு இருக்கும்.
2: உத்தரப்பிரதேசத்துக்கு போறோம், அந்த கிராமத்தை பாக்குறோம்,
1: வேலையில
2: ஏறும், கிராமத்தை அதை பாக்கணும்,
1: கிராமத்தை அதை பாக்கணும் இல்லையா? சரி, கேள்வி பதிலும் மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாமா? மொத்தமே 75 வீடுகள், ஆனா 51 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கிய கிராமத்தின் பெயர் என்ன? உத்தரப்பிரதேசத்தின் ஜான்பூர் மாவட்டத்தில் உள்ள மாதவப்பட்டி கிராமம்.
2: சரி, இதே உற்சாகத்தோட நம்ம உற்சாகமான ஒரு பாடல் கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம், கேட்டுடலாம்.

0: 3:40. குமரி பண்பலை 101 நாம் இணைந்திருப்பது தேநீர் நேரம்.
1: பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
0: பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி சுறுசுறுப்பா உற்சாகமா சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்து கேள்வி கேட்டுலாமா? என்ன கேட்டீங்க? ஒரு கிராமத்துல வந்து 75 வீடுதான், அதுல வந்து எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா இருக்காங்க. நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். இப்போ ஒரே வீடு இரண்டு நாடுகள் கொண்ட இந்திய கிராமம் எது?
1: ஒரே
0: ஒரே வீடு இரண்டு நாடுகள் கொண்ட இந்திய கிராமம் எது?
1: என்ன கிராமம் அது?
0: என்ன கிராமம்? சரியான பதில் நேயர்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க. கேள்வி இன்னொரு முறை சொல்லிடலாம். ஒரே வீடு இரண்டு நாடுகள் கொண்ட இந்திய கிராமம் எது? ஒரே வீடு இரண்டு நாடுகள் கொண்ட இந்திய கிராமம் எது? நேர்களே பதில் தெரிந்தால் உடனே அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை
1: 260 மற்றும் ஒரு 290 722. இனிப்பு எண்ணாக 04652. அலுபேசி எண் 890 325 70 39.
2: என்ன
0: கிராமம்?
2: லாங்வி கிராமம்.
0: லாங்வியா? சரியா சொல்லுங்க.
2: லாங்வா.
1: லாங்வா. வியா வாவா.

0: சரி, அது என்ன கிராமம், என்ன ஒரு வாட்டி சொல்லுங்க.
1: லாங்வா கிராமம்.
0: லாங்வா கிராமம். சரி, இது எங்க இருக்குது?
1: இந்தியா மியான்மர் பார்டர்ல இருக்கு.
0: இந்தியா மியான்மர் பார்டர்ல இருக்கு. அது எந்த மாநிலம் சொல்லலாமா? நாகாலாந்து. எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க, சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: உடனே பதில் சொல்லிட்டாங்க,
2: சரியான பதில் சொல்லிட்டாங்க இல்லையா.
0: ஒரே வீடு இரண்டு நாடுகள் கொண்ட இந்திய கிராமம் எது? லாங்வா. நாகாலாந்து மாநிலத்தில் மோன் மாவட்டத்தில் இருக்கும் இந்த கிராமம் சரியாக இந்தியா மற்றும் மியான்மர் நாட்டின் எல்லை கோட்டின் மீது இது அமைஞ்சிருக்குதான். அதாவது

0: இந்தியா மற்றும் மியான்மர் நாட்டின் எல்லைக்கோட்டின் மீது இது அமைஞ்சிருக்குதான். அதாவது இந்தியா மற்றும் மியான்மர் நாட்டோட எல்லை கோட்டில் அமைஞ்சிருக்குதான். இந்த கிராமத்தின் சில ஆச்சரியமான உண்மைகள் என்ன அப்படின்னா, இங்குள்ள கிராம தலைவரின் வீடு சரியாக எல்லையை பிரிக்கிறதாம். அந்த தலைவரோட வீடு, அதனால ஒரே வீடு அப்படின்னு கேள்வி வந்தது. இந்த தலைவரின் வீடு வந்து பிரிக்குது. அவர் வீட்டில் சமையலறை மியான்மர் பகுதியிலும் அவருடைய படுக்கையறை இந்தியாவின் பகுதியிலும் இருக்குதான். அப்போ பாதி அங்க பாதி இங்க அந்த மாதிரி இருக்கு. இங்கு வாழும் மக்களுக்கு இந்தியா மற்றும் மியான்மர், இந்தியா மற்றும் மியான்மர் என இரண்டு நாடுகளின் குடியுரிமையும் அவங்களுக்கு இருக்குதான். எல்லைக்கோடுகள் இவர்களால் எல்லைக்கோடுகள் இவர்களை பிரிப்பதில்லை. இரு நாடுகளுக்குள்ளும் இவர்கள் தடையின்றி சென்று வரலாமா? இதற்கு வந்து பாஸ்போர்ட்டோ விசா எதுவுமே தேவையில்லை. ஒரு காலத்தில் இது வந்து தலை வேட்டையர்கள் என்று அழைக்கப்பட்டதாம். இவர்கள் இன்று மிகச்சிறந்த கைவினைஞர்களாகவும், தலை வேட்டையர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்தவங்க இப்போ வந்து சிறந்த கைவினைஞர்களாகவும் விவசாயிகளாகவும் வாழ்ந்து வர்றாங்களாம். எல்லைகள் மனிதர்களை பிரித்தாலும் அன்பாலும் கலாச்சாரத்தாலும் இன்றும் ஒன்றிணைந்து வாழும் லோங்கா மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிசயம் தானே?
1: நிச்சயமா.
0: ரெண்டு நாட்டிலையும் அவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரே வீடு இரண்டு நாடுகள் கொண்ட இந்திய கிராமம் எது? லோங்வா கிராமம். அடுத்த கேள்வி,
1: அடுத்த கேள்வி நேர்களுக்காக கேட்டுடலாமா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, போக்குவரத்து அதாவது டிராபிக் சிக்னல்கள் வந்து உலகில் இல்லாத முதல் நகரத்தின் பெயர் என்ன?
0: வாகனங்கள் பயன்படுத்த செய்வாங்க.
1: ஆனா அதுலயும் இந்த டிராபிக் சிக்னல்களை வந்து உலகிலேயே இல்லாத முதல் நகரத்தின் பெயர் என்ன? இரண்டு நகரங்கள் இருக்குது தெரியுமா. நான் வந்து முதல் நகரத்தோட பெயர் கேக்குறேன்.
2: சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
3: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மென்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
2: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மென்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
3: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
2: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666
2: செல் நம்பர் 9488230666
3: தேனி நேரம் பதறி பார்த்து நேரில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேயர்களுக்காக நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா?
4: சொல்லிடலாமா, நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க, கேள்வி சொல்லிடலாம். போக்குவரத்து அதாவது டிராபிக் சிக்னல்கள் வந்து உலகில் இல்லாத முதல் நகரத்தின் பெயர் என்ன? இதுதான் கேள்வி.
3: வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார் பேசுறது?
3: பங்கிட்டு சரியா பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
4: பாத்தீங்களா, கேட்ட கேள்விக்கு சரியான பதில சொல்லலன்னா வந்து என்னது மனசு நிம்மதியே இருக்காது. நிகழ்ச்சி முடியறதுக்கு
3: முன்னாடி
4: பதில் சொல்லிட்டோம் அப்படின்னாதான் நமக்கு நிம்மதி. எவ்வளவு ஆர்வம் பாத்தீங்களா, நிச்சயமா அவங்களை வந்து பாராட்டி
3: வந்துட்டே
4: இருக்காங்களா. நம்ம வந்து இந்த கேள்விக்கான பதில் கூடுதல் தகவல் எல்லாம் சீக்கிரமா சொல்லிடலாம். அதாவது நாம் சாலையில் போகும்போது பாத்தீங்கன்னா அனைத்து நகரங்களிலும் பொதுவாக டிராபிக் சிக்னல்

0: இருக்கும். அதாவது ரெட், எல்லோ, கிரீன் அப்படின்னு மூன்று நிறத்திலையும் விளக்குகள் வந்து இருக்கும். ரெட் சிவப்பு அப்படின்னா வந்து நம்ம வந்து வண்டியை வந்து என்ன செய்யணும், நிறுத்தணும். எல்லோ மஞ்சள் அப்படின்னா எச்சரிக்கை, கவனமாக இருங்கள், சிக்னல் வந்து மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். கிரீன் பாத்தீங்கன்னா பச்சை, அதாவது வண்டி முன்னால வந்து போகலாம், தாராளமா போகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா உலகத்துல சில நகரங்கள்ல முழு நகரமெங்கும் டிராபிக் சிக்னலே இல்லாம போக்குவரத்தை கட்டுப்படுத்தி வர்றாங்களாம். அப்படி பார்த்தா இந்த டிராபிக் இல்லாத முதல் நகரம் பூட்டான். இவங்க வந்து சரியான பதில் சொல்லிட்டாங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா நாட்டின் இதனுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா திம்பு. அப்புறமா இரண்டாவது நகரம் என்ன அப்படின்னா, டிராபிக் சிக்னல் இல்லாத உலகின் இரண்டாவது நகரம் அப்படின்னா இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கோட்டா. அந்த இடம் தான் கோட்டா. இந்த நகரத்துல வந்து ஒரு டிராபிக் சிக்னல் கூட இல்லையா. இதற்கான காரணமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, பல ஆண்டுகளாக இந்த கோட்டாவில வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருந்துச்சாம். பல மணி நேரம் வண்டிகள் வந்து நின்று அப்படியே நின்று கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இதை மாற்றுறதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சாலைகளை வந்து அகலப்படுத்துறது அப்படின்னா வந்து ஈஸியா போயிடலாம்ல. அப்புறம் புதிய மாற்று வழிகள் இதுக்கு இருக்கா, அந்த மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ரவுண்ட் அபவுட், அப்புறமா யூ டர்ன் வசதி, ஃபிளைஓவர், அப்புறமா சர்வீஸ் ரோட் மாதிரி அமைப்புகள் மூலமா இந்த சிக்னல் இல்லாமலேயே வண்டிகளை வந்து ஓடும்படி அவங்க வந்து திட்டமிட்டு இருக்காங்களாம். சாலை அமைப்பை மாற்றி வண்டிகள் சுலபமாக செல்லும் வகைகள்ல மாற்றம் செய்துள்ளது வந்து இதுதான் காரணம். இவங்க வந்து இந்த மாதிரி அமைப்புகளை வந்து மாற்றம் பண்ணதுனாலதான் என்னது, அங்க வந்து டிராபிக் சிக்னலே என்ன இல்லை, தேவையில்லை அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. கோட்டா நகரத்தை இன்னும் சுத்தமாகவும் ஆழமாகவும் ஒழுங்காகவும் மாற்ற யூஐடி தொடர்ந்து பல மேம்பாட்டு பணிகளை செய்து வருதான். சாலைகள், பூங்காக்கள், கழிவு மேலாண்மை, பொதுவிடங்கள் எல்லாவற்றிலுமே மேம்பாட்டு வேலைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டும் இருக்குதான். இப்ப வந்து நம்ம கேள்வி சொல்லிடலாம், போக்குவரத்து அதாவது டிராபிக் சிக்னல்கள் வந்து உலகில் இல்லாத முதல் நகரத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம், பூட்டான்.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
3: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
3: போன் 233166 ஆர் 7418150265.
4: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
5: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரு SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
6: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
7: நேயர்களுக்காக அடுத்த கேள்வி கேட்டலாமா?
0: கேட்டலாம். என்ன கேள்வி அது?
7: என்ன கேள்வி அப்படின்னா, முதல் உலகளாவிய பெரிய பூனைகள் உச்சி மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? முதல் உலகளாவிய பெரிய பூனைகள் உச்சி மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? இதான் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி.
0: வணக்கம்.
7: முதல் உலகளாவிய பெரிய பூனைகள் உச்சி மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? இதன் நேர்களுக்கான அடுத்த கேள்வி. நேர்களை பதில் தெரிந்தால் அழைக்கலாம் நமது நிலை தொலைபேசி எண்களை
0: 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இழப்பு எண்ணாக 0465 2. அலைபேசி எண்ணையும் சொல்லிடலாம், 890 325 70 39.
7: வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
8: மேற்கு சுரப்பலாம் ஆர்த்தி.
7: ஆர்த்தி, கேள்வி கேட்டீங்களா, பதில் தெரியுமா?
8: இந்தியா.
7: இந்தியா, எப்படி உடனே சரியா பதில் சொல்லிட்டீங்க, படிச்சிருக்கீங்க.
0: வாழ்த்துக்கள்.
7: நன்றி.

0: முதல் உலகளாவிய பெரிய பூனைகள் உச்சி மாநாட்டை நடத்தவுள்ள நாடு எது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். இந்தியா அப்படின்னு சரியா பதில் சொல்லிட்டாங்க. முதல் உலகளாவிய பெரிய பூனைகள் உச்சி மாநாட்டை இந்தியா நடத்த உள்ளது. சர்வதேச வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல் கல்லாக உலகின் முதல் உலகளாவிய பெரிய பூனைகள் உச்சி மாநாட்டை 2026 இந்தியா நடத்த உள்ளது, அதாவது இந்த ஆண்டு நடத்த உள்ளது. இந்த உச்சி மாநாடு சுற்றுச்சூழல், ராஜதந்திரம் மற்றும் பல்லுயிர் மேலாண்மையின் இந்தியாவின் வளர்ந்து வரும் பண்பை எடுத்து காட்டுகிறது. மேலும் இது குறைந்து வரும் பெரிய பூனைகளின் எண்ணிக்கையின் மீது உலகளாவிய கவனத்தை ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமைப்புகளுக்கான இந்தியாவின் நீண்டகால உறுதிப்பாட்டையும் வலுப்படுத்துகிறது. கேள்வியும் பதிலின் ஒரு முறை சொல்லிடலாம். முதல் உலகளாவிய பெரிய பூனைகள் உச்சி மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? இந்தியா. சரி, அடுத்த கேள்வி
1: கேட்டுலாமா? அடுத்த கேள்வி என்ன கேள்வி? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்?
0: எல்லை காந்தி.
1: எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுதான் நேயர்களுக்கான கேள்வி.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கேள்வி கேட்டீங்களா?
2: ஆமா, கான் அப்துல் காதர் கான்.
1: நம்ம வந்து கேள்விதான் கேட்டோம், உடனே வந்து சரியான பதில் சொல்றாங்க இல்லையா? எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டோம், கான் அப்துல் கபார் கான் அப்படின்னு சரியான பதில சொல்லிட்டாங்க. இப்ப கூடுதல் விளக்கங்களை நம்ம சொல்லிடலாம். அதாவது கான் அப்துல் கபார் கானை வந்து எல்லை காந்தி அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் வந்து 1890 பிப்ரவரி 6 ஒருங்கிணைந்த இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் பெஷாவரில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தார். இவருக்கு வந்து சிறு வயதிலேயே ராணுவ வீரராக ஆகணும் அப்படின்னு ஆசையம். ஆனால் ஆங்கிலேய ராணுவத்தினர் மீது கொண்ட அதிருப்தியின் காரணமாக அது வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த இவர் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக பல பாடுகள் பட்டிருக்காங்க. அகிம்சை வழியில பல போராட்டங்களை கூட நடத்தி இருக்காங்க. 1985 அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்ட இவர் வந்து 1987 பாரத ரத்னா விருது பெற்றிருக்காங்க. அயல் நாட்டவர்களில் முதன் முதலாக பாரத ரத்னா விருது பெற்றவர் இவரே. இதுதான் முக்கியமான பாயிண்ட் பாருங்க. அயல் நாட்டவர்களில் முதன் முதலாக பாரத ரத்னா விருது பெற்றவர் இவரே அப்படின்னது குறிப்பிடத்தக்கது. இப்ப நேர்களுக்காக கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்லிடலாம். எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? கான் அப்துல் கபார் கான்.

0: நேரம் 3:56 ஆயாச்சு.
1: நமக்கு வந்து
0: சரி, ஒரு குட்டி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? நேயர்கள் உடனே பதில் சொல்லிடுறாங்க தானே. பசுமை ஆஸ்கார் எனப்படும் என்று அழைக்கப்படும் விருது எது? பசுமை ஆஸ்கார் என்று அழைக்கப்படும் விருது எது?
1: வணக்கம்,
0: கேள்வி இன்னொரு முறை சொல்லிடலாம். பசுமை ஆஸ்கார் என்று அழைக்கப்படும் விருது எது? இதுதான் நேயர்களுக்கான கடைசி கேள்வி.
1: சீக்கிரம் வந்து சரியான பதில சொல்லுவாங்க பாருங்க நேயர்கள்.
0: கேள்வி இன்னொரு முறை சொல்லிடலாம். பசுமை ஆஸ்கார் என்று அழைக்கப்படும் விருது எது?
1: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், தேரைக்கால் புதூர் ராஜலட்சுமி.
1: ராஜலட்சுமி அம்மா சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்க. நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
0: கேள்வி கேட்டீங்களா? பதில் தெரியுமா?
2: விட்லி விருது.
0: விட்லி விருது
1: பாத்தீங்களா, சரியான பதில் சொல்லிட்டீங்களா.
0: விட்லி விருதுகள் அப்படின்னு சரியா பதில் சொல்லிட்டீங்கம்மா. வாழ்த்துக்கள்.
1: நன்றிம்மா, வாழ்த்துக்கள். நன்றி.
0: பசுமை ஆஸ்கார் என்று அழைக்கப்படும் விருது எது? விட்லி விருதுகள். விட்லி விருதுகள் என்பது வந்து சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் மிக உயரிய சர்வதேச விருதாகும். இவை கிரீன் ஆஸ்கார்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கிலாந்தை சேர்ந்த விட்லி ஃபண்ட் ஃபார் நேச்சர், அதாவது WFN என்ற தொண்டு நிறுவனம் தான் 1994 முதல் இவ்விருதுகளை வழங்கி வருகிறது.

ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா போன்ற வளரும் நாடுகளில் மக்களுடன் இணைந்து வனவிலங்குகளை பாதுகாப்பும் பாதுகாவலர்களை கௌரவிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். வெற்றியாளர்களுக்கு அவர்களின் ஒரு வருட திட்ட பணிகளுக்காக சுமார் 50 லட்சம், நம்ம இந்திய மதிப்பில் 50 லட்சம் வந்து நிதி உதவியா வழங்குறாங்களாம். இது கூடவே கேள்வியின் பதிலை இன்னொரு முறை சொல்லிடலாம். பசுமை ஆஸ்கார் என்று அழைக்கப்படும் விருது எது? விட்லி விருதுகள்,

0: குமரி பண்பலை நூற்றுவன்றில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேநீர் நேரம்
1: பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் பொது அறிவு திறமை வெளிப்படுத்தி நிகழ்ச்சியை சிறப்பித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை நூற்றுவன்றின் சார்பாக நன்றி சொல்லிடலாம். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கும் போது தோல்விகளும் வெற்றிகளும் மட்டும் எப்படிங்க நிரந்தரமாகும்? பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனந்தம் சிறந்தது. வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பின்னும் அதை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதுதான். நம்மால் முடிந்தவரை செய்வதால் தான் முயற்சி. நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உன்னதமான முயற்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன்,
0: தி செல்வராணி கலைமணி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அரிஹரன் அம்சகரணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: செந்தமிழ் சொல்லெடுத்து
4: பைந்தமிழ் பாட்டிசைத்து
3: பாங்குடன் பவனி வந்து
4: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
3: உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மை போது 4:03.

வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 22 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்குள்

மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். நேரம் இப்போது 4:04. இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் ஆனந்த தாண்டவம் படத்திற்காக நித்யஸ்ரீ, சுபா முத்தல், வினிதா பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் வைரமுத்து.

நேரம் இப்போது 4:10 நொடி. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் குட்டி படத்திற்காக முகேஷ் பிரியா ஹிமேஷ் பாடியது. பாடலுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத், வரிகள் விவேகா.

தாமரையின் வரிகளில் கேட்டு பாடல் குட்டி படத்திற்காக சாகர் சைந்தவி பாடியது. நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம். இதன் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வாணி. இதன் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்கள். அமுது சுரபி, இதில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கடல் பாசி உரம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரி துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. சிவக்குமார் அவர்கள். கேட்க மறவாதீர்கள்.

நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சகுனி படத்திற்காக சோனு நிகாம் சைந்தவி பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் நா முத்துக்குமார்.

நேர்லி குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. இணையத்தில் நேர்மிப்போது 4:24. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சாட்டை படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை தி இமான், வரிகள் யுகபாரதி.

நேயர்களே, குமரி பண்பலை 101 இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திரு இசை. மீண்டும் திரைப்பட பாடல்களை இன்று மாலை மணி 5:02 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்களே, இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. செல்ல குழந்தைகளே, திருக்குறள் பாடல் கதை கவிதை அப்படின்னு இப்பவே ரெடியாகுங்க.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து பிரதமர் கிருஷ்ணாகானுடன் தூய எரிசக்தி, மீன்வளம், நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து இன்று இருதரப்பு பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நோய்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:03.

மாலை நேரத்தில் நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீச வருகிறது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரு இசைச்சரம்.

நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் பாலும் பழமும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. நினைவுகள் யாவும் நீ ஆகிட, என் அன்பே உள்ளம் எனும் கூட்டினுள் நீ நுழைந்து, எண்ணம் எனும் ஏட்டினில் எழுதி வைத்தாய் உன் பெயரை, நானும் அழியாத ஓவியமாய்

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

நேரம் இப்போது 5:08. நீர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் அடிமைப்பண் படத்திற்காக SV பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை KV மகாதேவன், வரிகள் புலமைப்பித்தன். நடந்து வரும் நந்தவன தேரே, நங்கை உன் அழகில் சொக்கிப் போனது என் மனம், பூவே உன் புன்னகையில் நிலவும் தோற்குமடி.

0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: நேரம் இப்போது 5:14 30 நொடி. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. இனிமையான இந்த மாலை வேளையில் நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி. மண்ணில் வந்த நிலவே, மனதோடு பேசிடும் பூங்குயிலே, இன்பத்தின் ஊற்றே, எழிலோடு கொஞ்சிடும் மேனகையே, உள்ளத்தில் ஊஞ்சலாடிடும் நாளும் உன் நினைவுகள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இந்த இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு. குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கடல்பாசி உரம். பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. சிவக்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நீர்களே, மாலைத்தன்றல் உடல் வருடும் நேரம். நம் மனங்களை வருடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரைசை சரம். நேரம் இப்போது 5:21. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் குரு சிஷ்யன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி. சொல்லாமல் தொட்டுச் செல்லும் தென்றலாய் என் மனம் வருடிச் சென்றாய் மெல்ல, இடைவிடாமல் துடிக்கும் இதயமும் உன் பேரை உரைக்குதடி.

நேரம் இப்போது 5:26. இரவும் பகலும் இடைவிடாமல் நம் இதயத்தில் ஒலித்துக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேர்களே, மாலை வேளையில் நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ஆகா படத்திற்காக ஹரிகரன் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வாலி. பார்வைகள் இங்கே பரிமாறிட கண்களுக்குள் நுழைந்து கனவுக்குள் தொடர்ந்து உணர்வினில் கலந்து உயிர் வரை தொடர்ந்தாய் அன்பே.

நேரம் இப்போது 5:32. நீலகி காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா குழுவினர் பாடியது. பாடலுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா, வரிகள் நா முத்துக்குமார். அன்பே நெஞ்சமெல்லாம் உன் நினைவுகள் மின்னிட, கண்ணோரம் உன் கனவுகளே பின்னிட, காணும் பொருளில் காட்சியாகி போனாய் நீ, உன் நினைவுகளில் என்னை மறந்தேன் நானும்.

அறிமுகப்படுத்துகின்றோம் நேயர்களே. இன்று இரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று திருக்குறள், கதை, கவிதை அப்படின்னு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம். இப்பவே தயாராகுங்க நிகழ்ச்சிக்காக. நேரம் இப்போது 5:38. நேர்லி குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம்.

நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் நாணயம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை ஜேம்ஸ் வசந்தன், வரிகள் தாமரை. கடலோடு அலையாக அலையோடு நுரையாக கண்ணோடு இமையாக

உடலோடு உயிராக அன்பே உன்னோடு நான் என்னோடு நீ. காற்றோடு மரமாக காதலோடு தலைசாய்க்கும் என் மனம் உன்னில்.

நேரம் இப்போது 5:45. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. நேர்களே, நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் கொம்பன் படத்திற்காக வேல்முருகன் மாளவிகா பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ், வரிகள் ரா தனிக்கோடி. அன்பே, யுகங்கள் கூட நொடிகளாகும் நீ என் அருகிருந்தால், நொடிகள் கூட யுகங்களாகும் நீ என்னை பிரிந்தால், உன் அழகில் நாளும் சொக்கித் தவிக்கும் என் மனம்.

நேரம் இப்போது 5:51. நேர்களே, குமரிப்பன்றை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் அடியே படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன், வரிகள் பி கே பகவதி. அன்பே உன் உதடுகள் பேசத் தயங்கும் வார்த்தைகளை என் விழிகள் புரிந்து கொள்ளும் உறவே காதல்.

முல்லைச்சரத்தில் நிறைவாக வரும் பாடல் பராசக்தி படத்திற்காக சீன்தூண்டன் தீ பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். உயிரோடு மெய்யாக, மெய்யோடு உயிராக, உயிர் மெய்யாக ஒன்றென இணைந்தோம் நாம். என் இதய புத்தகத்தில் உன் நினைவுகள் மட்டுமே கல்வெட்டாய்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: பண்பலை 101 மொட்டை வெழுத்து மலர இருக்கும் நிகழ்ச்சிகள் இங்கே நிகழ்ச்சி நிரலாக. இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரு இசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்கள். அமுது சுரபி. இதில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கடன் பாசி உரம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள். இன்று 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரைசை, 9:15 திரைசை. இன்று 12:10 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரைசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி எமது நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தென்குமரி தேனலை. இன்றைய குறுஞ்செய்தி, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி மற்றும் மறுநாள் காலை 6 மணி. நாளை காலை மணி 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளில் நீர்மட்ட விவரம், திரைசை ஆகியன கேட்கலாம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியின் 3 பகுதியில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருண் பிரசாத் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம் பங்கேற்போர் வானொலி நேயர்கள் பாலயோக மீனா, கன்னித்தாய், பாலசுப்பிரமணியன், நீதிராஜன், வேணுகுமார் ஆகியோர். நிகழ்ச்சி படிப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி வானொலி நிலையம். நாளை காலை மணி 9:02 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சியே.

0: Wicketkeeper batter KL Rahul has been named the new vice captain of the test team to be led by Shubman Gill. And that is the end of this news bulletin.
1: மிதக்கும் ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:10. செய்திச் செய்திகள். நாடு முழுவதும் வருகிற ஜூன் மாதம் 21 நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை மருத்துவம் படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3 நடைபெற்றது. அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் NDAவின் சமூக வலைதளத்தில் நேற்று முன்தினம் மறுதேர்வு குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாடு முழுவதும் வருகிற ஜூன் மாதம் 21 பிற்பகல் 2 முதல் மாலை 5:15 வரை தேர்வு நடைபெறும் எனவும், ஜூன் மாதம் 14 நுழைவுச் சீட்டு வெளியிடப்படும் என்றும், மறுதேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்கவோ கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு neet-ug@nta.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ 011-407-5900 அல்லது 011-692-7700 என்ற தொலைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது.

இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள் பத்மபூஷன், பத்மவிபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-2027 ஆண்டுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநலத் தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் https://awards.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விபரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம் நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 30/6/2026 தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுரைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் மாவட்ட மற்றும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் வரும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட உள்ளது. மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமாதானமாகவும் விரைவாகவும் முடித்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நீதிமன்றம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகத்தில் பத்மநாபபுரம், இரணியல், குளித்துறை மற்றும் பூதப்பாண்டி ஆகிய இடங்கள் வைத்து 13/6/2026 அன்று நடைபெறுகிறது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் விபத்துகளில் இழப்பீடு சம்பந்தப்பட்ட நிலுவையில் உள்ள வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், உரிமையியல் மேல்முறையீட்டு வழக்குகள், செக் மோசடி, மனவிலக்கு தவிர்த்து குடும்பநல வழக்குகள் மற்றும் இதர பொது பயன்பாடு வழக்குகள் போன்றவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் முடிப்பது சம்பந்தமாக வழக்காடுபவர்களோ அவர்களின் சார்பில் வழக்கறிஞர்களோ இம்மாதம் 27ஆம் தேதி

0: குழு செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாற்று முறை தீர்வு மையம் கட்டிடம், மாவட்ட நீதிமன்ற வளாகம், நாகர்கோவில் 629001 என்ற முகவரியிலோ நேரடியாகவோ அல்லது 04652219744 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்களது விருப்பத்தினை தெரிவிக்கலாம். இதன் மூலம் தங்கள் வழக்குகளை விரைந்து தீர்வு காணலாம் என கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர், முதன்மை மாவட்ட நீதிபதி மற்றும் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். செய்திகள் கேட்டோம். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மைப்போது 6:15.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை மேதினி. மேதினி அப்படின்னா பூமி, உலகம் இப்படி எல்லாம் சொல்லலாம்.
3: இதுக்கு உதாரணமா நம்ம அவ்வையாருடைய பாடல் வரிகளை பார்க்கலாம். மேதினியில் இட்டார் பெரியோர், இடாதோர் இழிக்குளத்தோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வையார். உலகத்துல பசிச்சோருக்கு உணவு கொடுக்கறவங்க எல்லாருமே பெரியவங்க தான். ஆனா உணவு தராதவர்களை, அந்த உணவு கொடுக்காம மறுக்கிறவங்களை சிறியோர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதன் மூலமா மேதினி அப்படின்னா உலகம் அப்படிங்கிற பொருளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் ஷேட்டர், SHATTER. ஷேட்டர் அப்படின்னா டு பிரேக் இன்டு வெரி ஸ்மால் பீசஸ், அதாவது நொறுங்கி போறது. கண்ணாடி எல்லாம் கீழே விழுந்தா நொறுங்கி போகல, அதைத்தான் நம்ம ஷேட்டர் அப்படின்னு சொல்றோம்.
2: இதுக்கு எக்ஸாம்பிள், ஹிஸ் பிஹேவியர் ஷேட்டர்ட் ஹர் ட்ரஸ்ட் ஆன் ஹிம். அவனுடைய அந்த செயல் அவள் அவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை தவிடு பொடியாக்கியது, அல்லது தகர்த்து எரிந்தது, நொறுக்கி அப்படின்னு சொல்ல. நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல ஸ்மெல் அண்ட் சயின்ஸ், அதாவது ஃப்ராஸ்ட் எஃபெக்ட், இத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரே ஒரு வாசனை நம்ம மனசுக்குள்ள 1000 நினைவுகளை தூண்டி நொஸ்டால்ஜிக் ஃபீல் வந்து கிரியேட் பண்ணிரும், தெரியுமா? உதாரணமா ஒரு சென்ட் ஸ்மெல் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சென்ட் யூஸ் பண்ண யாரோ நமக்கு நெருங்கின ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, அந்த நபர் நம்ம மைண்ட்ல வந்துட்டு போவார். அல்லது ஒரு பெயிண்ட் வாசனை நம்ம நுகர்ந்து பாக்குறோம் அப்படின்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட நினைவுகளோ ஏதோ ஒண்ணு நமக்கு வரும். பக்கத்து வீட்டுல வைக்கிற ஒரு சாம்பார் வாசனை வந்து நம்ம பாட்டியுடைய கைமணத்தை வந்து நமக்கு நினைவுக்கு கொண்டு வரும். சோ இந்த ஸ்மெல்லுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்ஸ் என்ன
3: எழுதியிருந்தாரு. அதை வச்சுதான் சயின்டிஸ்ட் இந்த ஸ்மெல் அண்ட் சயின்ஸ் கான்செப்டுக்கு அவரோட பேரை வச்சுட்டாங்க. நம்ம மூளையில ஸ்மெல் ப்ராசஸ் ஆகிற இடத்துக்கு பேரு ஆல்ஃபாக்டரி பல்ப். இந்த பகுதி எமோஷன் சென்டர் மற்றும் மெமரி சென்டர் கூட கனெக்ட் ஆகி இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம பாக்குற விஷனும் ஹியரிங் எல்லாமே பிரெயினுக்கு போறதுக்கு முன்னாடி சில பில்டர்ஸ் ஆகி தான் போகும். ஆனா இந்த ஸ்மெல் மட்டும் டைரக்டா எமோஷன் மெமரி சென்டருக்கு போகுது.
2: இதனாலதான் வாசனை வந்து நமக்கு உடனடியா அந்த மெமரிஸ் எல்லாம் கொண்டு வந்து தருது. அதே இது மெடிக்கல் தெரப்பி எல்லாம் கொடுக்கும் போது, இந்த அல்சைமர் பேஷன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, மறதி பேஷன்ஸ், அவங்களுக்கு அந்த மறந்து போன நினைவுகளை திருப்பி ரீகால் பண்றதுக்கு இந்த ப்ராஸ்ட் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்றாங்க டாக்டர்ஸ். இதுல வந்து ஆனா ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னா, எப்படி இப்படி நல்ல விஷயங்களை எல்லாம் ஒரு சில வாசனைகள் நமக்கு நினைவுபடுத்துதோ, அதே மாதிரி சில கெட்ட விஷயங்கள் நடக்கும் போது அங்க ஏதாவது பர்டிகுலர் ஸ்மெல் இருந்திருந்தா, அந்த ஸ்மெல்ல நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி நாம நுகரும் போது அந்த டிராமா வந்து நமக்கு நினைவுக்கு வந்து நம்மளை வந்து ரொம்பவே சங்கடப்படுத்துறதும் இருக்கும்.
3: ஒரு சின்ன ஸ்மெல் ஆனது நம்மளுடைய மனசை திறக்கிற சாவியா மாறுது இல்லையா, அதுதான் இந்த ப்ரௌஸ்ட் எஃபெக்ட். இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: இனி மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
5: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
6: பாட்டில் வார்ட்ராப்,
5: ஷோகேஸ் பொருட்கள்,
6: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
5: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
7: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
8: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
9: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
10: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
11: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
12: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
11: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
12: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
11: போன் 233166 or 7418150265.
13: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
12: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
14: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
12: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
14: செல் நம்பர் 9488230666.
12: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்,
14: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், 3EE,
12: இசி

0: இ ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
1: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
0: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
1: 0465225390.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
5: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
4: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
5: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
4: சேர்க்கை நடைபெறுகிறது.
6: மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. Anaitha sigichai muraigal ore idathil.
9: Ungal idhayathai maaridippilirundhu paadhugaathida. Angiogram, angioplasty, open heart surgery, pacemaker pondra sigichaigalukku. Ponchesli Super Speciality Hospital.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
10: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
13: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
12: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
13: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
12: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
13: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
14: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
15: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே எஸ்யூவில. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
16: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
17: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
18: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
19: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
20: திருமகள் புரிகின்ற என தொடங்கும் பொன்மணி வைரமுத்து இயற்றிய பாடலை பாடுபவர் எஸ் பி சைலஜா. இசை டி கே ராமமூர்த்தி.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கு இடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் 19 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022 ஆண்டு டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமை செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமை செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தமளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பெற்றோர்கள் 1446 அல்லது 1044 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டு காலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டப்பட்டு வரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ, தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர

மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பும்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
1: புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:40. நேர்களே, பண்பலை 101 கேட்டு ரசிக்கவிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் உல்லாச பறவைகள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு, குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி இதில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் கடல்பாசி உரம், பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேரம் இப்போது 6:48 20 நொடி. நேர்களே, நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. திரு இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் குரு.

0: கேட்ட பாடல் அன்புக்கு நான் அடிமை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

நேரம் இப்போது 6:53. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் குரு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நேர்களே, இதுவரை திரை இசை கேட்டு மகிழ்ந்தோம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7 மணி. கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில்

0: கடற்கரையை ஒட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல் வாய்மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம் வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360512712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: முதலில் வரும் பாடலை பாடியிருப்பவர் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள்.

இன்னிசை நேரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நீர்வளத்துறையின் மூலம் மழை நீர் வழிந்தோடும் இடங்களை ஆய்வு செய்து நீர் தேங்காமல் செல்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்பு இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதுபோன்று பொதுப்பணித்துறையின் மூலம் மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைப்பதற்கான கட்டடங்களை தேர்வு செய்து நல்ல நிலையில் உள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறினார். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலங்களின் அடியில் மழைநீர் வடிந்தோடும் இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் வடிகால் அனைத்து மழைநீர் தங்குதலை இன்றி செல்வதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து சரி செய்வதற்கான பணிகளை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மரம் வெட்டும் இயந்திரங்கள் JCP இயந்திரம் போன்ற இயந்திரங்களை தயார் நிலையில் வைப்பதோடு அதனை இயக்குவதற்கான பணியாளர்களுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், மின்சாரத்துறை மூலம் இடி மின்னல் வெள்ளம் போன்ற நேரங்களில் தேவையான மின்கம்பங்கள் மின் மாற்றிகளுடன் உடனடியாக சரி செய்து பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இயற்கை பேரிடர் காலங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும், நெல்லைக்கு வேலியிட்டு காத்தல் என திருநெல்வேலி பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். கடந்த 2018 திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா மண்டபத்தில் கலசங்கள் வைத்து யாகம் வளர்த்து பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் திருக்கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக சுவாமி நெல்லையப்பர் அல்லது காந்திமதி அம்பாள் விமானத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட கும்ப நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டு வஸ்திரம் மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. 12 பொதுத் தேர்வு வெளியான நிலையில் நெல்லை மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். அவர்களை மேயர் ராமகிருஷ்ணன் பாராட்டினார். நெல்லை கல்வி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளிலேயே டவுன் கல்லணை பெண்கள் மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதன்மை இடங்களை பிடித்துள்ளனர். மாணவி சக்திஹரிணி வணிக கணிதம் பாடப்பிரிவில் பயின்ற இவர் 600-587 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி ஜெயஸ்ரீ வணிக கணித பாடப்பிரிவில் 582 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும், மாணவி அன்பரசி கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பயின்று 574 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவிகளை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பள்ளிக்கு நேரில் சென்று சாதனை படைத்த 3 மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்து சன்மானம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. செவிலியர்களை போற்றி பாராட்டும் வகையில் நடைபெற்ற விழாவில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ரேவதி பாலன் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து செவிலியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த நித்திய கல்யாணி அம்பாள் சமயத வரகுண பாண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சுமார் 60 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் அம்பாள் கோபுரங்கள் மற்றும் சுவாமி அம்பாள் பரிவார தேவதைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாதாரணை பூஜை நடைபெற்றது.
1: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கவிழன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்து

0: அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலை பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவு சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவை செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு

0: தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இணைய வழி நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
0: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் வி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடூனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 முறை உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக கே எல் ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6ஆம் தேதி முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:26.

0: உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னிப்பூ பருவத்திற்கு தேவையான நெல் விதைகள் கன்னியாகுமரி மாவட்ட அகஸ்தீஸ்வரம், ராஜாக்கமங்கலம், பூதப்பாண்டி, குருந்தன்கோடு மற்றும் தக்கலை வட்டாரத்தில் உள்ள அனைத்து விரிவாக்க மையங்கள் மற்றும் துணை விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. குறுகிய கால ரகங்களான அம்பை 16, திருப்பதி சாரம் 5 மற்றும் அம்பை 21 ஆகிய ரகங்களின் விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பரவலாக பயிரிடப்படும் முக்கிய நெல் ரகங்களில் ஒன்று அம்பை 16. இது அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தால் வெளியிடப்பட்ட குறுகிய கால உயர் விளைச்சல் தரும் நெல் ரகமாகும். திருப்பதி சாரம் ஐந்து என்பது தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட அதிக மகசூல் தரும் குறுகிய கால நெல் ரகமாகும். இது அம்பை 16 மற்றும் ஆடுதுறை 37 ஆகிய ரகங்களை கலப்பு செய்து உருவாக்கப்பட்டது. இது சுமார் 120 நாட்களில் அறுவடைக்கு வரும் மற்றும் மழைக்காலத்திற்கு ஏற்ற சிறந்த ரகமாக கருதப்படுகிறது. அம்பை 21 என்பது அம்பை 16 மற்றும் மஞ்சள் சாரடை ரகங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட 115 முதல் 120 நாட்கள் வயதுடைய குறுகிய கால உயர் விளைச்சல் தரும் நெல் ரகமாகும். எனவே விவசாயிகள் இவ்விதைகளை வாங்கி பயனடைமாறு கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்பினை கேட்டோம்.

0: உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு. குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்களுடன் நேர்முகம் அமுதசுரபி. இதில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கடல் பாசி உரம் குறித்து பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரிகள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். நீர் வடிய நீர்க்கட்டு என்பது நெல் சாகுபடியாளர்களுக்கான தாரக மந்திரம். எனவே நெல் சாகுபடி செய்யும் வேளாண் பெருமக்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் நடைமுறையை நீர் அடைத்தலில் பயன்படுத்துவோம். நிறைவான மகசூல் அடைந்திடுவோம். இப்பொழுது அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு. குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: தொழில் அப்படிங்கும் போது முழுக்க முழுக்க கால்நடை வளர்ப்பு அப்படிங்கறதா, அல்லது ஆரம்பத்துல வந்து பயிரேத்தல் அந்த மாதிரி நிலை கூட இருக்கு?
2: ஆரம்பத்திலேயே கால்நடை.
1: என்னென்ன கால்நடைகள்?
2: பசுமாடு, எருமை மாடு, ஆடு எல்லாம் வச்சு.
1: பசுமாடு எப்படி வளர்க்கக்கூடிய முறை, எருமை மாடு எப்படி வளர்க்கக்கூடிய முறை?
2: எருமை மாடு எதுலயும் பத்தி விட்டு எடுத்து மேய்ச்சி எடுத்து கொண்டு வரலாம். பசுமாடு வெயில்களுக்கு இது பண்ண முடியாது, வீட்டுல வச்சுதான் ரொம்ப இதா பாக்கணும்.
1: நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா பசுமாடுகளையும் கூட அந்த தோட்டம் தோட்டோரங்கள் குளக்கரைகள்ல அந்த நிழலடிவாடு உள்ள இடங்கள்ல மேய்க்கிறத நான் பாத்துருக்கேன்.
2: மேய்க்கலாம், இதான் சொல்ல வெயில் நேரம் சமாளிக்க முடியாது. எருவ மாடு அது பாட்டுக்கு மேயும், வெயிலுக்கும் தாக்கு பிடிக்கும். எருவ மாட்டை மாதிரி பசுமாடு தாக்கு பிடிக்காது. வெயில் இருந்தா
1: எங்க
2: நேரம் கொஞ்சம் சாதா இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டு மேய்க்க எடுக்க கஷ்டம் இல்லாம இருக்கும்.
1: ஒருத்தர் பசுமாடு வளர்ப்புல நாட்டம் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் வீட்டிலேயே வளர்த்து தீவிரம் போடுக மாதிரியான தன்மை இருந்தா தான் எதிர்பார்த்த வருவாய் கிடைக்கும்.
2: மேய்ச்சலையும் கிடைக்கும், மேய்ச்சல் வெயில் நேரம் சமாளிக்க முடியாது.
1: நீங்க வந்து முழுக்க முழுக்க கை தீவனம் அப்படிங்கிற அடிப்படை இல்லையா, அல்லது நான் இந்த மாதிரி பசும்புல்லாம் அறுத்து போட்டு இருக்கேன் அப்படிங்கறீங்களா?
2: இல்ல இல்ல, மேய்ச்சலும் போகும், வைக்கலு வாங்கி வச்சு புல்லு கிடையாது, வைக்கலு வாங்கி வச்சு பராமரிச்சுக்கணும்.
1: என்ன புல்லு கிடையாது அப்படின்னு?
2: வளர்ப்பு புல்லு நம்மள்ட கிடையாது. மேய்ச்சல் போகும், மாடு மேய்ச்சல் போகும், திருப்பி எற போடணும்னா கை எற புண்ணாக்கு அந்த மாதிரி போட்டுக்கிடுவோம், திருப்பி வைக்கல் வாங்கி வச்சிருக்கோம், வைக்கல் போட்டுக்கிடுவோம்.
1: ஒரு காலத்துல பார்த்தோம்னா மாடு வளர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த வயல் வரப்புகள்ல போய் புல்லறுத்து அதை கொண்டு வந்து கம்ப வச்சு தட்டி பக்குவமா மாடுகளுக்கு கொடுத்த நிலைகளை நான் பாத்திருக்கேன்.
2: இப்ப யாரும் இருக்கா? இப்ப அந்த காலத்துல அவங்க வயசான ஆளு அறுத்தாங்க, இப்பவும் வரக்கூடிய ஆளு யாரா இருக்கு? நமக்கும் நேரங்கள், அதனால வைக்கல் ஏதாவது போட்டு ஜமாளிச்சு வெளியே மேய்ச்சலுக்கும் போகும்.
1: ஒரு மாடை பிடிக்கணும் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான ஒரு தன்மையில பிடிச்சா அந்த மாடு வந்து நமக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வருவாய்க்கு வழிகாட்டுங்கிறீங்க? மாடு பிடித்தல்லையும் கூட கவனம் தேவையா? எப்படி
2: மாடு பிடிக்கலையும் கவனம் தேவை. மாடு எப்படி கறக்கு என்ன ஆகுதுன்னு அவங்க பழைய இருக்கக்கூடிய ஆள்கிட்ட கேட்கணும். கேட்டு அதை என்ன மாதிரி கறக்கு அப்படின்னு ரெண்டு நேரம் நம்ம அவங்க கறக்கக்கூடிய டைமுக்கு போய் பார்த்து எடுத்து பிடிச்சா நல்லா இருக்கும். சொல்லு பிளாரம் நம்ம பிடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னா பிறகு நாளைக்கு நம்மள்ட வந்து அவங்க சொன்ன பால் இருக்காது. இறை எடுக்கவே யாருக்குனே ரெண்டு நாள் ஆகும். இடம் மாறி வரும்போது எப்படியும் ரெண்டு நாள் ஆகும். பழைய பழக அவங்க ஒரு இறைய போட்டிருப்பாங்க, நம்ம ஒரு இறைய போடுவோம். அவங்க தீவனம் வேற கம்பெனி போட்டிருப்பாங்க, அது மக்காச்சோளம் அந்த மாதிரி போடுவாங்க, நம்ம குச்சி புண்ணாக்கு அப்படி போடுவோம். அது ரெண்டாவது பழக்கத்துக்கு கொண்டு வரணும்னா எப்படியும் ஒரு வாரம் ஆயிரும். பால் வந்து அவங்க சொன்ன பால் இருக்குன்னா நம்ம ஒரு ரெண்டு நேரத்துக்கு அவங்க கறக்க நேரம் நம்ம போய் பார்த்து எடுத்து பிடிச்சா நம்ம பைசா நமக்கு இதாகும்.
1: அப்ப இடைத்தரகர் அப்படிங்கிற ரீதியில அவருடைய வாக்க நம்ப கூடாதுங்கிறீங்க?
2: ஆமா, நம்புனா சில இது பழுக்கும், சில இது இதாயிரும், நம்ப முடியாம ஆயிரும். திருப்பி நல்லவங்கன்னா மாட்டை மாத்தி தருவாங்க, நீங்க சொன்ன இது இல்ல அப்படின்னு சொன்னா மாத்தி தரேன் வேற மாடு தரேன்னு சொல்லி தருவாங்க. சில ஆளு அவ்வளவுதான், என்கிட்ட இருக்கும்போது கறந்து உங்கள்ட்ட வந்து கறக்கல நான் ஆயிடுச்சே அப்படின்னு மாத்தி பேசிடுவாங்க.
1: மலட்டு மாடுகளையும் கூட விற்பனை அப்படிங்கிற ரீதியில தலையில வச்சிருவாங்களாம்? அப்படியா?
2: மலட்டு மாடுன்னா சேராத மாடுகளா? மாடு மப்புல இருக்கும், சேனை பிடிச்ச மாதிரி நல்ல கொழுப்புல இருக்கும், மாடு சேனை அப்படின்னு சொல்லி ரேட்டு போட்டு வித்துருவாங்க. இவங்களும் மாடு நல்ல மப்புல இருக்குல்ல, அப்ப மாடு சேர்ந்து இருக்குமோ அப்படின்னு கவனிக்காம வாங்கிட்டு வந்துருவாங்க. அங்க வாங்கிட்டு வந்தோடனே மாடு சேனை இல்லாம இருக்கும்.
1: அது எப்படி அனுமானத்துக்கு வருது? இது வந்து நல்ல ஒரு தரமான பசு அப்படிங்கறது உருவத்தை பார்த்து அந்த உடல்நிலையில உள்ள மாற்றங்களை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது?
2: ஏனாத மாடுன்னா தனியா தெரியும்.

0: மாடு மாதிரியே இருக்கும்.
1: ஆமா, கிடாவு கிடாக்கா மாடு மாதிரியே இருக்கும், நல்ல மப்பியாரிப்பே இருக்கும். அப்பவுமே தெரியும் இது மாடு இது வரையும் சேர்ந்திருக்காது இனியிருக்காதுன்னு. ஈன்ன மாடுனா அது தனியா தெரியும்.
0: எப்படி இது முதல் எட்டுதான் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமா மாட்டினுடைய? சிலர் சொல்றாங்களா அந்த பல்ல வச்சு கண்டுபிடிக்கலாம்,
1: பல்லு வச்சு கண்டுபிடிக்கலாம், கொம்புல வரவுளம், மாடு ஈத்துக்கு இது வரவுளம்.
0: அப்படியா?
1: ஆமா, கொம்பு ஒரு ஈத்துக்கு ஒரு வரவுளம், கொம்புல எத்தனை எது இனியிருக்குன்னு பல்லு வச்சு கண்டுபிடிக்க. அவங்க சின்ன கண்ணிட்டுலயே நாங்கெல்லாம் மூணு மூன்றரை வருஷத்துக்கு பிறகுதான் சேர்ப்போம். சிலவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு சேர்த்துறாங்க, பிறகு நம்ம வாங்கிட்டு வந்து அது ஈனுக்கு பெரிய கஷ்டப்படும். கஷ்டப்படும் போது நம்ம தான் கடந்து நட்டப்படணும். ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படி ஒன்றரை வயசுலயே சேர்த்து விட்டுருவாங்க. முதல் ஈத்து சேர்றதா இருந்தா ஒரு ரெண்டரை மூணு வருஷமாவது கழியணும். கழிஞ்சினாதான் அது ஒரு பக்குவத்துக்கு வரும். கண்ணுக்குட்டி வந்து நம்ம மாடு சென்னையாக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு மூணு வருஷமாவது கழியணும். ரெண்டரை வருஷம் மூணு வருஷமாவது கழியணும். ஈத்து மாடுன்னா பிரச்சனை இல்ல. ஈத்து மாடு வந்து இப்ப ஈனி இருக்கு, அது ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசத்துல அடுத்த மாடு சேர்ந்துரும். சேரும் போது இது பால் வத்தும் போது அது நாலு மாசம் அஞ்சு மாசம் சென்னையிலே இருக்கும்.
0: ஓஹோ.
1: ஒரு கன்று ஈனி அடுத்த கன்றுக்கு ரெடி ஆகும் போது இங்க எட்டு மாசம் பால் கறந்து முடியும். முடியும் போது அது நாலு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் சென்னையில இருக்கும். விட்டாச்சுன்னா அது ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் சென்னையில, அடுத்த கன்றுக்கு எட்டு மாசம் ஏழு மாசம் சென்னையில இருக்கும். மூணு மாசம் கறக்காம விட்டு திருப்பி கறந்தா மறுக்கு பாலும் இருக்கும்.
0: பால் விற்பனை அப்படிங்கிற ரீதியில நம்ம வந்து நிறைய பேருக்கு குடுக்கறோம் அப்படின்னு சொன்னா, மாடு வளர்ப்பு அப்படிங்கறது ஒரு வருஷ பிரகாரம் இருக்கணும்ங்கிறீங்க. ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு இருந்தா,
1: அஞ்சு மாடு இருக்கும்போது ரெண்டு மாடு ஈனும், ரெண்டு மாடு வத்து பால் ஜனையா இருக்கும். அந்த மாடு ஈனி வரையில இந்த மாடு வத்தும், அப்போ பால் நம்ம கிட்ட விடாம வந்துகிட்டு இருக்கும்.
0: சரி, இந்த இடத்துல ஒரு ஆலோசனை சொல்லுங்க. ஒரு வருடம் தான் ஆகுது கன்றையும் பசுவையும் கொண்டுட்டு வந்து, அது வந்து சினையாகக்கூடிய தன்மை இல்ல சினை ஆகிடுச்சு, எவ்வளவு நாட்களுக்குள்ளாக அந்த பால் கறவையை நிறுத்தணும்ங்கிறீங்க?
1: எட்டு மாசம் மாடு சினை பிடிச்சிட்டு அப்படின்னு நமக்கு தெரியும்னு சொன்னா ஒரு எட்டு மாசம் தெல்லாம் நிப்பாட்டிடலாம். ரெண்டு மாசமாவது ரெஸ்ட் கொடுக்கணும். கொடுத்தா அடுத்த ஈத்துக்கு பால் இருக்கும். சில மாடு என்ன செய்யணும், கறந்துகிட்டே இருக்கும். இப்ப நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் பால் இருக்கும், அப்ப நம்ம விட முடியாது, கறந்துகிட்டே இருக்கும். கறந்துகிட்டு இருக்கும் போதே மாடு ஈனிரும்.
0: அப்படி இருக்க கூடாது.
1: ஆமா, நம்ம நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் பால் இருக்கனால விட மாட்டாங்க, விடாம கறந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாடு சேர்ந்திருக்கும் சென்னையாயிருக்கும் அது தெரியாது,
0: கறவையில தெரியாதுங்கிறீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கால்நடை வளர்ப்பாளர்களும் அவங்க தெரியாம இருந்தாலும் கால்நடை பராமரிப்புத்துறை அவங்கள தொடர்பில் இல்ல இருக்காங்க.
1: தொடர்பில் இருக்காங்கன்னா நான் என்ன சொல்லுனா, இது மாட்டுல சேரும் போது நம்ம கவனிக்க முடியாதுல, மேச்சல்ல மாட்டுல சேர்ந்துரும், அது நம்ம கவனத்துல இருக்க மாட்டோம்.
0: அறிகுறிகள் தென்படாதா?
1: அறிகுறி தென்படும். நான் என்ன சொல்லுனா, கறவை மாடு வந்து சில மாடு தன்னாலேயே பால் குறைஞ்சி வரும், சில மாடு இறக்கி தக்கன பால் குறையாமலேயே கறந்துகிட்டே இருக்கும். அப்ப இவங்க கறந்துகிட்டே இருப்பாங்க, பால் இருக்குல்ல நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர். நானே அப்படி கறந்துருக்கேன்.
0: அந்த வயத்துல ஒரு மாற்றம் அதெல்லாம் தெரியாதா?
1: இருக்கும், நமக்கு நாலு கணக்கு தெரியாதுலாம். சில மாடு ஈத்து மாடு வந்து புடி கிடைக்காது. கறந்துகிட்டு இருக்கும் போதே காலையில நானே ஒரு ட்ரிப் அப்படி கறந்துருக்கேன், ஒரு மாட்டுல வாங்கிட்டு வந்த மாட்டுல காலையில கறந்துருக்கேன், சாயங்காலமும் கறந்துருக்கேன், ராத்திரி பால் கறக்க போறேன் கண்டிக்கிட்ட கிடையாது மாட்டுக்கிட்ட
0: தெரியாத வகையில. இப்படி எல்லாம் அனுபவம் இருக்கு.
1: கண்ணுட்டி வந்து ஈனும், நம்ம மாடு ஈனும் அப்படிங்கிற
0: அறிகுறியும் உங்கள்ட்ட சொல்ல.
1: அதாவது நான் என்ன சொல்லா, ரெண்டு மாசம் ரெஸ்ட் கொடுத்தோம்னு சொன்னா அந்த மடுவு வச்சு எடுத்து ரெண்டாவது அது அந்த பால் இது பண்ணி அப்படி ஈனதுக்குள்ள கண்டிஷன்ல வரும்போது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கலாம். இன்னைக்கு ஈனும் நாளைக்கு ஈனும் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். இப்ப வாங்கிட்டு வரவங்க என்னைக்கு சேர்த்திருக்காங்க அப்படின்னு தெரியாது. இப்ப வேற ஆள்கிட்ட நம்ம மாடு வாங்கிட்டு வரோம், அவங்க என்னென்னைக்கு சேர்த்திருக்காங்கிறது நமக்கு தெரியாது. விலைக்கு நம்ம வாங்கிட்டு வரோம், அதை நம்ம ஒரு சென்னையோட முத்தின சென்னையோட வாங்கிட்டு வருவோம். அவங்க எப்படி பராமரிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. சில மாடு ஏனியும்.
0: சரி, மாடு வளர்க்கறோம் அப்படின்னு ஏனோ தானோன்னு வளர்க்க முடியாது, அதுக்கு தொழுவு அமைப்பு என்ன மாதிரி இருக்கணும் உங்க அனுபவ பிரகாரம்?
1: டெய்லி மாடு கழுவணும், தொழுவு கழுவணும், தீவனமும் அதே மாதிரி நம்ம வெப்பமும் வைக்க மாதிரி தீவனம் வச்சுட்டு இருக்கணும்.
0: பழைய பில்லளி தானா?
1: இல்ல, சிமெண்ட் அழி வைப்போம், பைப்பு எல்லாமே இருக்கு, எல்லாம் வச்சு மோட்டர் கிட்டு எல்லாம் வச்சு மாடு குளிப்பாட்டை எடுக்க, மாடு அவுத்து வெளியே போனோம்னா தொழுவு கழுவ, சாணியம் எடுக்க, எல்லாம் நீட்டா கழுவி எடுத்து போட்டுருவோம்.
0: குளிப்பாட்டுதல் அப்படிங்கறது ரொம்ப முக்கியங்கிறாங்களே, நீங்க இப்ப வாஷ் போட்டு தான் குளிப்பாட்டுறீங்களா அல்லது இன்னைக்கும் குளம் ஆறுகள்?
1: குளம் நல்லது, கொண்டு போக முடியாது.
0: என்ன காரணம்?
1: வீட்டுக்குள்ள வச்சே குளிப்பிடுவோம், நம்ம வெளியில வியாபாரத்துக்கு அங்கேயும் போறதுனால சௌரியம் கிடைக்காது. மாடு மேய்ச்சல் போகும்போது தண்ணி இன்னி குடிக்க போகும்போது கொஞ்சம் அந்த குளத்துக்கு அடிச்சு எடுத்து பத்திக்கிடும்.
0: அதிகாலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்க? உங்களுடைய பால் மாடு வளர்ப்பு அனுபவத்துல என்ன நடைமுறையை இரவு வர கவனிக்கிறீங்க?
1: கவனிக்கனா நாலு மணிக்கு எந்திப்போம், நாலு மணிக்கு எந்திரிச்சு முதல்ல சாணியை வலிச்சு எடுத்து எல்லாம் நீட்டா இது பண்ணிக்கிட்டு மாய் பால் கறக்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சு பால் கறப்போம். அப்புறம் பால் கொண்டு போனோம் மாய் வீட்டுல, அவங்க வீட்டுல உள்ள மாய் மட்டச்சு வலி மாடு குளிப்பாட்டை எடுக்க, மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், தண்ணி வச்சு எல்லாம் பாட்டு முடியும். நாங்க பத்து பதினோரு மணிக்கு வருவோம், அதுக்கு பிறகு கஞ்சி குடிச்சு மாடு வைத்து மேய்ச்சி நாலு மணிக்கு மாடு வீட்டுக்கு வரும். திருப்பி அதே மாதிரி சாயங்காலம் தண்ணி வைக்க எடுக்க, நைட்டு ஃபுல்லா சாணி போட போட எடுத்து தூரம் மாத்த எடுக்க.
0: இப்படித்தான் பண்றது.
1: 10-11 மணி ஆயிரும்.
0: சரி, குடும்பமே அதுக்கு ஒரு அனுசரணையா இருந்தா தான் பால் மாடு வளர்ப்பு வந்து பசுமையை கொடுக்குங்கிறீங்களா?
1: குடும்பமும் இருக்கணும், நம்ம ஒத்தைக்கு சமாளிக்க முடியாது. 10 மாடு

0: இருக்குன்னா ஒத்தைக்கு பார்க்க முடியாது. எல்லாம் கூட மாட சப்போர்ட் இருந்தா தான் செய்ய முடியும். நம்ம வெளியே போயிருவோம் வருவோம், மாய் வீட்டுல அவ்வளவு தரத்துக்கு பாக்கணும் இல்ல, வீட்டுல உள்ள வேலை பார்க்க எடுக்க, மாட்டுக்கு தண்ணி வைக்க எடுக்க, நம்ம வெளியே வியாபாரத்துக்கு அங்கங்கன்னு போவோம்.
1: வியாபாரம் அப்படிங்கறது வீட்டிலேயே வந்து வாங்கிட்டு போயிருவாங்களா, அல்லது அதெல்லாம் இப்ப உள்ள காலத்துல நடைமுறையில சாத்தியம் இல்ல, நம்ம தான்
0: கொண்டுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: என்ன சொல்றீங்க, மொய்ப்பு அப்படிங்கறது வீடு தேடி வந்து வாங்குவாங்களா சொன்னா?
0: வீடு வீடா கொண்டுதான் கொடுத்துக்கணும்.
1: உள்ளூர்லயே கொடுத்துருவா இல்ல
0: சுட்டு வட்டாரம் சுத்தி இருக்க ஊர் பூரா கொடுக்கும்.
1: பாக்கெட் பால் பசும்பால் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க.
0: பாக்கெட் பால் நம்ம வீட்டுகளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க பசும்பால் தான் விரும்பி கொடுப்பாங்க. பாக்கெட் பால் பெரிய ஆளுகளை போட்டு இது பண்ணிக்கலாமா இருக்கும்.
1: உங்களுக்கு பாக்கெட் பால் வந்ததுனால உங்களுடைய தொழில ஏதாவது ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கா? இல்ல இல்ல இல்ல, பசும்பாலுக்கு இன்னைக்கும் மொய்ப்பு கூடுதலா இருக்குங்கிறீங்களா?
0: பசும்பாலுக்கு மதிப்பு கூடுதல் தான், பாக்கெட் பாலோட பசும்பாலுக்கு மதிப்பு கூடுதல் தான்.
1: பால் சில வேளைகள்ல மொத்தமா கறந்து வச்சுட்டு திரைதல் தன்மை ஏற்படுத, அது என்ன காரணம்?
0: அது வெயில்னால சில இது பாதிக்கும், இல்லைன்னா நம்ம ஏதாவது தப்பு மூப்புக்கு ஏதாவது பட்டுனாலும் இதாகும்.
1: பால் கறவை அப்படிங்கறது நானும் நினைச்சாலும் கறந்துட முடியுமா, இல்ல அதுக்குன்னு ஒரு முறையான பயிற்சி வேணுங்கிறீங்களா?
0: இல்ல, பயிற்சி இருக்கணும், எல்லாரும் கறக்க முடியாது.
1: என்ன எல்லாரும் இருக்கணுங்கிறீங்க? தண்ணியை தொட்டு தைக்க போறோம், ஏதோ ஒரு எண்ணெய்னு சொல்றாங்க, அந்த எண்ணெயை தடவி விட போறோம், கழுவிட்டு கையை வச்சு கறக்க போறோம்.
0: சர்வீஸ் இருக்கணும்ல, எல்லாரும் கறக்க முடியாது.
1: அது ஒரு நேக்கு இருக்கா?
0: கறவை கறங்க தான் கறக்க முடியும், இதுல பஞ்சு இருந்தாலதான் கறக்க முடியும்.
1: அந்த முறையை சொல்லுங்க, எப்படி முதல்ல என்ன பண்ணுவீங்க?
0: கறக்க மடு தண்ணி அடிச்சு எண்ணெய் எல்லாம் போட்டு எடுத்து இது
1: பண்ணுவோம்.
0: முத்தெண்ணெய், முத்தெண்ணெய்,
1: முத்தெண்ணெய் என்ன?
0: ஆமணக்கு முத்தெண்ணெய்
1: இன்னைக்கு தயார் பண்றாங்க, கடையில கிடைக்கும்
0: இருக்கு.
1: அத என்ன பண்ணுவீங்க?
0: காம்புல இது பண்ணி அது பிறகு கறப்போம், நல்ல தண்ணி வச்சு மடுவை கழுவுவோம்.
1: சரி,
0: கழுவிட்டு அது பிறகு தண்ணி இல்லாம தொடச்சிட்டு எண்ணெய் முத்தண்ணியை போட்டு லேசா போட்டு கரப்பா. அது கை
1: கொஞ்சம்
0: கொஞ்சம் பதுவா இருக்கும், இல்லன்னா கொஞ்சம் கை வலிவே அடிக்கும், பாத்திரத்துல அடிக்கும்.
1: ஒரு நாளைக்கு எத்தனை மாடு பால் கறக்குறீங்க, எவ்வளவு லிட்டர் பால் கறக்குறீங்க?
0: அங்க இப்ப மாடு 10 மாடு கிட்ட கறப்போம்.
1: சரி, 50-60 லிட்டரையும் முழுக்க முழுக்க பாலாட்டே விற்பனையா, அல்லது மதிப்பு கூட்டல் இருக்கா? தயிராட்டு நெய்
0: தயிர் பால் மிச்சம் வந்தா தயிர் போட்டு இது பண்ணும், சேல்ஸுக்கு கொண்டு போறோம். அந்த சேல்ஸுக்கு கொண்டு போறதுல மிச்சம் வந்துன்னு சொன்னா திருப்பி தயிராக்கும், பால் வேஸ்டா போகாம தயிராக்கி பால் கொண்டு போச்சுல கூட கொண்டு போய் வியாபாரம் பாப்போம்.
1: எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க பால் மாடு தொழில்?
0: இது எனக்கு 9 வயசுல என்ன இறங்கினது.
1: இப்ப வயசு என்ன சொன்னீங்க?
0: இப்ப 37-38 வயசு இருக்கும்.
1: 38 வயசு அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 28 வருட அனுபவம்.
0: ஆமா, 9 வயசு இருக்கும் நான் இறங்க.
1: அப்ப பசுமாட்டுல ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னா அந்த மாட்டினுடைய தன்மையை பொறுத்தே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க?
0: ஆமா, மாடு குணம் மாறியதை பொறுத்தே கண்டுபிடிச்சிருவோம், என்ன நோய் இருக்கு, என்ன இது காய்ச்சல் இருக்கு.
1: சொல்லுங்க பாப்பா, இப்ப நம்ம நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பாளர்கள் கூட கேட்டிருப்பாங்க, என்னென்ன மாதிரி நிலையில என்னென்ன மாதிரி பிரச்சனை ஏற்படும், அதுல இருந்து விடுபட கூடிய வழிவகை என்ன?
0: காய்ச்சல் இதாகும்
1: சாதாரண நேரத்திலயா? எந்த நேரத்துல? கடுமையான வெயில் நேரம்,
0: வெயில் நேரமும் வரும், சாதாரண நேரத்திலயும் வரும். இறைகள் வித்தியாசப்பட்டா
1: அது எப்படி தெரியும் காய்ச்சல்?
0: காய்ச்சல் செவியை பிடிச்சு பார்த்தா தெரியும் மாடு.
1: அப்ப அன்றாட செவியை பிடிச்சு பாக்கணுமா? சாதாரண
0: இல்ல, அது குணம் மாறும், தண்ணி குடிக்காது, இறை எடுக்காது, அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்து எடுத்து இது பண்ணலாம்.
1: வேற அடுத்தாலும் கால் நோய் வாயு நோய்ங்கிறாங்களே, அந்த அனுபவம் ஏதாவது இருக்கு?
0: கால் நோய் வாயு நோய்னா காலில் வந்து இந்த புண்ணு கணக்க வரும், போட்டு போட்டா புண்ணு கணக்க வரும்.
1: உங்களுக்கு அனுபவம்?
0: அது ஈர நேரத்துல வரும்.
1: தொடர் மழை இருந்தா பிரச்சனை?
0: தொடர் மழை இருந்தா அந்த புண்ணு வரும், காலு தண்ணிக்குள்ளே நிக்கிறதுனால புண்ணு வரும், ஈரடிபட்டதுனால. வாய் புண்ணுங்கிறது வந்து கோலை கோலையா வடியும்.
1: ஓஹோ,
0: கோலை மாடி சும்மா நின்னாலும் கோலை கோலையா வரும். நாக்குல புண்ணு இருக்கும், வாயில புண்ணு இருக்கும். நமக்கு
1: ஆகாரம் சாப்பிடாது,
0: மனுஷன மைதான், வாயில சூட்டுனால வரும்.
1: இதுக்கெல்லாம் உங்களுடைய 28 வருஷ அனுபவத்துல இயற்கையான மருந்துகள் வீட்டிலேயே அப்பா சொல்லி தந்தது, அம்மா சொல்லி தந்த அந்த மருந்துகளை கொடுக்கறேன் அப்படிங்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இப்ப எல்லாம் அதெல்லாம் ஒத்து வராது, கால்நடை மருத்துவரை தொடர்பு கொண்டு அவர் சொல்லுற பிரகாரம் செய்யறேங்கிறீங்களா?
0: அதுவும் செய்வோம், இதுவும் பார்ப்போம்.
1: இயற்கை முறையில என்ன பண்ணுவீங்க?
0: இயற்கை முறையில இப்போ வாயு புண்ணுக்குன்னா மருந்து அதுக்குள்ள இதை பண்ணி கொடுப்போம்.
1: சொல்லுதோ.
0: ரெண்டாவது குடல் வயிறு ஏத்து வச்சிருக்கு அந்த மாதிரினா இஞ்சி வெள்ளைப்பூடு உள்ளி பொடி உள்ளி அதெல்லாம் இடிச்சு எடுத்து கொடுப்போம். அதுல கேட்கலன்னா தான் டாக்டர் மார வர சொல்லி பார்த்து என்ன, நம்ம வந்து ஒன்னு நினைச்சிருப்போம் வயிறு ஏத்து வச்சிருக்குன்னா அப்ப ஏதாவது இருக்கும் அப்படின்னு, அதுல கேட்கலன்னு சொன்னா அப்படியேதான் இருக்குன்னு சொன்னா மாய் கால்நடை மருத்துவரை வர சொல்லி பார்த்து என்ன அதுன்னு வேற எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்து இது பண்ணும்.
1: தடுப்பூசியில முறையா போடுறா? அப்படி
0: தடுப்பூசி போடுறோம்.
1: கலனி எடுத்தல் நமக்கு கொஞ்சம் காசு மிச்சமாகுமே அப்படிங்கிற அடிப்படையில கிராமங்கள்ல வீடுகள்ல அல்ல அவங்களே கொண்டு ஒரு பாத்திரமாய் நீங்க வச்சு அதுல கொண்டு விட்டுட்டு போற தன்மை இருக்குதா? அப்படி ஒரு லாபம் இருக்குதா, அல்ல அது வந்து ஒரு விபரீதமான விளைவை ஏற்படுத்துவோங்கிறீங்களா?
0: கலனியை எடுப்போம், எடுப்போம்னா ரொம்ப கண்டிஷனா பார்த்துதான் எடுக்கணும், எல்லார்ட்டையும் இது பண்ண முடியாது. மீன் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுருவாங்க சில இதுல,
1: அது போட்டா என்ன பிரச்சனை வரும்?
0: அது உள்ள போச்சுன்னா தொண்டையில முள்ளு வெட்டிக்கிடும், எலும்பு மற்ற சிக்கன் அது இதுன்னு எலும்பெல்லாம் போட்டு வச்சிருவாங்க. அது வந்து நம்ம எடுக்கும்போது தெரியாது, நமக்கு உள்ள கிடக்கவே தெரியாது, சில சமயங்கள்ல இது ஆயிரும்.
1: சோறு வைத்தல் உண்டா? சிலர் வந்து மாடுகளுக்கு சோறு வச்சுட்டு மாடுகளை

0: இழந்தவங்களும் இருக்காங்களா?
1: கஞ்சி ரொம்ப வைக்க கூடாது, குறைச்சி வைக்கணும், நியாயமா போட்டு அளவு போட்டு நியாயமா வைக்கணும். தன்னை மிஞ்சி சின்ன சின்ன மாடு இதாகும், அடி வாங்கும்.
0: வைக்கோலுக்காக நீங்க வந்து உங்களுடைய சொந்த நிலத்துல உள்ள வைக்கோலா? அன்னைக்கு வைக்கோல் லாபகரமா இருந்தது, இன்னைக்கு அதுவும் கூட ஒரு பெரிய பண இழப்பை ஏற்படுத்துதுங்கிறீங்களா?
1: இல்ல, இந்த வைக்கோல் நியாயமா தான் கிடைக்கும், விலை போட்டுதான் எடுப்போம், நியாயமா கிடைக்கும். சொந்த இது கிடையாது, விலைக்கு வாங்குவோம்.

0: கிடைக்கும், சொந்த இது கிடையாது, விலைக்கு வாங்கும். அன்னைக்கு
1: படப்பு மாதிரி கூட்டி வச்சு அல்லது வயலிருந்து வைக்கோல வந்து கையறப்பு பிரகாரம் கொண்டு வந்த வைக்கோலுக்கும் இன்னைக்கு இயந்திர வழி உருட்டுதல் தன்மையில கொண்டு வரக்கூடிய என்ன விலை குறவுங்கிறீங்க? அதுவும் வைக்கோல் தான்.
0: அதாவது அது வந்து படப்பா போட்டோம்னா காத்து ஏறிக்கிட்டே அப்படியே கிடக்கும். இப்ப இது இவங்க கெட்டது வந்து நாள் போக போக உள்ள வைக்கல் போறோம் திருநாராயிரம்
1: பூசணம் பூத்தணுங்கிறீங்க.
0: ஒண்ணுமே இருக்காது, உள்ள தூள் மாதிரி பொதிஞ்சு போய் தான் இருக்கும்.
1: அப்ப நீங்க ஏன் கொண்டு வந்த உடனே அதை அவுத்து ஒரு காய விதல் தர?
0: அதாவது நம்ம இப்ப குறைச்சி எடுத்தா எத்தனை நாள் போகும் அப்படிங்கற மாதிரி எடுத்து இது பண்ணுனா சரியா இருக்கும். இப்போ அடுத்த பூ வர வைக்கும் போது அந்த உள்ள இருக்க வைக்கல் வந்து இதாகிதான் இருக்கு கெட்டுல. உங்களுக்கு மாடு போடுதுன்னா காத்து ஏறிக்கிட்டே இருக்கும், ஒண்ணுமே பண்ணாது, பாட்டு இருக்கும், போட்ட மாதிரி அழகா
1: வைக்கிறோம். இயந்திரம் வழியா வைக்கோல் கட்டினதை வாங்கிட்டு வந்து ஒரு டார்பால போட்டு மூடி விட்டுருக்கீங்க?
0: மூடிதான் வச்சிருக்கோம். மூடி வச்சிருந்தாலும் இருந்தாலும் அது வந்து நாள் போக போக உள்ள இருக்கிறது பூரா எத்துப்போம், காத்து ஏறாம அந்த வைக்கல்.
1: மாட்டுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆகாரமா தெரியல இல்லையா?
0: எடுத்த புதுசுல நல்ல இதா இருக்கும். இப்ப நாலு போக இப்ப ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆயிட்டுன்னு சொன்னா அந்த வைக்கல் உள்ள தன்னாலே இதாயிரும். வெளியில உள்ள வைக்கல் தான் கொஞ்சம் எடுத்துக்கலாம்.
1: சென்னை நேரத்துல என்ன மாதிரி ஒரு கவனிப்பு வேணும், பிரத்யோக கவனிப்பு வேணுமா? ஒரு உயிர் வளருது பசுமாட்டில அப்படிங்கிற அடிப்படையில கவனிப்பு வேணுமா இல்ல சாதா இது போதுமா?
0: கொஞ்சம் பருத்தி கொட்டா இந்த மாதிரி எல்லாம் வைப்போம். பருத்தி கொட்டா புண்ணாக்கு அப்படி வாங்கி எடுத்து வச்சு கொஞ்சம் பார்த்தாதான் அது நாளைக்கு ஈனருக்கு கொஞ்சம் கஷ்டப்படாம தெம்பு கொடுத்து ஈனும். கண்ணுக்குட்டியும் கொஞ்சம் இதா இருக்கும், ரொம்பையும் வைக்க முடியாது, ரொம்ப வச்சா உள்ள கண்ணுட்டி ரொம்ப பருத்துரும், வெளியே வரது கஷ்டப்படும். ஆமா, மாடு சாப்பிடுறத சாப்பாட்ட கண்டி சாப்பிடும் போது ரொம்ப கண்ணுட்டி பருத்துரும் நியாயம். அதாவது ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் ஆயிட்டுன்னு சொன்னா அந்த மடு இறக்கு இதாகும்ல, திருப்பி பால் வத்தி மடு இறக்கும் போது பருத்தி கொட்டை அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி புண்ணாக்கெல்லாம் கொஞ்சம் கணிசமா வச்சா
1: உங்களுக்கு வெயிட்டே ஏறும்.
0: தண்ணி ரொம்ப வைக்க முடியாது கையற.
1: அதான் நீங்க வந்து பிரத்யோக கவனிப்பு பிரகாரம் உள்ளுக்கு ஒரு குட்டி வளருதுன்னு கொடுத்தா குட்டி பெருத்துருங்கிறீங்களா?
0: குட்டினா நியாயமா அந்த பருத்தி கொட்டை எல்லாம் கொஞ்சம் நியாயமா வச்சாதான் கொஞ்சம் பலம் கொடுத்து ஈனதுக்கு எடுக்க கஷ்டப்படாம கொஞ்சம் ஈனும்.
1: இன்னைக்கு ராத்திரி ஈன போகுது அப்படிங்கிற அறிகுறி எப்படி தென்படும்? அந்த நேரத்துல குட்டிய வந்து சுகமா பெத்தெடுக்க மாதிரி ஏதாவது கை மருந்துகள் அல்லது ஏதாவது வெந்நீ வச்சு விடுறது அந்த மாதிரி செய்கை எல்லாம் உண்டா? அப்படி
0: இல்ல, கை மருந்து அப்படி ஒண்ணும் கிடையாது.
1: ராத்திரி ஈன போகுதுங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: அது மாடு டைம் இதாயிட்டுனா தெரியும், மாட்டோட நிக்காது, அங்கங்க போய் படுக்க எடுக்க அப்படி. அந்த முத்தின சின மாடு வந்து மேய்ச்சல்ல நின்னாலுமே அப்படி துறை போய் மாட்டை விட்டு துறை போய் படுக்க எடுக்க படுக்கும் எந்திக்கும் அப்படி இருக்கும். அப்புறம் வீட்டுல நம்ம நைட்டு கட்டியிருந்தாலும் நீங்க சின்ன மாதிரி நைட்டு எப்படி பாக்கீங்கன்னா மாடு படுத்து படுத்து எந்திக்கும். அந்த மாடு அப்படி பௌர்ணமி அம்மாசி அந்த மாதிரி டைம்ல தான் அந்த மாடுகளுக்கு கூடுதல் ஈனும்.
1: அதெல்லாம் ஒரு நம்பிக்கை.
0: ஆமா ஆமா ஆமா. அப்ப வந்து நம்ம கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருந்துகிட்டோம்னா அந்த மாடு ஈனதை பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை வராது.
1: சரி, மாடு ஈனியாச்சு, சீம்பால் அப்படிங்கறத உடனடியாட்டு கண்ணுக்குட்டிக்கு குடுக்கலாமா?
0: சில கண்ணுட்டி தன்னாலே எந்திரிச்சு குடிச்சிரும், சில கண்ணுட்டி எந்திரிச்சு கிடாது. அது நம்ம கொஞ்சம் பிடிச்சி எடுத்து ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் பிடிச்சி குடிக்க விட்டா அது குடிச்சு போக மிச்சம் கிடக்கதான் கரப்போம்.
1: சீம்பாலின் முக்கியத்துவம் என்ன?
0: சீம்பால் கண்ணுட்டி கொஞ்சம் பலம்
1: பலம்.
0: ஆமா, காலு ஊனி எந்திக்க எடுக்க கொஞ்சம் பலம். அதை நம்ம முதல்லயே கறந்துட்டு திருப்பி கண்டி விடும்போது அறவைத்துக்கு கூட காணாது.
1: சரி, குட்டி ஈன்றதுக்கு பிறகு எருங்குடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்களா, அது கண்டிப்பா எடுத்தே தீரணுங்கிறாங்களா? அது தன்னால வந்துருமா? அப்படி வரல அப்படின்னா என்ன மாதிரியான முயற்சி கையாளுவீங்க?
0: அது வந்துரும், அந்த மாடு நாள் குறைவா ஈன்னாதான் வராது, அது டாக்டர் எடுப்பாங்க. இல்லன்னு சொன்னா நம்ம வைக்க தீவனத்துல ஜானிலையோ அப்படி இப்படி வந்துரும்.
1: ஒருவேளை நம்ம அதை கவனிக்காம விட்டு அது எலுங்குடி வெளியே வரும்போது பசுமாடு ஏதாவது சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: சாப்பிடும், அதை நம்ம சாப்பிடாம அதுக்கு காவல் இருக்கணும், விடிய விடிய முடிச்சிருப்போம். நைட்டு ஈனா மாடு எப்படியும் போறதுக்கு விடிய காலில நாலு மணி, நைட்டு எட்டு மணி ஏழு மணிக்கெல்லாம் ஈனுன்னா விடிய காலம் ஆயிரும், கொடி உள்ளதுக்கு கம்ப்ளீட்டா உள்ளதுக்கு.
1: அது ஒரு பெரிய ஒரு முழிப்பு தேவை.
0: முழிப்பு கண்டிப்பா தேவை. கண்ணுக்குட்டி நக்கிட கூடாது, கண்ணுக்குட்டி நக்கிச்சுன்னு சொன்னா பாலே குடிக்காது கண்டி.
1: அவ்வளவு இது அதுல இருக்குது.
0: ஆமா, கண்டி இளங்கொடியா நக்க கூடாது, நக்கிச்சுன்னா கண்ணுட்டி பால் குடிச்சுக்கூடாது.
1: சரி,
0: அக்கி குடிச்சிட்டு
1: பசுமாடு வந்து ஈனியாச்சு, ஈனி கண்டுகுட்டியும் ஒரு காம்பல பால் குடிக்குது. ஆரம்பத்திலேயே இந்த பசுமாடு உங்களுக்கு தரும்போதே இது பத்து லிட்டர் கறக்கும் அஞ்சு லிட்டர் கறக்கும்ங்கிறது, அந்த ஈன உடனே அடுத்த நாள்ல இருந்தே தரதுக்கு ஆரம்பிக்குமா இல்ல படிப்படியா தான்?
0: படிப்படியா தான்.
1: எப்படி?
0: ரெண்டு லிட்டர் முதல்ல கறக்கும். முதல்ல கடம்புலயே நீங்க சொன்ன மாதிரி பத்து லிட்டர் அஞ்சு லிட்டர் பால் இருக்குன்னு சொன்னா அந்த மாடு போக போக கறக்காது. ஏழு நாள் எட்டு நாள் போகும்போது அந்த மாட்டுல பாலே இருக்காது, பால் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் அப்படிதான் இருக்கும். முதல்லயே கண்டி குடிச்சு போக பால் இல்லாம கொஞ்சம் இரநூறு பால் முன்னூறு பால் இருக்குன்னு சொன்னா அந்த மாடு பால் கறக்கும், நீண்ட நாள் கறக்கும், பாலும் இருக்கும்.
1: வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு இளைஞர் நாலு பசுமாடு வாங்கி விட்டாலும் கூட உங்களை மாதிரி ஒரு விறுவிறுப்பா, ஒரு சுறுசுறுப்பா, ஒரு ஆர்வமா, மகிழ்ச்சியா ஈடுபாடு காட்டினான், வருவாய்க்கு வழி இருக்கா? இப்படி
0: இருக்கு.
1: அவரு என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: மாடு வளர்ப்புக்குன்னா அவருக்கு அதுல உள்ள விஷயம் தெரிஞ்சிருக்கணும்.
1: வெயிலும் பார்க்க கூடாது.

0: மழை இன்னும் பார்க்க கூடாது, விஷயம் தெரிஞ்சிருக்கணும், மாட்டை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா முன்னேறி வந்துடலாம்.
1: உங்களமா இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு 6 மாத காலம் அனுபவ படிப்பு மாதிரியும் படிச்சுக்கலாம், அல்லது அரசு ரீதியா கால்நடை சம்பந்தப்பட்ட பயிற்சி எடுத்துட்டு ஈடுபாடும் காட்டலாம் இல்லையா?
0: காட்டலாம். வேலை நீங்க சொன்ன மாதிரி வேலை இல்லைன்னா 4 மாடு போட்டாலும் நல்ல மாதிரி வேலை தெரிஞ்ச ஆளுன்னு முன்னேறி வந்துடும்.
1: உங்க அலைபேசி ஒன்னு சொல்லாமா?
0: 97-15-92-0-285.
1: நான் கூட ஒருக்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 9715-9020-285 இல்லையா? இன்னும் ஒரு தடவை கூட சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். 97-15-9020-285 இந்த அலைபேசி வாயில தொடர்பு கொண்டு நம்ம நிகழ்ச்சி இப்ப முடிக்க போறோம். முடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு போறீங்க, போகக்கூடிய வழியில அலைபேசி என்ன குறிச்சு வச்சுட்டு எனக்கு ஒரு 2 பசுமாடு பிடிக்கணும், கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு அலைபேசி வாயிலா உங்களை தொடர்பு கொண்டா அவருக்கு என்ன மாதிரி வழிகாட்டுதல் கொடுப்பீங்க?
0: என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறேன்.
1: அந்த நேரத்தை ஒதுக்கி செய்து கொடுப்பீங்க?
0: அதாவது இப்படி இந்த பிளான்ல பண்ணி எடுத்து இப்படி அண்ணா பாத்து எடுத்து பிடிங்க அப்படிங்கற இதை சொல்லலாம்.
1: சொல்லுவீங்க, காலையில 4 லிட்டர் கறக்குங்கிறாங்க, சாயங்காலம் 5 லிட்டர் கறக்குங்கிறாங்க, கரண்ட் பாருங்க அப்படின்னு நீங்க அவங்க கறக்கும் போது போய் பாருங்க
0: அப்படி ஒரு இதை சொல்லி கொடுக்கலாம்.
1: எதை சொல்லி கொடுப்பீங்க?
0: நம்ம இப்படி அந்த மாடு இருக்கிற இடத்துல எந்த மாடு வாங்க போறீங்களோ அங்க போய் 2 நேரம் பாத்து பிடிங்க, இல்லன்னா வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி இது பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லி இது பண்ணலாம்.
1: ஆக குமரி பண்பலைக்காக பசுமாடு வளர்ப்பு அருமையான தொழில், பசுமையான தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா பசுமை எந்த அளவுல நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோமோ நம்மளுடைய முழு முயற்சியும் அதுல அதீத ஈடுபாட்டுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தமா ஆழமா கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: நன்றி.
1: இதுவரை குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்கள் பங்கு பெற்ற அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: அமுத சுரபி.
2: இதில் தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல் கேட்கலாம்.
4: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
5: ஏ சிவா, ஏ சிவா, ஏ தம்பி, வா, என்ன பதி? ஏ சிவா,
6: யார் இது? இணை என்ன, உங்களுக்கு வர வேலையே கிடையாது. ஒரு மனுஷன் நிம்மதியா இருந்து பேப்பர் படிக்க விடுறீங்களா?
5: ஏ தம்பி, நான் என்ன அவசியத்துக்காக உன்னை கூப்பிடுறேன் அப்படிங்கறத முதல்ல யோசனை பண்ணப்பா. ஒரு ஆள் வந்து என்ன கருத்தை சொல்ல போறாங்க அப்படிங்கறத யூகிச்சுட்டு அதுக்கப்புறமா சத்தம் போடு. இப்ப எதுக்கு என்ன சத்தம் போடுற? எதுக்கு போட்டா சொல்லு.
6: இல்ல நீங்க எதுக்கு என்ன சத்தம் போட்டீங்க? முத அத சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன்.
5: இங்க வாப்பா, வானு.
6: பேப்பர்ல தூய்மை இந்தியா திட்டத்தை பத்தி ஒரு முக்கியமான ஒரு தகவல் போட்டிருந்து அத படிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன சத்தம் போட்டுறீங்க?
5: தேவையே இல்லப்பா உனக்கு. ஏ தூய்மை இந்தியா இயக்கத்தை பத்தி நீ படிச்சுட்டு இருக்கேங்க, இங்க வந்து பாரு.
6: இந்த பேப்பரை போட்டு வாரம்னு. இல்ல ஊர்ல ஏதோ பிரச்சனையானே
5: அண்ணா பாரு, 2 பிள்ளைகள் கையில நிக்கிறையும் வச்சுட்டு அந்த ஓடையில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு.
6: இளே இது என் பிள்ளைங்க தானே, டெய்லி வீட்டுக்கு முன்னாடி நடக்கும், இப்ப என்ன கொஞ்சம் தள்ளி போய் நிக்காங்க, அவ்வளவுதான். ஏனே அவ ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கா பிள்ளைகளுக்கு, ஒரு பக்கம் ஆகாரத்தை கொடுத்துட்டு இருக்கா பிள்ளைகளுக்கு, இன்னொரு பக்கம் நிக்கிற கலத்திட்டு ஓடையில ஆயிருந்துட்டு இருக்கு. இது எங்க தெருவுதானே, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை?
5: ஏ தம்பி, பத்திரிகையில நீ என்ன முக்கியமா பாத்துட்டு இருந்த அப்படின்னு சொன்ன?
6: ஏனே நான் படிச்சிட்டு இருந்தது தூய்மை இந்தியா திட்டத்தை பத்தி. ஏனே என்னவோ சொல்ல வாரீங்க போல இருக்க.
5: அந்த திட்டத்தை பத்தி தான் பா சொல்லதுக்கு வந்தேன். ஏய் தம்பி, நீ எவ்வளவு அறிவுபூர்வமானவன், இன்னும் கூட நாகரிகம் இல்லாம தெருவுல குழந்தைகளை விட்டு பலருக்கும் நோய் வருகிறது மாதிரி அதுலதானப்ப அந்த சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க அந்த பணியாளர்கள் கூட பணி செய்வாங்க, என்னப்பா இது?
6: ஏனே அறியா பருவம்னு சின்ன பிள்ளைங்க இல்லனே. ஏனே நீங்க சொல்றபடி பார்த்தா இதனால பல பேருக்கு நோய் வரும் போல இல்ல தெரியு. ஏனே இதனால வர ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி அங்கங்கே நிக்கிற கலத்திட்டு இருக்கும்னு இன்னைக்குதான் கொஞ்சம் தள்ளி போய் இருக்கு. நீங்க அதுக்கடையில வந்து எங்கிட்ட வந்து காலையில சண்டைக்கு வந்திருக்கீங்க.
5: ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா தம்பி, தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னா உனக்கு புரிய வச்சே தீரணும்ப்பா.
6: என்ன சொல்லுங்கண்ணே
5: தம்பி. அப்ப உங்க வீட்டுல வந்து பஞ்சாயத்து வாயிலா கழிப்பறை செய்து தரலையா?
6: எங்க வீடு மட்டும் இல்லனே, எல்லா வீட்லயும் கழிப்பறை வந்து மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்காங்கண்ணே.
5: சுத்தமான கழிப்பறையாப்பா?
6: ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஏனே இந்த பிள்ளைங்களுக்கு இயற்கையா இப்படி போனாதானே ஒரு சந்தோஷமா இருக்கு. சில பேருக்கு பாட்டு கேட்டாதான் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத மாதிரிண்ணே. என்னண்ணே நீங்க?
5: ஏ தம்பி, இருந்தாலும் தம்பி கொஞ்சம் வைராக்கியம் எடுத்து நாளையில இருந்து உன்னுடைய குழந்தைகள் இந்த கிராம குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியா வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். பார்க்கக்கூடிய சின்ன குழந்தைகள்ட்டையும் கூட அழகா அந்த பெற்றோர்கிட்ட சொல்லி புத்திமதியை சொல்லி புரிய வைங்கோ அப்படின்னு தம்பி சொல்லுவியா? எப்படி
6: ஏனே

0: நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிற மாதிரி நாளையில இருந்து என் மனைவி கிட்ட சொல்லி மாற்றத்தை ஏற்படுத்துறேன். இந்த திட்டத்துல வேற என்னெல்லாம் சிறப்பம்சம் இருக்குனே?
1: தம்பி, 2014 இருந்து 2019 வரை இந்த திட்டத்தை அமுல்படுத்ததுனால நம்ம நாட்டை பொறுத்த அளவுல 89.9 மில்லியன் கழிப்பறைகள் கிராமங்கள்லயே கட்டி கொடுத்திருக்காங்களே.
0: நீங்க சொல்றது உண்மையாதானே இருக்கும்? எங்க வீட்டுல கூட ஒரு 6-7 வருஷம் மேல இருக்கோன்னே கழிப்பறை கட்டி.
1: சரிப்பா தம்பி, அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது கூட இந்த தூய்மை இந்தியா இயக்கத்துலதான் வரும். உங்க வீட்டை பொறுத்த அளவுல பஞ்சாயத்துல நீங்க எப்படி பஞ்சாயத்துக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்கீங்க?
0: இளே, நான் எல்லாம் தரம் பிரிச்சுதானே கொடுக்கறேன்.
1: எப்படி கொடுக்க?
0: மட்கும் குப்பை, மட்காத குப்பை, பிளாஸ்டிக் கழிவு இப்படின்னு பிரிச்சு தான் கொடுப்பேன்.
1: அப்படியாப்பா? சரி சரி சரி.
0: இளே, இந்த கோசலக்கா தான் ஒழுங்கா கொடுக்கறதே இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டப்பாவுல.
1: கோசலக்கா சும்மே இருக்க மாட்டாளாப்பா. முந்தா நாள் கூட அந்த பைப்படியில சண்டையை போட்டு இருந்தாள அவங்க தானே?
0: ஆமாண்ணே, அவங்க தானே.
1: வீட்டையும் சுத்தமா வைக்க இல்லையா?
0: அந்த கோசலக்கா இருக்காவ இல்லையா என் மனைவி கிட்ட, நீ எதுக்கு தரம் பிரிச்சு தனித்தனி டப்பாவில கொடுக்க? இங்க பாரு, நான் ஒரே டப்பாவில கொடுத்து அழகா குடுத்துறேனே அப்படின்னு சொல்லி
1: அழகா குடுத்துறேன்னு சொன்னா ஏதாவது சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம்
0: என்ன? அந்த துப்புரவு பணியாளர் கை வெட்டி ரத்தம் பாஞ்சி என்ன பாடுபட்டாங்க தெரியுமா?
1: நீ சொல்லுற பிரகாரம் அப்ப பாட்டில் எல்லாம் சேர்த்து போட்டு உடஞ்ச பாட்டிலயே போட்டதுனால அது ரத்த காயம் ஆயிடுச்சா?
0: ஆமாண்ணே, நானும் ஊர்காரங்க 4 பேரும் சேர்ந்து போய் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு இப்போ மாறிட்டாங்கண்ணே. இப்போ மட்கும் குப்பை மட்காத குப்பை அப்படின்னு தரம் பிரிச்சு குடுக்கறாங்கண்ணே.
1: பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா. அப்ப தம்பி வந்து பிள்ளைகள் அரியா பருவம் இருந்ததுனாலதான் அப்படி விட்டே தவிர மத்தபடி தூய்மை இந்தியா இயக்கத்துல உனக்கு ஒரு பிடிப்பு இருக்கு இல்லையா?
0: இல்லாம இருக்குமானே, நானும் ஒரு இந்தியன் தானே.
1: ஏ அப்பா, இந்தியன் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கு இல்லையாப்பா?
0: என்ன சொல்றீங்க, உங்களுக்கு மட்டும் இந்தியன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கும் போது எனக்கு இருக்காதானே?
2: படிக்கும் படிப்பு நல்ல பண்பை ஊட்டலாம்,
3: ஒழுங்காய் நடக்கும் பாதை காட்டலாம்.
4: அமுத சுரபியில் இதுவரை தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
5: நொடிகளில் சில நுட்பங்கள்.
6: கடல் பாசி உரம் குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் கே சிவகுமார் அவர்கள்.
7: இந்த சீ வீடு எக்ஸ்ட்ராக்ட் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல இருக்கிற ஒரு பாசியில் இருந்து எடுக்கிற ஒரு பொருள் தான் அந்த சீ வீடு எக்ஸ்ட்ராக்ட். எப்படி ஹியூமிக் ஆசிட் அந்த சாயலுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த சீ வீடு எக்ஸ்ட்ராக்டும் நிறைய சத்துக்களை கொடுக்குது. அதுல இருக்கிற சத்துக்கள் அளப்பரியது, அதை நம்ம கொஞ்சமா உபயோகப்படுத்தினாலே நிறைய கிடைக்கும். சோ இது பத்தியான அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு ஃபார்மர்ஸுக்கு நிறைய கிடையாது. சோ அதனால இந்த சீ வீடு எக்ஸ்ட்ராக்ட் கடைகள்ல கிடைக்கும், வேறு வகையான உரக்கடைகள்ல நிறையவே கிடைக்குது. அதை நம்ம கொஞ்சமா யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும். அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு, அதாவது நைட்ரஜன் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, பொட்டாஷ் இருக்கு. இது மட்டும் இல்லாம மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது நுண்ணுயிர் சத்துக்கள், இது எல்லாமே அதுல இருக்கு அந்த சீவீடு எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து. இதெல்லாம் இப்போதான் புழக்கத்துல வர ஆரம்பிச்சிருக்கு. இதையெல்லாம் எந்த ஃபார்மர்ஸும் எந்த கிராப்புக்கு வேணாலும் யூஸ் பண்ண முடியும். சோ யூஸ் பண்ணி பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
4: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை,
8: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
9: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.

0: இனி செய்தி அறிக்கை கேட்கலாம். சென்னையஞ்சல்
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சிமாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில்

0: நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை களைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர் உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர் உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கரீப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நடப்பு கரீப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில் நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் 1-4-4-1-6 அல்லது 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று மாலை மிதமான மழை பெய்தது. ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பையர் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மியான்மரை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8.
2: இசை என்னும் இன்ப ஆற்றல் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமழையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது

குமரி பண்பலை 101 நேர்மை பொது 8:06. நேர்களே, ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. மண்ணில் நடமிடும் தெய்வங்களாக, மனதோடு பேசிடும் மோகனங்களாக, வெள்ளப் பேச்சில் நம் மனதை கொள்ளை கொள்ளும் சித்திர சிட்டுக்கள் தான் குழந்தைகள். பாடல், கதை, கவிதை, விடுகதை, திருக்குறள் அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தும் இணைய மேடைதான் இது. இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, இணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் ஒன்னு கூட இருக்க சொல்லிடலாம், 890 325 70 39.

0: நம்முடைய பண்பலையில் பவனி பெறும் முதல் பட்டாம்பூச்சி யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து? தனுஸ்ரீ சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? பாடுங்கம்மா.
1: வண்ண வண்ணமாய்தான் நமது தேச பறவையே தானியத்தே தின்னது தரையிலே தேடுது. வண்ண வண்ணமாய்தான் வண்ண வண்ணத்தோகே வனமுடனே இருக்குது கொண்டே உள்ள பெண்ணை கூட்டமாக உலாவது மலை வரும் நேரத்தில் மகிழ்ச்சியாக ஆடுது.
0: ஆஹா, அருமையா இருந்துச்சு. மயில் பாத்திருக்கீங்களா நீங்க? எங்க பாத்தீங்க?
1: எங்க வீட்டுக்கு வரோம்.
0: அப்படியா, உங்க வீட்டுக்கு வருமா? அப்ப நீங்க ஆகாரம் எல்லாம் போடுவீங்களா அதுக்கு? அரிசி போடுவீங்களா? வெரி குட், வெரி குட். என்ன அப்படி லீவ்ல எப்படி போகுது, நேரம் எல்லாம் ஜாலியா போகுதா? அம்மாவுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க வீட்டுல? ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்களா? என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க? சின்ன சின்ன வேலைகள் அப்படிதானே? அருமை, நல்லா சொன்னீங்க. படிச்சு பிள்ளை வந்து பெரிய ஆள் ஆன பிறகு என்ன வாங்கணும்னு பிள்ளைக்கு ஆசை? டீச்சரா? ஆஹா, நிச்சயமா டீச்சராக. வாழ்த்துக்கள்மா, பங்கேற்றமைக்கு நன்றி. சரியா? நன்றிமா, நன்றி.

0: பந்தலையில் பறந்து வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: வீராணியிலிருந்து
0: ஸ்ரீ கோபிகா. கோபிகா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? சொல்லுங்கம்மா.
1: மென்மையான உடம்புக்காரன் பாரம் சுமப்பான், கெட்டிக்காரன் அவன்.
0: யார்?
1: நத்தை.
0: நத்தை.
1: மூன்று கால் உள்ள மனிதன் பாரம் தூக்கி நெருப்பை சுமந்து சோறு சமைப்பார் அவன். யார்?
0: யார்?
1: அடுப்பு.
0: அடுப்பு. ஆஹா. அடுத்தது இருக்கா? ரெண்டு தானா?
1: தட்டினால் தட்டுன்னு விரியும், அது என்ன?
0: குடையா?
1: ஆமா.
0: ஆஹா, நான் சரியா சொல்லிட்டேனே. அடுத்து சொல்லுங்க கேக்கலாம்.
1: கையளவு உடம்புக்காரன்.

0: யார்?
1: பூண்டு முன்னும் பின்னும் போவான், ஒற்றை காலில் நிற்பார், அவன் யார்?
0: கதவு தானே?
1: ஆமா
0: ஆஹா, சொல்லுங்க அடுத்த விடுகதை என்ன?
1: அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? பரவாயில்லையே, விடுகதைகளும் விடைகளும் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. நீங்க என்ன படிக்கீங்கம்மா?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
0: இனி லீவ் முடிச்சு அடுத்து போறது தேடா.
1: ஆமா
0: ஆ சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் இருக்காங்க?
1: ஜெசிகா, சாந்தா, நவனீத், ஹர்ஷித்.
0: சார், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா?
1: ஆமா
0: பிள்ளை வந்து நல்லா படிப்பீங்களா?
1: ஆமா
0: நல்லா படிப்பீங்க. சரி, படிச்சு பிள்ளைக்கு என்ன ஆகணும்?
1: டீச்சர்.
0: டீச்சர் தானா? சரி சரி, டீச்சர் வந்து ஒரு அருமையான பணி, நல்ல பணி. உங்களுடைய எண்ணம் கண்டிப்பா நிறைவேறணும், அதனால நல்லா படிக்கணும் சரியா? நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சதை விட இனி வந்து நீங்க நல்ல மார்க் எடுக்கணும் சரியா? இன்னும் மேல மேல நல்லா படிக்கணும். உங்களுடைய லட்சியம் வந்து கண்டிப்பா நிறைவேற வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றி.
0: நன்றி நன்றி.
2: இதே வேலையா போச்சு.

0: கேட்ட பாடலின் படம் தெரி.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேர்மிப்போது 8:17:20. நீர்களி குமரி பந்தலை 101 உற்சாகமாய் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில குழந்தைகள் பங்கேற்று பாடல் விடுகதை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த வரிசையில அடுத்து வரக்கூடிய குழந்தை என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி. யார், எங்கிருந்து? தர்ஷிகா, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? அஹஹா, அருமையா பாடிட்டீங்களே பிள்ளை. பிள்ளைக்கு பாட்டு யார் சொல்லிருந்தாங்க? டீச்சர் சொல்லிருந்தாங்களா? நீங்க என்ன படிக்கீங்க? எல்கேஜியா? பெரிய படிப்பாச்சே. சரி, நீங்க எப்படி உங்களுக்கு இப்ப நேரம் போகுது? விளையாடுவீங்களா? என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாடுவீங்க? கண்ணாமூச்சி. அப்புறமா? ஓடி பிடிச்சு விளையாடுவீங்களா? அப்படியே நேரம் போயிடும் இல்லையா, ஜாலியா. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா பிள்ளைக்கு?
4: ஆமா.
0: யாரெல்லாம் இருக்காங்க? சட்டுன்னு பேர் ஞாபகத்துக்கு வரலையா பிள்ளைக்கு? சாப்பிட்டீங்களா இப்ப நைட்டு? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க பிள்ளை? சோறு சாப்பிட்டீங்களா? சரி, நீங்க நல்லா படிப்பீங்களா பிள்ளை? என்ன வாகனம் பிள்ளைக்கு படிச்சு? கலெக்டர் ஆகணுமா? ஆஹா, அருமை அருமை, ரொம்பவே பெருமையா இருக்கு நீங்க சொன்னது கேட்டது. அப்படின்னா நல்லா படிக்கணும் சரியா? நல்லா படிச்சு பெரிய ஆளாகி கலெக்டர் ஆகணும் சரியா? பண்பலை 101 சார்பா வாழ்த்துக்கள்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சரியா? நன்றிமா, நன்றி. நேர்மை போது 8:20. நேர்லை பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி. நாம் அப்படியே ஒரு பாடலை கேட்டுட்டு அப்புறமா நிகழ்ச்சிக்கு வந்துடலாம்.

0: ஆக சித்தாரா பாடியது. இசை ஜிவி பிரகாஷ்குமார், வரிகள் தாமரை.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: நீர்லி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த குழந்தை, வணக்கம். வணக்கம். சொல்வது யார்? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. அருமையா சொல்றீங்களே, நன்றிமா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிமா. நன்றி, நன்றி. நீர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் கனா. பாடலை கேட்பதற்கு
4: முன், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம், நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: நீங்களே இதுவரை பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று இதுவரை பாடல் விடுகதை அப்படின்னு ஆசத்தின அத்தனை குழந்தைகளுக்கும் நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101. நீங்களே திரு இசை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் யாரடி நீ மோகினி படத்திற்காக ஹரிஹரன் பாடியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் நா முத்துக்குமார். நினைவுகள் நெஞ்சிருக்கும் வரை உன் பார்வையின் பரிமாற்றத்தால் இதயங்கள் இங்கே இடமாறின. உன் உதடுகள் உதிர்க்கும் ஒற்றை வார்த்தைக்காய் நாளும் தவம் இருக்கும் என் மனம்.

நேரம் இப்போது 8:36:40. நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உருவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் 3 படத்திற்காக ஸ்ருதிகாசன் தனுஷ் பாடியது. பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், வரிகள் தனுஷ். இமைகளும் இதழ்களானது அவள் விழிகள் பேசும்போது, மௌனமும் மொழிகளானது அவள் உதடுகள் புன்னகைத்த போது.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேர்களே, இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரைசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பண்ணையாரும் பத்மினியும் படத்திற்காக SPP சரண் அனு ஆனந்த் பாடியது. பாடலுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன், வரிகள் வாலி. என்னோடு நீ, உன்னோடு நான், இணைந்த இதயங்களில் பிரிவென்பது ஏது? காலங்கள் கடந்தாலும் நம் காதல் மாறாதது என்றும் மறையாதது.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியின் 3 பகுதியில் சென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர்

விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் சென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர். அருண் பிரசாத் அவர்கள். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 8:47. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. திரையிசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ரமோ படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடியது. பாடலின் வரிகள் விக்னேஷ் சிவன். கவிதை சொல்லும் கண்களை என் கவிதைக்கு கருவாகின்றன. காந்தமாய் கட்டி இழுக்கும் உன் கண்கள், கட்டி வெல்லமாய் இணைக்கும் உன் சொற்கள், என் மனம் உன் பின்னால் காற்றாடியாய் சுற்றுதே என்ன மாயம் செய்தாயடி.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம் கேட்கலாம். பங்கேற்போர் வானொலி நேயர்கள் பாலயோகா மீனா, கன்னித்தாய், பாலசுப்ரமணியன், நீதிராஜன், வேணுகுமார் ஆகியோர். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி வானொலி நிலையம்.

நேரம் இப்போது 8:52. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. நேர்களில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை.

நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் ரக்க படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை தி இமான், வரிகள் யுகபாரதி. அன்பே சிற்பியைப் போல என் இதயத்தை செதுக்கினாய், ஒளி கொண்டு அல்ல அவளின் அழகான கண்விழி கொண்டு.

நேர்களே, குமரி பண்பலை 101 இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திரைசி. மீண்டும் திரைப்பட பாடல்களை இன்று இரவு மணி 9:15 இரவு மணி 10:05 நிலாமுற்றம் நிகழ்ச்சியிலும் கேட்டு மகிழலாம். நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் இப்போது 9:21. நேர்களே, இரவும் பகலும் இடைவிடாமல் நம் இதயங்களில் இசைத்துக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பல 101 தாங்க. திரை இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.

நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் சிவா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் புலமைப்பித்தன்.

நேர்மிப்போது 9:56 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் தர்மத்தின் தலைவன் படத்திற்காக கே ஜே எஸ் தாஸ், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே. நாளை பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் பெண்கள் எப்போது மிகவும் வலிமையானவர்களாக மாறுகிறார்கள் என்பது குறித்து தோழியர் பங்கேற்று பேசலாம். நேரம் இப்போது 9:32. நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, தோட்டக்கலை பயிர் சாகுபடி முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் வி ஆறுமுகம் அவர்கள். அமுது சுரபி இதில் வேளாண் வானிலையின் முக்கியத்துவம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் வாழையில் சிக்காடோக்கோ இலைப்புள்ளி நோய் தகவல்களை தருகிறார் பீச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமார் அவர்கள். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 9:38. நேர்களே, நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. திரை இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். இனி வரும் பாடல் ராஜாஜி ராஜா படத்திற்காக மனு சைலஜா குழுவினர் பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா.

நேரம் இப்போது 9:44. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் அக்னி நட்சத்திரம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

நேயர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் வேலைக்காரன் படத்திற்காக மனு கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா.

நேரம் இப்போது 9:56. நீர்களே பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வரும் பாடல் மாப்பிள்ளை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடிக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மை போது 10:01. நேர்களை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது. உங்களின் உள்ளம் தொட்ட பாடல்களை நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இனிப்பு எண்ணாக பூத்

0: 0 4 6 5 2 அலைபேசி எண் ஒன்று கூட இருக்கு, சொல்லிடலாம், 890-325-70-39. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: மேடம். வணக்கம், நான் பிரசாந்த், குளச்சல்ல இருந்து பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: நிச்சய தாம்பூலம் பக்கத்துல இருந்து பாவாடை தாவணி, அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: அருமையா பாடவே செய்தீங்களே, பாடலை கேட்கலாமா? பங்கேற்றமைக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேரம் இப்போது 10:08. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. நேர்களின் நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
3: பாராட்டுக்குரிய எங்கள் உற்சாகமான அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம்மா.
2: உற்சாகமான வணக்கம் சொல்வது யார் ஐயா?
3: ஆமா, ஒரு விறுவிறுப்பான பாடலை சுறுசுறுப்போடு கேட்க அன்பு நேயர் என்ன ஆனந்தராஜிமா.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
3: சூரியகாந்தி படத்துல இருந்து சிவன் கழுத்தில் இருந்து ஒரு அர்த்தமுள்ள பாடலை காற்றலையில்
2: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
3: வாழ்க.
2: நன்றி.

0: நேர்மை போது 10:13:40. நேர்லே குமரி பண்பலை 101 உற்சாகமாய் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலா முற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம். இனிய சிரித்து உற்சாகமா இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில்
0: உற்சாகமான வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: ஆமா, பலே பாண்டியா, அது ஒரு தத்துவ பாடல் அம்மா. நியம்ப செய்ய பாடியிருப்பாங்க. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டா கைக்கும் கொயில்களுக்கும் வேதம் புரியலே அப்படி சொல்லுவாங்க. இனிமையான பாடல,
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 10:18. நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நமக்கு பிடிச்ச பாடல நம்ம பண்பலை 101 கேட்கிற சுகமே தனிதாங்க. அந்த வகையில அடுத்த பாடலை கேட்க வரும் அன்பு நேயர் யாரு, எங்கிருந்து அப்படி கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா? நலம் விசாரிப்பது யார்?
1: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: படம் ராமு. நிலவே நீடம் நெருங்காதே, நினைக்கும் இடத்தில் நான் என்கிற பாடல் வேணும்.
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: அறிமுகப்படுத்துகின்றோம் நேர்களே. நாளை காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் இப்போது 10:23 20 நொடி. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. காதல் தத்துவம் அப்படின்னு அர்த்தமுள்ள அருமையான பாடல்களை நேர்கள் வந்து நம்ம பண்பலையில கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு, எங்கிருந்து, என்ன மாதிரி பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டுலாமா இப்போ? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கய்யா?
1: நான் மணிகண்டன். எப்டிஆர் மடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: எனக்கு இந்த எக்ஸாம் நேற்று இன்று நாளை.
0: நேற்று இன்று நாளை அந்த படத்துல இருந்து
1: எஸ்வி பாரஸ்புரம் பாடல் பாடும் போது
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடல் கேட்கலாம். நன்றி நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம் கேட்கலாம். பங்கேற்போர் வானொலி நேயர்கள் பாலயோக மீனா, கன்னித்தாய், பாலசுப்ரமணியன், நீதிராஜன், வேணுகுமார் ஆகியோர். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி வானொலி நிலையம். நேரம் இப்போது 10:28. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க இன்னைக்கு?
1: எனக்கு ரகசிய மொழி 115 படத்துல என்ன பொருத்தம், நாம பொரு இந்த பொருத்தம், காதல் என்னும் நாடகத்தில் கல்யாண சுகமே.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி ஐயா. நன்றி.

0: நான் சொல்றதுக்கு எதுதான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போய் தான் தீர்வேன்.
2: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை முற்பகல் மணி 11:02 ஏக்ஸோ தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை. இதில் மனம் சோர்வடையும் நேரம், மனதின் எடும் நம்பிக்கை வரிகள் எனும் தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். நேரம் இப்போது 10:33. நேர்லே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ஜனாதிபுரம் பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: சொல்லுங்கய்யா.
1: மேடம், தெய்வத்தாய் படத்தில் அந்த மூன்று எழுத்துலேயும் உயிர் நிறுத்திருக்கும்
0: அந்த பாடல் இல்லையா?
1: அந்த பாடல் வந்து மூன்று எழுத்து, நல்ல தமிழ்நாடுக்கே நல்ல ஒரு பேர் போதும். இதா இருக்கும்,
0: நிச்சயமா கேட்கலாம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி.

0: ஆயத்தப்படுத்துகின்றோம் நேர்களே. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் இப்போது 10:38. இரவும் பகலும் இடைவிடாமல் நம் இதயங்களில் இசைத்துக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். இணைப்பில் வரும் அடுத்த அந்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: மார்த்தாண்டம் வெட்டுமணி, ராஜசேகரன் அட்வொகேட்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: மேடம், இந்த பொன்மன செல்வன் சொல்லக்கூடிய திரைப்படத்துல இருந்து நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீமகுடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்.
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யாரு, எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க ஐயா?
1: கலிகல்ல இருந்து மோகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: படம் உத்தம புத்திரன். பாட்டு உன் அழகு கன்னியன்னுள்ள பாட்டு.
0: உன் அழகு அந்த பாடல் அப்படிதானே? சரி, பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக்க நன்றி ஐயா. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 10:48. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? வில்லுக்குறியில இருந்து. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: கௌரவ படத்துல இருந்து யமுனா நதி எங்கே, முகம் எங்கே, கண்ணன் போவதெங்கே.
0: அந்த பாட்டு இல்லையா? நிச்சயம் உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றிமா, நன்றி.

0: நேரம் இப்போது 10:53. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு மெருகூட்ட வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு வணக்கம். நாகர்கோவில் வரசேரி ராட்டம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: பாடல் கைப்பறந்தால் வழிக்கிறேன். இந்த திரைப்படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் பாடிய பாடல். ஆசையே அலை போலே ஆமலாமதனோலே, அந்த பாடலை சுமரிக்கிறேன்.
0: நிச்சயமா, உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வரும் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இரவு வணக்கம். புன்னைநகர் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பண்ணப்பட்டு
0: பாடலில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. நன்றி,
1: ரொம்ப நன்றி.

இதுவரை நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்தோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலைத்தன் சார்பாக நன்றி. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் யூசப் ஏ லாரன்ஸ் கெனடி ஆகியோர். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நீர்களே இனி மனசு மயங்கும் திரையிசை கேட்கலாம்.

0: FM மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் பாடியது. எங்கெங்கோ தேடி பார்த்தேன், இப்படி ஒரு அழகு எங்கும் நான் கண்டதில்லை.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாட்டாளி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் கலைக்குமார், இசை எஸ் ஏ ராஜ்குமார். நீ செய்வது எல்லாம் சரிதான், ஆனால் எண்ணிலேன் மாயம் செய்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஹரிணி பாடியது. பாடல் இயற்றியவர் விவேகா, இசை எஸ் ஏ ராஜ்குமார். மனதோடு மழைத்துளி எண்ணங்களை நினைத்திருக்கின்றது. நீ வருவாய் என்னும் இயக்கத்தில் எல்லாம் இனித்திருக்கிறது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர், மலேசியா வாசுதேவன், ஸ்வர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் புலமைப்பித்தன், இசை பரணி.

நிகழ்ச்சி தொடர்பு அடுத்த பாடல் மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் அருகுமதி இயற்றி ஹரிஹரன் பவதாரணி பாடியது. ஏக்கம் பிறந்ததால் தூக்கம் தொலைந்தது, எப்போதும் உன் நினைவுகள் நெஞ்சில் நிலைக்குது.

பாடியது. பாடலை இயற்றியவர் கஸ்தூரி ராஜா, இசை இளையராஜா. மனத்தினை மணக்கும் ஒரு மயக்கம் ஏன் எப்போதும் என் உள்ளத்தில்? காரணம் நீதான்.

தொடரும் பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ், நித்யஸ்ரீ, ஸ்ரீராம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

டக்கெட்டு தும் டக்கெட்டு தும் டிம் டக்கெட்டு தும்.

உலகி வரும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் ஹரிணி பாடியது. இதயத்தில் இனிக்கும் தேவதை நீ.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டை, அந்தோனிராஜ், காட்டுப்பாக்கம், மேலப்பெடு, தயாளன், ஹேமலதா, வீரராகவன், மாதவரம், கலில் அகமத், பொன்னேரி, அலிநகரம், எஸ் மகாதேவன், சரவணன், அழகுமணி, திண்டுக்கல் மாவட்டம், அய்யலூர், வைரவில்லைப்பட்டி, ஒண்டிப்புடூர், ரங்கசாமி, எம் முனிராஜ், முனிராஜ்யம், தருமபுரி, ஸ்ரீதேவி, நாமக்கல், செல்வராஜ், முரளிதரன், விழுப்புரம், டி நகர், ரங்கராஜன், ஷங்கர் டெய்லர், சேந்தமங்கலம், ஏழுகிணறு, அபுதாகிர். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் மோனிஷா என் மோனலிசா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. பாடலை இயற்றி இசையமைத்துள்ளார் டி ராஜேந்தர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கலாம்
2: காற்றின் மொழி.
1: நேர்லே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடலை கேட்டு மகிழலாம்.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போவேன்.
0: கூடாது.
1: போய் தான் தீருவேன். போய் தான் தீருவேன். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க.

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்லே, திரை இசையில் பக்தி பாடலாக ஒலிக்க வரும் பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை

நேர்லே, திரையிசையில் பக்தி பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கும் நேரம் 4:05:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி.

எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. இசை இளையராஜா.

0: நேர்லே, நிலையத்தில் நேரம் 4:10. நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.
1: ஜெய ஜெய பத்மநாப சரசாங்கி ராகம் ஆதிதாளம் சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த நிதிச்சால சுகமா தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாப்பு தாளம்